உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் இன்று சக ஆண்டு 1948 ஜேஷ்ட மாதம் 9 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி திங்கள் 16 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 30 தேதி சனிக்கிழமை. மத்தியிலே 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகா ஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகா ஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் இன்றைய நமது காலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நேரம் 5:50 நிமிடம் 45 நொடி.

நோய். சொல்வார் புத்தியும் சொந்த புத்தியும் இல்லாத அறிவில்லாதவனுக்கு துன்பம் என்பது அவன் உயிர் போகும் அளவும் தொடரும் நோய் போல தொடரும். குறள் எண் 848 அதிகாரம் புல்லறிவு.

நோய். சொல்வார் புத்தியும் சொந்த புத்தியும் இல்லாத அறிவில்லாதவனுக்கு துன்பம் என்பது அவன் உயிர் போகும் அளவும் தொடரும் நோய் போல தொடரும். குறள் எண் 848, அதிகாரம் புல் அறிவாண்மை.

0: இடம் பெற கேட்டீர்கள். தொடர்வது நிகழ்ச்சி நிரல். இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. தலைவரிசையில் காலை 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குபவர் கிருஷ்ணவேணி அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7:00 முதல் 9:00 வரை புத்தம்புது காலை இதில் சூழல் விளக்கு, பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த ஓர் பார்வை, செய்தி கட்டுரை எழுதியவர் என் ஹேமாவதி. தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் ச செந்திலாண்டவன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு வாய் தாடை முக அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கார்த்திக் பாலாஜி அவர்களின் ஆலோசனைகள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியுள்ளவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:45 வானொலிக்கு 90 இளையோர் நாடும் இனிய வானொலி தொகுப்பு நிகழ்ச்சி. 9:00 அரங்கு செயல். ஆலப்புழை பி வெங்கடேசன் அவர்களின் பாட்டு, பி யு கணேஷ் பிரசாத் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி எஃப் எம் கோல்டிலும் இடம்பெறும். 11:02 இளைய பாரதம், ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா 2 பகுதி. நடத்துபவர் டி கே பத்மநாபன். பங்கேற்போர் பி கவி பொன்முத்து, எஸ் வல்லரசு, ஜே ஆசிஃபா கனி, வி ஹரிஸ்ரீ, எஸ் யமுனா, ஆர் சிவசங்கரன். அதனைத் தொடர்ந்து உழைப்பே வாழ்வின் அழகு கலந்துரையாடல். பங்கேற்போர் எம் சந்தோஷ், சி பிரவீன், பி கவி பொன்முத்து. நண்பகல் 12:10 சங்கீத சாரல், இதில் வி ஸ்ரீவரலட்சுமி அவர்களின் கீபோர்டு இசை, ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், எஸ் அஸ்வினி அவர்கள் மிருதங்கம். 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் தொடரில் விடுதலை போராட்ட வீரர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கும் திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 பெருமைமிகு பாரதம், மண்மணக்கும் மதுரை உரைச்சித்திரம் எழுதியவர் கே புருஷோத்தமன். மாலை 5:30 திரைகாணம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன். 6:40 மனதில் நின்றவை, 6:55 வேலைவாய்ப்பு செய்தி, 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியத்தின் 362 பகுதி, 7:10 தருமபுரி மாவட்ட செய்திகள் எழுதியவர் எம் தண்டபாணி. 7:30 உழவர் உலகம், இதில் கோடை உழவின் முக்கியத்துவம் குறித்து சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக தோட்டக்கலைத்துறை பேராசிரியர் முனைவர் பி கருப்பையா அவர்களின் உரை. தொடர்ந்து பலாமரம் பராமரிப்பு குறித்து காத்தமுத்து கருத்தமுத்து உரையாடல். 8:50 திரைகாணம், 8:45 ஆங்கில நிகழ்ச்சியில் An Exegesis on Shelley's Romantic Pantheism, Ode to the West Wind, கவிதை குறித்த இலக்கிய உரை வழங்குபவர் எம் ராஜராஜேஸ்வரி. 10:00 அகில பாரத இசையில் ஸ்மிதா முகாஷி அவர்கள் வழங்கியுள்ள கயால் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 100.1 எஃப் எம் கோல்டில் பிற்பகல் 1:10 நீலகண்ட சிவன் இசை பேருரை நிகழ்த்தியுள்ளவர் சேதினிபுரம் வி பாஸ்கரன் அவர்கள். 5:00 அரங்கு இசையில் பி ஸ்ரீதேவி அவர்களின் வீண இசை, தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். சில நொடிகளில் தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. எல்லை பாதுகாப்பு, சட்டத்திற்கு புறம்பான குடியேற்றத்தை தடுத்து நிறுத்துவது போன்றவை நாட்டின் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் முக்கிய பங்கு வகிப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்திக்கான கட்டமைப்பை மேம்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பள்ளிக் கல்விக்கான சூழல் அமைப்பை மேம்படுத்தும் வகையில் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களை ஒருங்கிணைத்து செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் இளைஞர்கள் வழிநடத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய இளையோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மியான்மர் அதிபர் திரு யூமின் ஆங் லாங் 5 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். தமிழகத்தில் ஊழலற்ற ஆட்சியை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். வண்டலூர் உயிரியல் பூங்காவில் பணி முடிந்து வரும் ஊழியர்களின் கோரிக்கைகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம்

0: சேலம் மாவட்டம் காற்றாம்பாக்கம் ஊராட்சியில் கட்டப்பட்டுள்ள கிராம ஊராட்சி செயலக கட்டிடத்தை மாநில வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு தென்னரசு திறந்து வைத்தார். தூத்துக்குடி துறைமுகத்தில் கார்பன் வெளியேற்றத்தை குறைப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் முயற்சிகள் பாராட்டத்தக்கது என்று மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சக செயலாளர் திரு சந்தோஷ்குமார் சாரங்கி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோயிலில் வைகாசி விசாக திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண வைபவம் நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு ஒரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.

0: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026க்கான பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி
1: https://awards.gov.in.
0: விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.

0: அடிப்படையாக வைத்து சோமேசர் முதுமொழி வெண்பா என்னும் நூல் புறங்கூறாமை பற்றிய அறத்தை மிக அழகாக விளக்குகிறது. இந்த நூலை இயற்றியவர் சிவஞான முனிவர். 18ஆம் நூற்றாண்டில் திருநெல்வேலி மாவட்டம் விக்ரமசிங்கபுரத்தில் பிறந்தவர். இயற்பெயர் முக்கலாலிங்கர். துறவு நிலையில் சிவஞான முனிவர் என்னும் பெயர் பெற்றார். வெறும் 32 ஆண்டுகளே வாழ்ந்தாலும் இலக்கியம், இலக்கணம், தர்க்கம் என பல துறைகளில் நூல்களை படைத்தார். தமிழிலும் சமஸ்கிருதத்திலும் சிறந்த புலமை பெற்றவர். இவர் இயற்றிய சோமேசர் முதுமொழி வெண்பா என்னும் நூலின் சிறப்பு என்னவென்றால், திருக்குறளில் 133 அதிகாரங்கள், அதற்கேற்ப இந்நூலிலும் 133 வெண்பாக்கள். ஒவ்வொரு வெண்பாவிலும் முதல் 2 அடிகளில் வாழ்வியல் சான்று, கடைசி 2 அடிகளில் திருக்குறள். முதுமொழி என்றால் பழமொழி, பல தலைமுறைகளை கடந்தும் உண்மையாக நிற்கும் சொற்கள். திருக்குறளை சாமானிய மக்களுக்கு எளிதில் புரிய வைக்கவே இந்நூல் எழுதப்பட்டது. இப்படி ஒரு சிறந்த நீதி நூல் புறங்கூறாமை பற்றி என்ன சொல்கின்றது என்பதை இன்று நாம் காண்போம். நாம் தினமும் ஒருவர் மற்றொருவரை பற்றி புறம் கூறுவதை பார்க்கின்றோம் இல்லையா? அலுவலகத்தில் ஒரு சக ஊழியரின் முன்னால் நட்பாக இருப்பார்கள். அவர் சென்றதும் அவரது திறமையை, உழைப்பை பழிப்பார்கள். குடும்பத்தில் உறவினர் முகத்தில் இனிமையாக பேசுவார்கள். அவர் திரும்பிச் சென்றதும் அந்த வீட்டின் குறைகளை பட்டியலிடுவார்கள். நண்பர்கள் கூட்டத்தில் ஒருவரை புகழ்வார்கள். அவர் எழுந்து சென்றதுமே அதே வாயால் இழிவாக பேசுவார்கள். இதையே சிவஞான முனிவர் தமது சோமேசர் முதுமொழி வெண்பாவில் திருக்குறளோடு இணைத்து சொல்கிறார். உண்மையான நட்பை விரும்பாதவர்கள் புறங்கூறுவார்கள். அவர்கள் அன்பை வளர்க்கவில்லை, வார்த்தைகளை ஆயுதமாக்கி உறவுகளை பிரிக்கிறார்கள். புறங்கூறுதல் ஏன் இவ்வளவு ஆபத்தானது என்று யோசித்து பாருங்கள். புறங்கூறல் நம்பிக்கையை உடைக்கிறது, உறவுகளை பிரிக்கிறது, பேசுவோனின் மதிப்பை குறைக்கிறது, சமூக நல்லிணக்கத்தையும் சிதைக்கிறது. ஒரு தவறான வார்த்தை கூட பல ஆண்டுகளான நட்பை உடைக்கும் சக்தி உடையது. 2000 ஆண்டுகளுக்கு முன் வள்ளுவர் சொன்னதை 18ஆம் நூற்றாண்டில் சிவஞான முனிவர் மக்களுக்கு எடுத்துச் சொன்னார். இன்றும் அது அதே உண்மையோடு நிற்கிறது. இதுதான் தமிழ் இலக்கியத்தின் சிறப்பு. அப்படியெனில் நாம் என்ன செய்ய வேண்டும்? நேர்மையோடு வாழுங்கள், முகத்திற்கு முகமாக பேசுங்கள், புறத்தில் மௌனமாக இருங்கள், அல்லது நல்லதையே பேசுங்கள். நம் வீட்டில் அமைதி வேண்டுமா? புறங்கூறாதீர்கள். நம் அலுவலகத்தில் நம்பிக்கை வேண்டுமா? புறங்கூறாதீர்கள். நம் சமூகத்தில் நல்லிணக்கம் வேண்டுமா? புறங்கூறாதீர்கள். புறங்கூறாமை என்பது ஒரு நாக்கின் ஒழுக்கம் மட்டுமல்ல, அது ஒரு மனசாட்சியின் அடையாளம்.
1: நினைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் கிருஷ்ணவேணி அவர்கள்.

அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 6:15. ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மத்தியிலே 720 கிலோஹெர்ட்ஸில் இப்போது நாம் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி வழிபாடு. முதலில் பிரபாகர் பாடியுள்ள பாடல்.

0: நேரம் 6:35 10 ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி திங்கள் 16 சனிக்கிழமை.
1: உழவர்களுக்கான செய்திகள். கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். இந்த நாட்களில் அதிக வெப்பமான நேரங்களில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்புவதை தவிர்க்கவும், செம்மறியாடு மற்றும் வெள்ளாடுகளுக்கு கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி குடற்புழு நீக்க மருந்தினை கொடுக்க வேண்டும், அதிக பால் கொடுக்கும் கலப்பின கறவை மாடுகளில் 3 தீவனம் கொடுப்பதற்கு பதிலாக 4 பிரித்து கொடுக்கும்போது அதிக அளவு பால் உற்பத்தி கிடைப்பதோடு அல்லாமல் வெப்ப அயர்ச்சிக்கு உள்ளாகாமலும் இருக்கும். வெப்ப அயர்ச்சியால் எருமைகளில் வெயில் கால மலட்டுத்தன்மை ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே வெப்பத்தை குறைக்க கொட்டகையில் நல்ல காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும். வெண்பன்றைகளில்

வெயில் காலங்களில் கொழுப்புச்சத்து அதிகம் உள்ள தீவனம், அதாவது பன்றிகளுக்கு இடும் உணவு கழிவுகளால் சில சமயங்களில் ஜீரண கோளாறு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே மாலை அல்லது இரவு நேரங்களில் கொழுப்புச்சத்து அதிகமுள்ள தீவனங்களை கொடுப்பது நல்லது. ஆஸ்பெஸ்டாஸ் அல்லது மெட்டல் கூரையுள்ள முயல் கொட்டகைகளில் கோடை காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும் போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். கோடைக்காலத்தில் கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு குளிர்ந்த ஆரோக்கியமான குடிநீரை வழங்கும்.

இருந்து தனியாக முட்டையிட்டு நீர் போன்ற தெளிவான சுரப்பை கொண்டு மூடிவிடும். முட்டை பொரிக்கும் காலம் 7 நாட்கள், புழுக்காலம் 20 முதல் 30 நாட்கள். புழுக்கள் கால்களற்ற வெளிரிய மஞ்சள் நிறமுடையது. கூட்டுப்புழு காலம் 7 நாட்கள். முதிர்ச்சியடைந்த புழுக்கள் மாங்கொட்டையின் குழியான பகுதியில் கூட்டுப்புழுவாக மாறும். கூன்வண்டு அடர் பழுப்பு நிறத்தில் தடிமனாக 6 மில்லிமீட்டர் அளவில் இருக்கும். இதற்கான மேலாண்மை முறைகள்: முதிர்ச்சி அடையாத மாங்காய்களை பறித்து அதனை அழிக்க வேண்டும். பழத்தோட்டத்தை களைகளை அகற்றி உதிர்ந்த மாம்பிஞ்சுகளை அகற்றி சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். பூக்காத காலங்களில், குறிப்பாக ஆகஸ்ட் மாதத்தில், மரப்பட்டைகளில் உறக்க நிலையில் இருக்கும் கூன்வண்டுகளை அழிக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட மரப்பட்டைகளை மண்ணெண்ணெய் கரைசல் கொண்டு துடைக்க வேண்டும். கோடைக்கால பசுந்தாள் உரப்பயிர் சாகுபடி செய்து மண்வளத்தை மேம்படுத்துவீர். கோடைக்காலத்தின் தொடக்கத்தில் பெய்யும் மழையை பயன்படுத்தி தக்கைப்பூண்டு, சணப்பு, கொளிஞ்சி, அகத்தி அல்லது நரிப்பயறு போன்ற பயிர்களை பசுந்தாள் உரப்பயிராக பயிரிடுவீர். கோடை மழை பெய்து நிலம் ஈரப்பதமாக இருக்கும்போது நிலத்தை சாகுபடிக்கு தயார் செய்து விதைகளை தூவ வேண்டும். ஒரு ஏக்கருக்கு 15 முதல் 20 கிலோ விதைகள் தேவைப்படும். இந்த பயிர்கள் மிக வேகமாக வளரக்கூடியவை. சுமார் 45 முதல் 50 நாட்களில் இவை பூக்க தொடங்கும். பயிர்கள் பூக்க தொடங்கும் தருணத்தில் அவற்றை அப்படியே நிலத்தில் மடக்கி உழ வேண்டும். பூக்கும் தருணத்தில்தான் செடிகளில் அதிகப்படியான தழைச்சத்து இருக்கும். மடக்கி உழுத பிறகு செடிகள் மண்ணில் மட்குவதற்கு போதுமான ஈரப்பதம் இருக்க வேண்டும். சுமார் 10 முதல் 15 நாட்களில் இவை முழுமையாக மட்கி உரமாக மாறும். நிலத்தின் மண்ணின் தன்மைக்கு ஏற்ப சரியான பசுந்தாள் உரப்பயிரை தேர்ந்தெடுப்பது அதிக பலனை தரும். பொதுவாக தக்கைப்பூண்டு அனைத்து மண் வகைகளுக்கும் ஏற்றது. சின்ன வெங்காயத்தில் திருகல் நோயின் அறிகுறிகள் மற்றும் மேலாண்மை பற்றி தெரிந்து கொள்ளலாம். தொடக்கத்தில் வெங்காயத்தாள்களில் வெளிர் மஞ்சள் நிற காயங்கள் காணப்படும். நாளடைவில் இவை விரிவடைந்து பரவி அடர் பழுப்பு நிறத்திற்கு மாறும். பின்னர் எண்ணற்ற கருப்பு நிற பூஞ்சாணங்கள் காணப்படும். கழுத்து பகுதியில் உள்ள தண்டுகள் தடித்து காணப்படும். நாளடைவில் இலை சற்று சுருள தொடங்கி மஞ்சள் நிறமாக மாறும். நோய் தீவிரமடையும் போது இலைகள் சுருண்டு கீழே விழும். இதற்கான மேலாண்மை முறைகள்: மழைக்காலங்களில் பயிரிடுவதை தவிர்க்க வேண்டும். நோய் தாக்கம் அதிகம் ஏற்பட்ட வயல்களில் அடுத்த 2 பருவத்திற்கு நெல் பயிரிடுதல் சிறந்ததாகும். பயறு வகை பயிர்களை கொண்டு பயிர் சுழற்சி மேற்கொள்ள வேண்டும். நோய் தொற்று இல்லாத விதை குமிழ்களை பயன்படுத்த வேண்டும். அடி உரமாக ஏக்கருக்கு வேப்பம் புண்ணாக்கு 100 கிலோ, ட்ரைகோடெர்மா ஆஸ்பரெல்லம் 2 கிலோவை 50 கிலோ தொழு உரத்துடன் கலந்து பயன்படுத்த வேண்டும். அன்பார்ந்த விவசாயிகளே, பட்டுப்புழுவின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு 24 டிகிரி செல்சியஸ் முதல் 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் 80% ஈரப்பதமும் தேவைப்படுகிறது. ஈரப்பதம் 58% குறையாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். புழு வளர்ப்பு மனையில் நல்ல காற்றோட்ட வசதி இருத்தல் வேண்டும். புழு வளர்ப்பு கூடத்தின் கூரை மீது வைக்கோல் அல்லது தென்னை ஓலையினை பரப்பி அறையின் வெப்பத்தை குறைக்கலாம். புழு வளர்ப்பு கூடத்தின் உட்பகுதியில் மரப்பலகைகளை பொருத்துவதன் மூலம் அறையின் வெப்பத்தை குறைக்கலாம். ஈரப்பதம் 50% குறைவாக இருக்கும் வறட்சியான காலங்களில் புழுக்களுக்கு அவ்வப்போது அறுவடை செய்யும் புதிய இலைகளை உணவாக கொடுக்க வேண்டும். ஈரப்பதத்தை அதிகரிக்க முதல் 2 பருவங்களில் மெழுகுத்தாளை புழு வளர்ப்பு படுக்கையின் கீழ் மற்றும் மேல்புறத்தில் பயன்படுத்தி ஈரப்பதத்தினை தக்க வைக்க வேண்டும். தகுந்த ஈரப்பதத்தை உண்டாக்க கோணி துணிகளை நனைத்து தொங்கவிடலாம். நுண் தெளிப்பான் அமைத்து கூரை, சுவர் ஆகியவற்றை தேவைப்படும்போது ஈரமாக்கி ஈரப்பதத்தை அதிகரித்துக் கொள்ளலாம். மிளகாய் பயிரில் இலைப்பேன் தாக்குதலின் அறிகுறிகள்: இளம் இலைகள் மற்றும் பூக்களில் இருந்து சாற்றை உறிஞ்சுவதால் இலைகள் மேல் நோக்கி சுருண்டு படகு வடிவத்தில் தோற்றமளிக்கும். இலைகளின் அடிப்பகுதியில் பழுப்பு அல்லது வெள்ளை நிற கோடுகள் காணப்படும். தாக்குதல் அதிகமானால் செடிகள் வளர்ச்சி குன்றி பூக்கள் உதிர்ந்து மகசூல் வெகுவாக குறையும். ஒருங்கிணைந்த மேலாண்மை முறைகள்: நாற்றுகளின் மேற்பரப்பில் தண்ணீரை தெளிப்பதன் மூலமும் பேன்களின் பெருக்கத்தை வெகுவாக குறைக்கலாம். இமிடாக்ளோபிரிட் கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். மருந்து தெளிக்கும் போது இலைகளின் அடிப்பகுதியில் படுமாறு நன்கு நனைய தெளிக்க வேண்டும். விவசாயிகளே,
மண்ணில் கண்ணுக்கு புலப்படக்கூடிய பலவகையான மட்குண்ணிகள் இருந்தாலும்

0: கழிவுப் பொருட்களை மக்க வைப்பதில் மண்புழுக்களே பெரும் பங்கு வகிக்கின்றன. ஆனால் தட்பவெப்பநிலை, இயற்கை எதிரிகள், மண்ணின் குணங்கள், பயிர் சாகுபடி முறைகள், ரசாயன உரங்கள், ஆலை கழிவுகள், காடுகள் அழிப்பு, பூச்சிக்கொல்லிகள், பூஞ்சாணக்கொல்லிகள் மற்றும் களைக்கொல்லிகள் போன்ற பல காரணிகள் அவற்றை பாதிக்கின்றன. ரசாயன உரங்கள் இட்டு உழவு செய்வதன் மூலம் 5 முதல் 10 விழுக்காடு மண்புழுக்கள் மண்ணின் மேற்புறத்திற்கு கொண்டுவரப்படுவதாகவும், 25 விழுக்காடு மண்புழுக்கள் மிகவும் காயப்படுவதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. அளவிற்கு அதிகமான ரசாயன உரங்களை பயிருக்கு இடும்பொழுது அவற்றின் நச்சுகள் மண்ணில் தங்கிவிடுகின்றன. இந்த நச்சுகள் மண்புழுக்களின் உடலை வெகுவாக பாதிப்பதால் மண்புழுக்கள் அவ்விடத்தை விட்டு சென்று விடுகின்றன. இவற்றின் நச்சுத்தன்மை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் புழுக்கள் இறக்கவும் நேரிடுகிறது. எனவே விவசாயிகள் மண்புழுக்களை பாதிக்கும் காரணிகளை தவிர்க்க வேண்டும். உளுந்து பயிரில் மஞ்சள் தேமல் நோயின் முதல் அறிகுறியாக இளம் இலைகளின் ஆங்காங்கே மஞ்சள் நிறப்புள்ளிகள் காணப்படும். பின்னர் இலை முழுவதும் திட்டுத்திட்டாக ஒழுங்கற்ற மஞ்சளும் பச்சையும் கலந்து பகுதிகள் தோன்றும். சில சமயம் நோயுற்ற இலைகள் சிறுத்தும் சுருங்கியும் காணப்படும். நாளடைவில் மஞ்சள் நிற பகுதி அதிகமாகிக் கொண்டே வந்து சில துளிர் இலைகள் முழுவதும் மஞ்சளாகிவிடும். நோயுற்ற செடிகள் காய்ப்பிற்கு தாமதமாகி வருவதுடன் குறைந்த எண்ணிக்கையில் காய்க்கும். சில சமயங்களில் காய்களும் விதைகளும் மஞ்சளாக மாறிவிடும். செடிகளின் இளம் பருவத்தில் நோய் தோன்றினால் முழு மகசூல் இழப்பு ஏற்படும். இந்நோய் சாறு உறிஞ்சும் பூச்சிகளான அசுவினி மற்றும் வெள்ளை ஈக்களால் பரவுகின்றது. தாக்கப்பட்ட செடிகளை முதலில் பிடுங்கி அழிக்க வேண்டும். வேப்பெண்ணெய் கரைசல் லிட்டருக்கு 3 மில்லி வீதம் தெளித்தல் அல்லது தயாமே தாட்சம் லிட்டருக்கு 2.5 மில்லி வீதம் கலந்து தெளித்து இந்நோயினை பரவாமல் கட்டுப்படுத்தலாம்.
1: உழவர்களுக்கான செய்திகள் கேட்டீர்கள். குப்பைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.

0: ஆகாஷ்வாணி சில நொடிகளில் இடம்பெறுவது மாநில செய்தி அறிக்கை.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா.

தலைப்புச் செய்திகள். எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பு கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். செமி கண்டக்டர் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ஊழலற்ற நிர்வாகம் உறுதி செய்யப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி பிரிஸ்டலில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பு கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்தார். குஜராத் மாநிலம் புஜ் நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், ஊடுருவலை தடுக்கும் வகையில் ட்ரோன், ரேடார் மற்றும் நவீன வேலி அமைப்பது உள்ளிட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். எல்லையில் பாதுகாப்பை வலுப்படுத்துவதுடன் மக்கள் ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகள், சிறந்த நிர்வாகம், உள்ளூர் காவல்துறையினரின் செயல்பாடுகள், ராணுவம் ஆகியவை ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். கடந்த 60 ஆண்டுகளாக எல்லைப் பாதுகாப்பு படையினர் நாட்டை பாதுகாப்பதில் திறம்பட சேவையாற்றி வருவதாக அவர் கூறினார். தாய்நாட்டிற்காக தங்களது இன்னுயிரை தியாகம் செய்து 2000-க்கும் அதிகமான பாதுகாப்பு படை வீரர்களுக்கு மரியாதை செலுத்துவதாக திரு அமித்ஷா தெரிவித்தார். செமிகண்டக்டர் உற்பத்திக்கான கட்டமைப்பை மேம்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்திக்கான மூலப்பொருட்களை தயாரிப்பதற்கான தொழில்நுட்பம்

0: குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இரண்டு தனியார் நிறுவனங்கள் கையெழுத்திட்டுள்ளன. இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், இந்தியாவில் செமிகண்டக்டர் உற்பத்திக்கான நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். செமிகண்டக்டர் துறையில் ஏராளமான நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பள்ளிக் கல்விக்கான சூழல் அமைப்பை மேம்படுத்தும் வகையில் ஒருங்கிணைந்த கல்வித் திட்டம், பிரதமரின் ஊட்டச்சத்து இயக்கம், பிஎம் ஸ்ரீ திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு இந்த ஆண்டு முதல் செயல்படுத்தப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கல்வித் திட்டத்திற்கான நிதியை விடுவிப்பது மற்றும் அதன் பயன்பாடு குறித்து விரிவாக ஆய்வு செய்யப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மத்திய மாநில அரசுகளின் செயல்பாடுகளை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். தேசிய கல்விக் கொள்கையை திறம்பட அமல்படுத்துவதில் கவனம் செலுத்தப்படும் என்று அவர் கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகள், ஊட்டச்சத்து, திறன் மேம்பாடு, விளையாட்டு மற்றும் கலைகளில் மாணவர்களின் ஆர்வத்தை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். கார்பன் வெளியேற்றத்தை குறைப்பதற்காக தூத்துக்குடி துறைமுக நிர்வாகம் மேற்கொண்டு வரும் முயற்சிகள் பாராட்டத்தக்கது என்று மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சக செயலாளர் திரு சந்தோஷ்குமார் சாரங்கி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி துறைமுக வளாகத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், பசுமை எரிசக்தி உற்பத்திக்கான முயற்சிகள் உலக அளவில் சுற்றுச்சூழல் மாற்றத்திற்கான முன்மாதிரியாக திகழ்கிறது என்று கூறினார். பருவநிலை மாற்றம் தொடர்பான இந்தியாவின் இலக்குகளை நிறைவேற்றுவதற்கு இதுபோன்ற நடவடிக்கைகள் பெரும் உத்வேகம் அளிக்கும் என்று திரு சந்தோஷ்குமார் சாரங்கி கூறினார். முன்னதாக இந்த துறைமுகத்தில் ஆண்டு ஒன்றுக்கு 10 லட்சம் டன் உற்பத்தி திறன் கொண்ட பசுமை அம்மோனியா ஆலை அமைப்பதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் ஊழலற்ற ஆட்சியை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தவறுகள் மீது எவ்வித தயக்கமும் இன்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். வருவாய்த்துறையின் வரவு செலவு குறித்த சரியான புள்ளி விவரங்களை அறிந்து கொள்வதற்கு 1 மாத கால அவகாசம் தேவைப்படுவதாக அவர் தெரிவித்தார். நிலப்பட்டா வழங்குவது தொடர்பான விவகாரத்தில் தவறு நடந்தால் அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திரு செங்கோட்டையன் கூறினார். வண்டலூர் உயிரியல் பூங்காவில் பணி முடிந்து வரும் ஊழியர்களின் கோரிக்கைகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் தெரிவித்துள்ளார். வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் நேற்று ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். நாட்டிலேயே மிகப்பெரிய உயிரியல் பூங்காவாக உள்ள வண்டலூருக்கு ஆண்டுதோறும் 14 லட்சம் பேர் வருகை தருவதாக குறிப்பிட்டார். வனப்பகுதிகளில் விலங்குகளால் மனிதர்கள் தாக்கப்படுவதை தடுக்கும் வகையில் வேலிகள் அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். உயிரியல் பூங்காவை பராமரிப்பதில் உள்ள குறைபாடுகள் குறித்து பொதுமக்கள் அரசின் கவனத்திற்கு கொண்டுவர வேண்டும் என்றும் திரு ரஞ்சித்குமார் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு ஒரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் ஒரிரு இடங்களில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஒரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தருமபுரி மாவட்டம் தீர்த்தமலை சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக திருவண்ணாமலை நெடுஞ்சாலையில் மின்கம்பம் விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரி செய்திகள். போர்க்களத்தில் நிலவி வரும் தற்போதைய சூழல், யுக்ரைனுடனான போர் விரைவில் முடிவுக்கு வரும் என்ற நிலையில் உள்ளதாக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். ஆன்லைன் தளங்களில் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு, ஒழுங்குமுறை விதிகள் ஆகிய அம்சங்களில் அரசும் தொழில்நுட்ப

0: நிறுவனங்களும் பொறுப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என்று ஐநா மனித உரிமைகள் ஆணையர் திரு வோல்கா டர்க் வலியுறுத்தியுள்ளார். சிக்கிம் மாநிலத்தில் அமல்படுத்தப்பட்டுள்ள போக்குவரத்து மாற்றத்தால் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள சிரமங்கள் தொடர்பான புகார்கள் குறித்த அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு அம்மாநில உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குஜராத் மாநிலம் கிர் வனப்பகுதியில் கடந்த வாரம் 8 சிங்கக்குட்டிகள் உயிரிழந்ததை அடுத்து வன விலங்குகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை அம்மாநில அரசு முடுக்கிவிட்டுள்ளது. தேர்வுக்கு பிந்தைய நடவடிக்கைகளுக்கு இணையதளம் ஜூன் 1 தேதி முதல் செயல்பாட்டிற்கு வரும் என்று மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. சர்வதேச அளவில் கச்சா எண்ணெயின் விலை பீப்பாய் ஒன்றுக்கு 92 அமெரிக்க டாலராக உள்ளது. கடலூர் மாவட்டத்தில் விவசாயிகளுக்கான குறைதீர்ப்பு நாள் கூட்டம் ஆட்சியர் திரு ஆதித்ய செந்தில்குமார் தலைமையில் நேற்று நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோயிலில் வைகாசி விசாக திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண வைபவம் நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பிரிஸ்டாலில் இப்போட்டி இன்றிரவு 7 தொடங்குகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 7 வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. சண்டிகரில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட் செய்த ராஜஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 இழப்பிற்கு 214 ரன் எடுத்தது. 215 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய குஜராத் அணி 18.4 ஓவரில் 3 இழப்பிற்கு 219 ரன் எடுத்தது. அகமதாபாத்தில் நாளை நடைபெறும் இறுதிப் போட்டியில் குஜராத் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. திருவாரூர் மாவட்டம் கட்டக்குடியில் நடைபெற்ற தேசிய அளவிலான கபடி போட்டியில் 43 புள்ளிகளுடன் ஹரியானா அணி வெற்றி பெற்றது. நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்த அணி கர்நாடக அணியை வென்றது. வெற்றி பெற்ற அணிக்கு 5 ரூபாய் பரிசுத் தொகையுடன் கோப்பையும் வழங்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்று வரும் ஹாக்கி போட்டியில் மும்பை மற்றும் செகந்திராபாத் அணிகள் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பு கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஊழலற்ற நிர்வாகம் உறுதி செய்யப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி பிரிஸ்டலில் இன்று நடைபெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 6:55 10 ஆகாஷ்வாணி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் சென்னை வானொலியின் மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் தொடர்வது.

ஆப்பிளின் மீது பூசப்படும் மெழுகு பூச்சுக்கு சில வகைகளை மட்டுமே பயன்படுத்துகிறார்கள். பீஸ் வேக்ஸ், கார்னோபா வேக்ஸ், ஷெலாக் வேக்ஸ் என்ற மூன்று வகையான மெழுகுகளை மட்டுமே பயன்படுத்துகிறார்கள். அதுவும் ஒரு ஆப்பிளின் மேல் 3 மில்லிகிராம் என்ற அளவிலே பயன்படுத்துகிறார்கள். இதில் பி வேக்ஸ் என்பது தேனடையில் இருந்து கிடைக்கும் மெழுகு, கார்னோபா, ஷெலாக் ஆகியவை மரங்களில் இருந்து கிடைக்கும் மெழுகு. வெளிநாடுகளிலிருந்து மெழுகில் குளித்து வரும் ஆப்பிள்களை மேலும் பளபளப்பாக காட்டுவதற்காக பெட்ரோலிய மூலப்பொருளில் இருந்து எடுக்கப்படும் நைட்ரேட் கலந்த செயற்கை மெழுகு திரவத்தில் மூழ்கி எடுக்கிறார்கள். அதோடு உள்நாட்டு ஆப்பிள்களையும் இந்த மாதிரி மெழுகில் குளிப்பாட்டி அதில் ஸ்டிக்கர் ஒட்டி வெளிநாட்டு ஆப்பிள்கள் என்று கூறி அதிக விலைக்கும் விற்கிறார்கள். மெழுகோடு நைட்ரேட் சேர்க்கப்படுவதால் பளபளப்பும் கவர்ச்சியும் கூடுகிறது. நீர்ச்சத்து வெளியேறாமல் இருப்பதால் நீண்ட நாட்களுக்கு கெடாமலும் இருக்கிறது. மெழுகில் சேர்க்கப்படும் நைட்ரேட் நைட்ரசோ மார்போலின் என்ற ரசாயனத்தை உருவாக்குகிறது. இது புற்றுநோய்

0: முக்கிய காரணியாகவும் இருக்கிறது. இப்போது ஆப்பிள் மட்டுமல்லாமல் உருளைக்கிழங்கு, செரி பழம், குடை மிளகாய் போன்றவற்றிலும் பூச்சி பூசப்படுகிறது. இந்த மெழுகு நமது உணவுக் குழாயில் செரிமானமாகாமல் அப்படியே படிந்து நின்றுவிடும். இந்த படிமம் புற்றுநோயை உருவாக்கிவிடும் என்கிறது மருத்துவம். தோலை நீக்கிவிட்டு சாப்பிடுவது, இல்லை என்றால் கொதிக்கும் நீரில் போட்டு கழுவி மெழுகை வெளியேற்றிவிட்டு சாப்பிடுவதுதான் நமக்கு நல்லது என்கிறார்கள் உணவியல் நிபுணர்கள். இவர்கள் கூறியபடி நாம் பின்பற்றினால் உடல்நலம் பாதிக்காமல் நம்மையும் காத்துக்கொள்ள முடியும்.
1: இடம்பெற்றது சூழல் அறி

0: இனி தொடர்வது வானிலை அறிக்கை. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 38.8°C, இயல்புக்கு 0.1° குறைவு. குறைந்த அளவு 28.5°C, இயல்புக்கு 0.5° கூடுதல். பதிவான ஈரப்பதம் 65%. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 37.8°C, இயல்புக்கு 0.2° குறைவு. குறைந்த அளவு 28.8°C, இயல்புக்கு 0.3° கூடுதல். பதிவான ஈரப்பதம் 74%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்துக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. அதிக அளவு வெப்பநிலை 38°C ஒட்டியும் குறைந்த அளவு 28°C ஒட்டியும் நிலவக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. இன்று முதல் June 2 வரை தமிழ்நாடு கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா, கன்னியாகுமரி கடலோரப் பகுதிகள் மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதி, அதனை ஒட்டிய தெற்கு பகுதி, மேலும் தெற்கு மற்றும் வடக்கு அந்தமான் கடல் பகுதிகளில் மணிக்கு 40 முதல் 60 km வேகத்துடன் கூடிய பலத்த காற்று வீசக்கூடும். எனவே மீனவர்கள் சொல்லப்பட்ட கடல் பகுதிகளுக்குள் சொல்லப்பட்ட நாட்களில் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். இதுவரை வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் இப்போது 7:00.
1: ஆகாஷ்வாணி சுழல் விளக்கு. நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் N. ஹேமாவதி, வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.
2: நாடு தொலைநோக்கு சிந்தனையுடைய ஒரு மகத்தான தலைவனுக்காக காத்திருந்த அந்த காலகட்டத்தில்தான் அவரின் வருகை நிகழ்ந்தது. பொருளாதாரத்தில், பாதுகாப்பில், வேலைவாய்ப்பில், உள்கட்டமைப்பில், தொழில்நுட்பத்தில் மாபெரும் தேவைகளை எதிர்நோக்கி தேசம் ஏக்கத்தோடும் கனவுகளோடும் இருந்த நேரத்தில் பிரதமராக பொறுப்பேற்றார் திரு நரேந்திர மோடி. கடந்த 26ஆம் தேதியோடு அவர் பிரதமராக பொறுப்பேற்று 12 ஆண்டுகள் கடந்திருக்கின்றன. 140 கோடிக்கும் மேலான மக்கள் வாழும் இந்தியா, பல்வேறு மதங்கள், சாதிகள், மொழிகள், உணவுகள், உடைகள், பழக்க வழக்கங்கள், பண்பாடுகள் கொண்ட வேற்றுமையில் ஒற்றுமை காணும் தேசம், எல்லா மக்களையும் அரவணைத்து எல்லோரின் வளர்ச்சிக்குமான ஒருங்கிணைந்த செயல் திட்டங்களை உருவாக்கி நாட்டை முன்னெடுத்துச் செல்வது ஒரு அசாதாரணமான சாதனை. அதை தம் கூர்நோக்கு சிந்தனையாலும் தொலைநோக்கு செயல்பாடுகளாலும் திறம்பட செய்து மக்களின் இதயங்களை வென்றிருக்கிறார் பிரதமர் திரு நரேந்திர மோடி. 12 ஆண்டுகால பிரதமர் பொறுப்பை நிறைவு செய்து வரலாற்று வரிசையில் 3வது இடத்தை பெற்றிருக்கிறார் பிரதமர் திரு நரேந்திர மோடி. நீண்ட காலம் தொடர்ச்சியாக பிரதமர் பொறுப்பு வகித்தவர்களை பட்டியலிட்டால் அதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி 2வது இடத்தில் இருக்கிறார். கடந்த 2014ஆம் ஆண்டு தனிப்பெரும்பான்மையோடு இந்தியாவின் 14வது பிரதமராக ஆட்சி பொறுப்பை ஏற்றார் பிரதமர் திரு நரேந்திர மோடி. 2019, 2024 என அடுத்தடுத்த தேர்தல்களிலும் அவரையே மக்கள் தங்கள் பிரதமராக்கினார்கள். இந்த 12 ஆண்டுகளில் பல தடைகளை தகர்த்து பல மைல்கல்களை கடந்து இந்தியா ராஜநடை போட்டுக் கொண்டிருக்கிறது. 2014ஆம் ஆண்டு

முதல் முறையாக அவர் பிரதமராக பொறுப்பேற்ற போது இந்தியா உலகின் 11வது பெரிய பொருளாதார நாடாக இருந்தது. பிரதமர் மேற்கொண்ட பல்வேறு நடவடிக்கைகளால் தற்போது ஜப்பானை பின்னுக்கு தள்ளி அமெரிக்கா, சீனா, ஜெர்மனிக்கு அடுத்து இந்தியா உலகின் 4வது பெரிய பொருளாதார நாடாக உருவாகியிருக்கிறது. சர்வதேச அளவில் ஏற்பட்டுள்ள யுத்தங்களால் உலகமே தவித்து வரும் நிலையில் அதன் தாக்கத்தை இந்தியாவில் கட்டுக்குள் வைத்திருக்கிறது மத்திய அரசு. இன்று வரை எரிபொருள் தட்டுப்பாடு வராமல் தற்காத்துக் கொண்டிருக்கிறது. எளிய குடும்பங்கள் பாதித்துவிடக் கூடாது என்பதற்காக எரிவாயு சப்ளை முறைப்படுத்தப்பட்டு எங்கும் தட்டுப்பாடு இல்லாமல் நிர்வகிக்கப்படுகிறது. இதெல்லாமே நல் ஆளுமைக்கான சான்றுகள். செல்லும் நாடுகளில் எல்லாம் பிரதமருக்கு பாராட்டுகளும் அங்கீகாரங்களும் விருதுகளும் குவிகின்றன. உலகின் மாற்றங்களில் எல்லாம் இந்தியா முக்கிய பங்கு வகிக்கிறது. பல்வேறு சர்வதேச அமைப்புகளின் தலைமை பொறுப்புகள் இந்தியாவை தேடி வருகின்றன. சர்வதேச குழுக்களில் இந்தியாவின் குரல் வெகு கூர்மையாக கவனிக்கப்படுகிறது. தேசத்தில் அழுக்காக படிந்திருந்த ஊழலையும் முறைகேடுகளையும் ஒழிக்க 2016 மிக தைரியமாக பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை மேற்கொண்டார் பிரதமர். நாட்டின் மிக முக்கிய பொருளாதார சீர்திருத்தமாக பார்க்கப்படும் அந்த நடவடிக்கையால் வெளிப்படை தன்மையுடன் கூடிய ஒரு பொருளாதாரம் தேசத்தில் கட்டமைக்கப்பட்டது. அதேபோல் ஒரு தேசம் ஒரு வரி என்ற பெயரில் 2017 GST வரிமுறை அமல்படுத்தப்பட்டது. இன்று GST மூலம் கிடைக்கும் வரி வருவாய் 2,00,000 கோடி ரூபாயை கடந்துள்ளது. இந்தியாவின் மொத்த வரி நடைமுறையும் இதன் மூலம் சீர்திருத்தப்பட்டுள்ளது. எல்லை கடந்த பயங்கரவாதத்தை துளியும் பொறுத்துக் கொள்வதில்லை என்ற கடுமையான கொள்கையின் மூலம் சர்ஜிக்கல் தாக்குதல், ஆபரேஷன் சிந்தூர் என இந்திய மண்ணுக்கு அச்சுறுத்தல் தரும் தீவிரவாதிகளுக்கு அவர்களின் மொழியால் கடினமான பாடத்தை கற்பித்தது இந்தியா. இந்தியாவுக்கு எதிரான சதி வேலைகளில் ஈடுபடுபவர்கள் உலகின் எந்த மூலையில் ஒளிந்திருந்தாலும் தீவிரவாதம் அடியோடு வேரறுக்கப்படும் என்பதை பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு சர்வதேச அழுத்தங்களுக்கு அடிபணியாமல் உறுதியுடன் செய்து வருகிறது. ஒரு ரூபாய்க்கு பொருள் வாங்கினாலும் டிஜிட்டல் முறையில் பணம் செலுத்தலாம் என்ற ஒரு டிஜிட்டல் புரட்சியை 2015 டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் மூலம் தொடங்கி வைத்தார் பிரதமர் திரு மோடி. 2025-26 நிதியாண்டில் மட்டும் யுபிஐ பண பரிவர்த்தனை 314,00,000 கோடி ரூபாயை தாண்டியிருக்கிறது. இதன் மூலம் வெளிப்படை தன்மை உறுதி செய்யப்பட்டுள்ளது. பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் மூலம் வங்கி சேமிப்பு கணக்கு இல்லாத ஏழை எளிய மக்களுக்காக 0 balance வங்கி கணக்கு திட்டம் தொடங்கப்பட்டது. அதன் வழியாக இன்று அரசின் மானியங்கள் நேரடியாக மக்களின் கணக்கிற்கு சென்றடைகின்றன. அதனால் இடைநிலையில் இருக்கும் முறைகேடுகளுக்கு முடிவு கட்டப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் பாரத் எனப்படும் நலிவடைந்த குடும்பத்தினருக்கு ஆண்டுதோறும் 5,00,000 ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கான காப்பீடு, வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள ஏழை குடும்ப பெண்களுக்கு வைப்புத்தொகை இல்லாத இலவச சமையல் எரிவாயு வழங்கும் உஜ்வாலா திட்டம், விவசாயிகளுக்கு உதவித்தொகை வழங்கும் வருவாய் ஆதரவு திட்டம், ஒவ்வொரு கிராமத்திற்கும் குடிநீர் வசதியை ஏற்படுத்தும் ஜல்ஜீவன் மிஷன் என எளிய மக்களின் நல்வாழ்வுக்காக பிரதமர் திரு மோடியின் எண்ணத்தில் உதித்து உருக்கொண்ட திட்டங்கள் இன்று மிகச் சிறந்த விளைவுகளை உருவாக்கி வருகின்றன. 500,000 கோடி ரூபாயை இந்திய ரயில்வேயை நவீனப்படுத்துவதற்காக இந்த 12 ஆண்டுகளில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அரசு செலவு செய்துள்ளது. அதன் மூலம் இன்று ரயில்வே துறை புதுப்பொலிவு பெற்றிருக்கிறது. சிறு குறு தொழில் தொடங்குபவர்களுக்கு எளிய முறையில் 10,00,000 ரூபாய் வரை பிணையில்லா வங்கி நிதியுதவி வழங்கும் பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா, திறந்தவெளி மலம் கழித்தலை ஒழித்து சுகாதாரம் மற்றும் தூய்மையை பேண நாடு முழுவதும் கோடிக்கணக்கான கழிப்பறைகளை கட்டிய வரலாற்று சிறப்புமிக்க தூய்மை பாரத இயக்கம், ஏழை எளிய மக்களுக்கு தரமான மருந்துகள் மிக குறைந்த விலையில் கிடைக்க வழி செய்யும் பிரதமரின் பாரதிய ஜன் ஔஷாதி பரியோஜனா திட்டம், அனைவருக்கும் வீடு என்ற இலக்குடன் நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புற ஏழைகளுக்கு தரமான வீடுகள் கட்ட நிதியுதவி வழங்கும் திட்டம், ரயில்வே, நெடுஞ்சாலைகள் உள்பட நாட்டின் உள்கட்டமைப்பு திட்டங்களை ஒருங்கிணைத்து விரைவாக செயல்படுத்த உருவாக்கப்பட்ட பிரதமரின் கதிசக்தி, நாட்டின் 100 முக்கிய நகரங்களை நவீன உள்கட்டமைப்பு மற்றும் தொழில்நுட்ப வசதிகளுடன் மேம்படுத்தும் ஸ்மார்ட் சிட்டி மிஷன், இயற்கை சீற்றங்களால் பயிர்கள் சேதமடையும் போது விவசாயிகளுக்கு குறைந்த பிரீமியத்தில் நிதியுதவி வழங்கும் பிரதமரின் பயிர்காப்பீட்டு திட்டம் என இந்த 12 ஆண்டு காலத்தில் மத்திய அரசு உருவாக்கியுள்ள திட்டங்களை வரிசைப்படுத்தினால்

0: பக்கங்கள் போதாது. பெண் குழந்தைகளின் பிறப்பு விகிதத்தை உயர்த்தவும் அவர்களின் கல்வியை உறுதி செய்யவும் கொண்டுவரப்பட்ட பெண் குழந்தைகளை காப்போம், அவர்களுக்கு கல்வி கற்பிப்போம் விழிப்புணர்வு திட்டம், இதோடு இணைந்த சுகன்யா சம்ருத்தி யோஜனா என எல்லா தரப்பையும் உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த வளர்ச்சியை நோக்கிய ஏராளமான திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அரசு இந்த 12 ஆண்டுகளில் உருவாக்கியுள்ளது. கோவிட் பெருந்தொற்று உலகத்தையே முடக்கி போட்டிருந்த சூழலில் முன்னெழுந்து தடுப்பூசியை கண்டறிந்து அந்த நுண்கிருமியை வென்று ஒழித்ததில் இந்தியாவின் பங்கு முக்கியமானது. பெரிய நாடுகளே நிலைகுலைந்து நின்றபோது தேசத்தை சிறப்புற வழிநடத்தி அந்த பேரிடர் காலத்திலிருந்து மக்களை மீட்டெடுத்த பெருமை பிரதமர் திரு நரேந்திர மோடியே சேரும். கோவிட் பெருந்தொற்று காலத்தில் தொடங்கப்பட்டு தற்போது வரை நீட்டிக்கப்பட்டுள்ள பிரதமரின் கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் மூலம் 80 கோடிக்கும் அதிகமான ஏழைகளுக்கு மாதந்தோறும் 5 கிலோ இலவச ரேஷன் உணவு தானியங்கள் வழங்கப்படுகின்றன. இந்தியாவை உலகளாவிய உற்பத்தி மையமாக மாற்றவும் உள்நாட்டு உற்பத்தியை பெருக்கவும் தொடங்கப்பட்ட முதன்மை திட்டமான மேக் இன் இந்தியா திட்டம் இந்திய இளைஞர்களுக்கு மிகப்பெரும் புத்தெழுச்சியை உருவாக்கியிருக்கிறது. இளைஞர்களின் புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் தொழில்துறை தொடக்கங்களுக்கு வரிவிலக்கோடு கடனும் வழிகாட்டுதல்களும் வழங்கும் ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் உலகுக்கே முன்னுதாரணமானது. கோவிட் காலத்திற்கு பிந்தைய பொருளாதார மீட்புக்காகவும் பாதுகாப்பு தளவாடங்கள் மற்றும் தொழில்நுட்பத்தில் இந்தியா தனித்து இயங்கவும் கொண்டுவரப்பட்ட 20 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான சுயசார்பு இந்தியா இயக்கம் இந்திய தற்சார்புக்கு மிகப்பெரும் ராஜபாட்டையை உருவாக்கியிருக்கிறது. பாரம்பரிய கைவினைஞர்கள், தச்சர்கள், பொற்கொல்லர்கள் போன்ற 18 வகையான கைத்தொழில் செய்பவர்களின் திறனை மேம்படுத்தி அவர்களுக்கு குறைந்த வட்டியில் கடன் மற்றும் நவீன கருவிகள் வழங்கும் PM விஸ்வகர்மா திட்டம் கைவினை கலைஞர்களின் வாழ்க்கையில் நம்பிக்கை ஒளியை உருவாக்கியிருக்கிறது. சொல்ல தீராத திட்டங்களை உருவாக்கி அனைவருக்குமான ஒருங்கிணைந்த வளர்ச்சியை இலக்காக கொண்டு தீர்க்கமான, தீர்மானமான, திடமான கொள்கைகளோடு இயங்கும் இந்திய பிரதமருக்கு 12வது ஆண்டில் மொத்த இந்தியாவும் நன்றி செலுத்துகிறது, பெருமிதம் கொள்கிறது.
1: நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என் ஹேமாவதி, வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.
2: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேர்களே, அடுத்து நாம் கேட்கவிருப்பது
3: தமிழ் அமுதம். வழங்குகிறார் முனைவர் ச. செந்திலாண்டவன் அவர்கள்.
4: செய்யுளின் அணிகளுக்குள்ளே தலைமை வாய்ந்தது ஓமையணி, மற்ற ஓமைகளுக்கெல்லாம் தாயாகவும் இருப்பது ஓமையணி. ஒரு புலவனின் சிறப்பு அவன் காட்டும் உவமை நயத்திலிருந்து புலனாகும். கம்பனுடைய ஓமை நயங்கள் நம்மை கவிதை தரும் தனி இன்ப உலகிற்கே கொண்டு சென்றுவிடும். ஜனகனின் அரண்மனையில் நாணேற்றுவதற்காக சிவதனுசை கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள். ராமன் வில்லை எடுத்து ஒடிக்கின்றான். இவ்விடத்தில் ஓர் அழகான ஓமை. அந்த ஓமையை குறுந்தொகையில் கண்டெடுக்கிறான் கம்பன். நாமும் நெய்வை தீயன் எதிர்கொண்டு தான் மனந்தனையமென விடுகணம் தூதே என்பது குறுந்தொகை வரிகள். கபிலரின் இந்த ஓமையை தன் பாடலில் வைத்து பொன்னேபோல் போற்றுகிறான் கம்பன். நெய்யை பெய்தால் தீயானது அதனை விரும்பி எதிரேற்றது போல தலைவி தானும் தலைவனை எதிரேற்பதாக கூறுகிறாள். நெய்வை தீ அழகான காட்சி. திருமணத்தின் போது ஓமத்தீயில் ஊற்றப்படும் நெய்யை தீ விரும்பி ஏற்று எழுவதைக் கண்டிருக்கிறார் அத்தலைவி. அதனால் அவளால் இவ்வாறு கூற முடிந்தது. இதனை படித்திருந்த கம்பன் தகுந்த இடத்தில் பயன்படுத்துகிறார். சீதை மேல் கொண்டுள்ள காதலால் தன்னை விசுவாமித்திரர் எப்பொழுது உத்தரவு இடுவார், தான் வில்லை நானேற்றலாம் என்று ராமன் துடித்துக் கொண்டிருந்தான். ஏறுபோல் வீறு கொண்ட ராமன் முகத்தை முனிவரும் நோக்கினார். அவர் நோக்கி உத்தரவிட்டதும் ராமன் தாவி எழுந்தான். நெய் பெய்த தீ மேலே உயர்ந்து எழுவது போல எழுந்தானாம். தீ என்றாலும் அணையும் தருவாயில் இருந்தால் நெய் பெய்ததும் ஒரு கால் அணைந்துவிடவும் கூடுமல்லவா? அதனை நினைத்தே கம்பன் பாடலில் கொழுங்கணல் என்கிறான். தீயிலே நெய்யை பெய்வது ஓமகுண்டத்திலே ஆதலால் இங்கு ஓமகுண்டத்தின் நெருப்பையே சுட்டிக்காட்டுகின்றான். நெய் என்று நேரே சொல்லாமல் ஆகுதி என்கின்றார். ராமனுக்கு திருமணம் உறுதியாகப் போகின்றதல்லவா? சீதையை திருமணம் செய்வதில் ராமனுக்குள்ள துடிப்பு

0: விட கம்பனுக்கு அதை கூற அதிக ஆவல் எடுகின்றது. ராமன் வில்லை ஒடிக்கும் முன்பே கம்பன் திருமணத்திற்கு வேண்டிய ஓமகுண்டத்தில் நல்ல கொழுங்கணலை ஏற்படுத்தி நெய் ஊற்றி வளர்த்து விடுகின்றார். ஓமகுண்டத்தில் நெய்யை எடுத்து வார்க்கும் அகப்பைக்கு சுருவம் என்று பெயர். அச்சுருவத்தினால் நெய்யை கொழுங்கணலில் ஊற்றுகின்ற போது நெய்யை உண்ணும் கர்வத்தால் தீயானது மேலே உயர்த்திய சுருவத்தின் அளவுக்கு அது இருக்குமுடன் நோக்கி பக்கென்று கிளம்பி வரும். தீ எழுந்து வரும் வேகத்தினாலும் வெப்பத்தினாலும் சுருவத்தையே சுட்டு பொசுக்குவது போல இருக்கும். அதுபோல இங்கும் விசுவாமித்திரர் வில்லாகிய சுருவத்தின் வழியாக சீதையாகிய நெய்யை கொழுங்கணலாகிய ராமனை நோக்கி காட்டினாராம். நெய்யை காணும் செழுமை செந்தி நெய்யை ஏந்திய சுருவத்திடம் கதுமெனப் பாய்வது போல சீதை மேற்கொண்ட காதல் வெப்பத்துடன் துடிக்கும் வளவிய இளமை படைத்த வீரனாகிய ராமன் வில்லை நோக்கி பாய்ந்தெழுந்தானாம். வில் பிழைத்ததா? ராமன் எடுத்தது கண்டார், அது இட்டதை கேட்டார். இக்கருத்துக்களையெல்லாம் ஒரே பாடலில் அழகிய ஓமையில் பொழிந்து வைத்து கம்பன் பாடுகின்றான். பொழிந்தனை ஆகுதி வாய்வழி பொங்கி எழுந்த கொழுங்கணல் என்ன எழுந்தான். அழிந்தது வில்லென விண்ணவர் ஆர்த்தார் மொழிந்தனர் ஆசிகள் முப்பகை வென்றார் என்பது அவ்வழகிய சொல்லோவியம். ராமன் எழுந்த மிடுக்கை கண்டவுடன் வில் தொலைந்தது என்று தேவர்கள் முடிவு கட்டு விட்டார்கள். சீதையின் திருமணத்தை முடித்து வைப்பதில் ராமனை விட கம்பனுக்கு அதிக விரைவு என்பதைக் கண்டோம். அடுத்த பாடலில் ராமன் ஒரு வில்லை முறிப்பதற்கு முன்னே கம்பன் மன்மதனின் உதவி கொண்டு 1000 வில்லை முறித்து விடுகின்றான். இவ்வாறு மன்மதன் 1000 வில்லை முறித்ததும் இன்னும் ராமன் அந்த ஒரு வில்லை எடுக்கவில்லையே என்று கம்பனே ஏங்குவது போல ஒரு பாடல். தூய தவங்கள் தொடங்கிய தொல்லோன் ஏயவன் வல்வில் இருப்பதன் உண்ணம் சேயிழை மங்கையர் சிந்தைதோறும் ஐயா 1000 வில்லை அணங்கன் இருத்தான் என்பது பாடம். ஆகவே கம்பன் காவியத்தில் ஒவ்வொரு உவமையும் கவிதையும் அமுதின் சுவையாக இணைத்து நம் நெஞ்சத்தில் இடம்பெற்று மேலும் மேலும் கம்ப ராமாயணத்தை படிக்கத் தூண்டும் ஆராயத் தூண்டும் என்பதெல்லாம் உண்மையல்லவா?
1: தமிழ் அமுதம் வழங்கினார் முனைவர் ச. செந்திலாண்டவன் அவர்கள்.

0: சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் இளைஞர்கள் வழிநடத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். எரிபொருள் சேமிப்புக்கான கட்டமைப்புகளை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மியான்மர் அதிபர் திரு ஊ மின் ஆங் லைங் 5 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். நாட்டின் வடமேற்கு பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் வெப்பாலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் இளைஞர்கள் வழிநடத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய இளையோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மேகாலயா தலைநகர் ஷிலாங்கில் உள்ள இந்திய மேலாண்மை கல்வி நிறுவனத்தில் நடைபெற்ற 2 நாள் கருத்தரங்கின் தொடக்க அமர்வில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். இளைஞர்கள் நாட்டின் வளர்ச்சி நடவடிக்கைகளில் பங்கேற்க செய்யும் நோக்கில் இத்தகைய நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். கொள்கைகள் வகுப்பது, தலைமைத்துவ பண்பை மேம்படுத்திக் கொள்வது போன்ற நிகழ்ச்சிகள் மை பாரத் இணையதளம் வாயிலாக நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அரசு அதிகாரிகள் மற்றும் கள அதிகாரிகளுக்கும் இடையே சிறந்த ஒத்துழைப்பு இருக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய இளைஞர் விவகாரங்கள் துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா காட்சே வலியுறுத்தியுள்ளார். இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், இளையோர் சங்கங்கள் மற்றும் விளையாட்டுகளை ஊக்குவிப்பதன் வாயிலாக வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள இளைஞர்களால் தவறான பாதையில் செல்லாமல் தடுக்க முடியும் என்று அவர் கூறினார். இதுபோன்ற நிகழ்ச்சிகள் சவால்களை கண்டறிந்து இளைஞர்களை சிறந்த முறையில் வழிநடத்த உதவிடும் என்று அமைச்சர் தெரிவித்தார். மேற்காசியாவில் நிலவும்

0: சூழலை கருத்தில் கொண்டு 30 நாட்களுக்கு தேவையான எரிபொருள் கையிருப்பை எண்ணெய் நிறுவனங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணை செயலர் திருமதி சுஜாதா சர்மா, எரிபொருள் சேமிப்புக்கான கட்டமைப்புகளை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். எரிபொருள் விநியோகம் சீராக நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் பெட்ரோலிய பொருட்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக அவர் கூறினார். நாள்தோறும் 92,000 மெட்ரிக் டன் சமையல் எரிவாயு உற்பத்தி செய்யப்படுவதாக அவர் தெரிவித்தார். பெட்ரோல் நிரப்பும் மையங்கள் முழுமையாக செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். நிலைமையை மத்திய அரசு தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். மியான்மர் அதிபர் திரு ஓ மின் ஆங் லைங் 5 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், அவரது இந்த பயணத்தின்போது பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்துவார் என்று தெரிவித்தார். இந்தியா மியான்மர் இடையேயான பல்வேறு விவகாரங்கள் குறித்து இரு தலைவர்களும் விவாதிக்க உள்ளதாக அவர் கூறினார். இதனிடையே இந்தியா சீனா நாடுகளுக்கு இடையே எல்லை விவகாரம் தொடர்பாக அண்மையில் நடைபெற்ற பேச்சு வார்த்தைகள் ஆக்கப்பூர்வமானதாக இருந்தது என்று அவர் தெரிவித்தார். இந்த பேச்சுவார்த்தையில் எல்லைகளை வரையறை செய்வது, எல்லைப்புற மேலாண்மை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். உகாண்டாவில் நிலவி வரும் பொது சுகாதார சூழலை கருத்தில் கொண்டு மருந்துகள் உட்பட தேவையான உதவிகளை அந்நாட்டிற்கு வழங்க இந்தியா தயாராக உள்ளது என்று அவர் தெரிவித்தார். பங்களாதேஷிலிருந்து சட்டவிரோதமாக புலம்பெயர்வது தொடர்பான கேள்விக்கு அவர்கள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். வளைகுடா பகுதியில் 11 இந்திய கப்பல்கள் நிற்பதாகவும் 14 கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணை வழியாக இந்தியா வந்தடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக நடைபெற்று வருவதாகவும் இந்த பேச்சுவார்த்தைகளை தொடர அடுத்த வாரத்தில் அமெரிக்க பிரதிநிதிகள் குழு இந்தியா வரவுள்ளதாகவும் அவர் கூறினார். நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் பல்வேறு நாடுகளிலிருந்து கச்சா எண்ணெயை கொள்முதல் செய்வதற்கான முயற்சிகளை அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாகவும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கோவா மாநிலம் உதய தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி தலைநகர் பனாஜியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பங்கேற்கிறார். கோவா விடுதலை பெற்றதில் இருந்து இந்தியாவின் ஒரு மாநிலமாக உருவெடுத்தது வரையிலான பயணத்தை குறிக்கும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களில் கடந்த நிதியாண்டில் நிதி மோசடி தொடர்பாக 10,114 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. ரிசர்வ் வங்கி வெளியிடும் வருடாந்திர அறிக்கையில் கடந்த 3 ஆண்டுகளில் நடைபெற்ற நிதி மோசடி தொடர்பான வழக்கு விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. கடந்த நிதியாண்டில் இதன் மதிப்பு 48,021 கோடி ரூபாயாக உள்ளது என்று அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. பொது மற்றும் தனியார் வங்கிகளில் நடைபெறும் நிதி மோசடிகளின் எண்ணிக்கை குறைந்துள்ள போதிலும் அண்மை ஆண்டுகளில் அதன் மதிப்பு அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உரிமை கோரப்படாமல் உள்ள நிதிசார் சொத்துக்கள் குறித்த தகவல்களை எளிதாக கையாளும் வகையில் பொது இணையதள சேவையை நிதிசார் சேவைகள் துறை தொடங்கியுள்ளது. பொதுத்துறை வங்கிகள் கூட்டமைப்பின் ஒத்துழைப்புடன் இந்த இணையதளம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. உரிமை கோரப்படாத வைப்புத் தொகை, காப்பீடு, பங்குகள், டிவிடன் மற்றும் பரஸ்பர நிதி போன்றவை குறித்த தகவல்களை பெறுவதற்கான வசதிகளும் இந்த இணையதளத்தில் வழங்கப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. இந்த இணையதளம் எளிதில் பயன்படுத்தும் வகையிலும் வெளிப்படைத் தன்மையுடனும் மக்களை மையமாக கொண்ட நிதிசார் கட்டமைப்பாகவும் இருக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. பஞ்சாப் மாநிலத்தில் நடைபெற்ற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி 900

0: 8 வார்டுகளில் வெற்றி பெற்றுள்ளது. காங்கிரஸ் கட்சி 397 வார்டுகளிலும், சிரோன்மணி அகாலிதள் 192 இடங்களிலும், பிஜேபி 172 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. ஈரான் உடனான போர் நிறுத்தம் குறித்த பேச்சுவார்த்தைகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக அமெரிக்க துணை அதிபர் திரு ஜே டி வென்ஸ் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் அனுமதி கிடைத்தவுடன் இந்த பேச்சுவார்த்தைகள் இறுதி செய்யப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே போர் நிறுத்தம் குறித்து எவ்வித ஒப்பந்தமும் இறுதி செய்யப்படவில்லை என்று ஈரான் செய்தி ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. நாட்டின் வடமேற்கு பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெலுங்கானா மத்திய பிரதேசத்தில் இன்று வெப்பம் அதிகரிக்கக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. குஜராத், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் ஆகிய பகுதிகளின் ஒரிரு இடங்களில் இன்றும் நாளையும் பலத்த காற்றுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், கர்நாடகா, ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட பகுதிகளில் ஒரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. சண்டிகரில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட் செய்த ராஜஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 214 ரன் எடுத்தது. 215 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய குஜராத் அணி 18.4 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 219 ரன் எடுத்தது. அகமதாபாத்தில் நாளை நடைபெறும் இறுதிப் போட்டியில் குஜராத் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பிரிஸ்டலில் இப்போட்டி இன்றிரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் இளைஞர்கள் வழிநடத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். எரிபொருள் சேமிப்புக்கான கட்டமைப்புகளை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மியான்மர் அதிபர் திரு ஓ மின் ஆங்லைன் 5 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். நாட்டின் வடமேற்கு பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7:25 ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மத்தியிலே 720 கிலோஹெர்ட்ஸில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள் தொடர்வது.
2: ஆரோக்கிய வாழ்விற்கு இன்றைய ஆரோக்கிய வாழ்விற்கு நிகழ்ச்சியில் பற்களை சுத்தமாக பராமரிப்பது குறித்து விளக்கம் அளிக்க வருகிறார் வாய் தாடை மற்றும் முகமாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கார்த்திக் பாலாஜி அவர்கள்.
3: ஓரல் ஹெல்த் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுட்டு வாயை கொப்பளிக்கணும், காத்தால நைட்டு பல் தேய்க்கணும். இது வந்து ரொம்ப வருஷமா எல்லாரும் சொல்லிட்டு இருக்குது, ஆனா நம்ம ஊர்ல யாரும் ஃபாலோ பண்ண மாட்டோம். ஓகேவா? அண்ட் ஏன்னா நம்மளுக்கு வந்து அது என்ன தொண்டு தொட்டு வரல அந்த பழக்கம், இப்போதான் அவேர்னஸ் வருது. என் பொண்ணு எல்லாம் அதை வந்து கரெக்டா ஃபாலோ பண்றான். ஸோ அது வரைக்கும் அடுத்த ஜென்ரேஷன் அட்லீஸ்ட் ஃபாலோ பண்றாங்க. இட்ஸ் அ குட் திங். அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றாங்க, எல்லா ஸ்கூல்லயும் நல்லா சொல்லித்தராங்க, எல்லா ஈவன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸும் ரொம்ப நல்லா சொல்லித்தராங்க ஓரல் ஹைஜீன். நானே 2-3 அட்டன் பண்ணிருக்கேன், அவங்களுக்கு லெக்சர் மாதிரி கொடுத்துருக்கேன், போயிட்டு எப்படிலாம் பண்ணுவோம்னு. ரொம்ப என்தூசியாஸ்டிக்கா பசங்க கேட்பாங்க, அழகா பண்ணுவாங்க. 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி ரெகுலரா டென்டல் விசிட் வந்து மஸ்ட் மேடம். ஆக்சுவலி அதை வந்து நம்ம ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிறோம், அது ரொம்ப மஸ்ட். 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி ஒரு கிளீனிங். ஓகேவா? டென்டிஸ்ட் கிட்ட உங்களுக்கு சொத்த பல்லு எல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் காப்பாத்துறதுக்கு நிறைய வழி இருக்கு. உங்களுக்கு வந்து ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் இருக்கு. சரி, உங்களுக்கு நான் சொல்ற பாருங்க, பல்லுல 3 லேயர் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து எனாமல், அப்புறம் டென்டின், அப்புறம் பல்ப். இதுதான் 3 லேயர். இந்த எனாமல்னு ஒரு திக் கவரிங், டென்ட்ன்றது ஒரு சாஃப்ட் கவரிங், பல்ப்ன்றது வந்து உங்களோட லிவிங் ஏரியா ஆஃப் தி டூத். அது உள்ள உங்களோட நரம்பு, ரத்த குழாய் எல்லாமே இருக்கும். ஒரு சொத்தை வருதுன்னா அது என்ன, அந்த பாக்டீரியாஸ் போய் பல்ல சாப்பிடுது. ஃபர்ஸ்ட் லேயரை சாப்பிடும், உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, வெறும் கருப்பா இருக்கும். அந்த செகண்ட் லேயரை போய் சாப்பிடும், பல்லு கூச ஆரம்பிக்கும். அந்த செகண்ட் லேயர் டென்டின் சாப்பிடும் போதுதான் உங்களுக்கு பல்லு கூசும். அந்த டென்டின்லயும் ஓட்ட போட்டு உள்ள போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நரம்ப போய் தொட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்பதான்

0: பல்லு வலி வரும் பல்ப். இதுதான் மூணு சினாரியோஸ். ஸோ அது எனாமல்ல இருக்கும்போது நீங்க வந்து பல்லை வந்து அடைச்சி விட்டுறலாம், வெறும்னா அந்த சொத்தையை மட்டும் எடுத்துட்டு அழகா அஞ்சு நிமிஷத்துல டாக்டர் அடைச்சிருவார். டென்டினுக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, பல்லு கூசும், அதுக்கு வந்து ஒரு சின்ன லைனிங் மாதிரி கொடுத்துட்டு பல்ல அடைச்சிடலாம். மூணாவது லேயர் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க பல்புக்கு, உங்களால பல்ல அடைக்க முடியாது. அப்பதான் அந்த ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட். ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட்ன்றது இப்ப 10 நிமிஷத்துல முடிச்சிடுறாங்க. அந்த இடத்த போய் ஃபுல்லா கிளீன் பண்ணி அது கொஞ்சம் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட், அவ்வளவுதான்.
1: ஒண்ணுமே
0: இருக்காது, ஒரு இன்ஜெக்ஷன் ஒண்ணு, மத்த ரெண்டுத்துக்கு இன்ஜெக்ஷனே தேவையில்ல. இதுக்கு வந்து இன்ஜெக்ஷன் ஒண்ணு கொடுத்துட்டு லோக்கல் அனஸ்தீசியா, ஓகே, அந்த இது மருத்து போயிடும். அந்த இடம் 10 நிமிஷத்துல டாக்டர் முடிச்சிருவாரு, க்ளோஸ் பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் அதுக்கு மேல கேப்னு ஒண்ணு போடணும், ஓகே, அந்த ரூட் கெனால் பண்ண பல்லு மேல கேப் போடணும். இல்லாட்டி என்ன ஆகும்னா அந்த ரூட் கெனால் பல்லு உடச்சிக்கும் சாப்பிடும் போது. அந்த கேப் போட்டீங்கன்னா அது மாட்டுக்கு ஸ்டேபிளா நல்லா இருக்கும், நம்ம மாட்டுக்கு யூஸ் பண்ணி இருக்கலாம். ஓகே, இப்ப பிளாக் ஃபங்கஸ்க்கு ஒரு அவேர்னஸ் இப்ப கிரியேட் பண்ணணும். என்னன்னா அட்லீஸ்ட் தமிழ்நாடு வரைக்கும் எல்லா கிராமத்திலயும் நிறைய பேரு இந்த பிளாக் ஃபங்கஸ் நல்லா அஃபெக்ட் பண்ணி போனை லூஸ் பண்ணி மெயினா விவசாயிங்க நிறைய பேர் அஃபெக்ட் ஆயிருக்காங்க. அவங்க வந்து ஒன்னும் எக்ஸ்போஸ்டா இருந்தாங்க. நான் பார்த்த பேஷண்ட்ஸ் நிறைய பேர் விவசாயம் பண்றவங்க தான். நேத்தி கூட பாத்துட்டு வந்த செங்கல்பட்டுல 5 பேர். இவங்க எல்லாருக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு தெரியணும். அவங்க ஃபர்ஸ்ட் அவங்களோட பக்கத்துல இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இல்லாட்டி ஒரு பல் ஆஸ்பத்திரி காலேஜஸ் இருக்கு, டென்டல் காலேஜஸ் இப்ப எல்லா நிறைய இடத்துல இருக்கு. அந்த டென்டல் காலேஜ்ல போயிட்டு இல்லாட்டி அவங்களுக்கு யார் கட் பண்ணாங்களோ அவங்க கிட்டயே போயிட்டு எனக்கு இதை திருப்பி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அவங்க கண்டிப்பா எங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ டெஃபினட்டா அவங்களுக்கு எங்களால ஹெல்ப் பண்ண முடியும். அவங்க வந்து இவ்வளவு செலவாகும் அவ்வளவு செலவாகும்ன்ற கவலைப்பட வேண்டாம், அவங்களுக்கு செலவே ஆகாம பண்ண முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட சில பேப்பர்ஸ் எல்லாம் கேட்போம், அவங்க எலிஜிபிளா இல்லையான்ட்டு. சில பேர் ரொம்ப நல்லா இருக்கிறவங்களும் இதுல வந்து பண்ணிக்க கூடாதுன்றதுனால எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க அங்க, அதை பார்த்துட்டு வி வில் டூ. ஸோ யாருமே இது போனா ரொம்ப செலவாக போறதுன்ற பயத்துல வீட்டுல உட்கார வேண்டாம். தாராளமா அவங்க ஆஸ்பத்திரி போகலாம், அந்த டாக்டரை பார்க்கலாம், அவங்க கிட்ட இந்த மாதிரி ஒண்ணு இருக்குன்றதையும் கேட்கலாம். அவங்க கண்டிப்பா கைட் பண்ணுவாங்க. இம்மிடியட்டா அவங்களுக்கு வந்து நம்ம திருப்பியும் அவங்கள திருப்பி நார்மல் லைஃப்க்கு எடுத்துட்டு வரலாம்.
2: இதுவரை பற்களை சுத்தமாக பராமரிப்பது குறித்து விளக்கம் அளித்தவர் வாய் தாடை மற்றும் முக மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கார்த்திக் பாலாஜி அவர்கள்.
3: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் புத்தம்புது காலையில். அடுத்த இடம்பெறுவது இன்று ஒரு தகவல் வழங்கியுள்ளவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன்.
5: ஒரு நாள் ஒரு 10-15 பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க தேடிட்டு வந்தாங்க. உங்களை பார்த்துட்டு தான் போகணும், அதுக்காக தான் வந்திருக்கோம். நாங்கள் என்ன விஷயம்னு கேட்டோம். நாங்கள்லாம் கூடி ஒரு முடிவு பண்ணியிருக்கிறோம், அதை உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னாங்க. அதுவும் ஒரு வாண்டு பையன் அதை சொன்னான். என்ன முடிவு அது அப்படின்னு கேட்டோம் ரொம்ப ஆர்வமாக. அதை இப்போ சொல்ல மாட்டோம், எங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு தகவல் சொன்னால் அதை அதுக்கப்புறம் நாங்கள் அதை சொல்கிறோம் அப்படின்னா அந்த வாண்டு பையன். சரி, சின்ன பையன்கிட்ட இன்றைக்கி வசமாக மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு கதை சொல்ல ஆரம்பித்தோம். அது என்ன கதைன்னா, ஒரு பெரிய காடு, அதில் பலவிதமான மிருகங்கள். அந்த காட்டுக்கு ஒரு சிங்கம்தான் ராஜா. எப்பவும் காட்டுக்கு அது தானே ராஜா. ஒரு பெரிய யானைக்கு இது பொறுக்கலை. என்ன இது, எப்போ பார்த்தாலும் இங்கே சிங்கத்துக்கே ராஜா பதவி கிடைக்குது, நான்லாம் எவ்வளவு பலசாலியாக இருக்கிறேன், அப்படி இருந்தும் எனக்கு அந்த பதவி கிடைக்கலையே அப்படின்னு தனக்குள்ளே பொறுமிக்கிட்டே இருந்தது. ராஜா பதவியை நினச்சி ரொம்ப ஏக்கம் அதுக்கு, பதவி மோகம். இந்த சமயம் பார்த்து ஒரு குள்ள நரி கூட்டம் அதை தேடிட்டு வந்தது. ஐயா பெரியவங்களே, நீங்கள் இந்த காட்டுக்கு ராஜாவாக இருக்க ஆசைப்படுறீங்க, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் கூட்டத்துக்கு கொஞ்ச நாள் தலைவராக

0: அதாவது ராஜா வரங்களேன், உங்களுக்கும் ஒரு ட்ரைனிங் கிடைச்சது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்குது இந்த கூட்டம், குள்ளநரி கூட்டம். இதை கேட்ட உடனே யானைக்கு ரொம்ப சந்தோஷம், சந்தோஷம் தாங்கலை, அதுதான் எப்போ எப்போன்னு பதவிக்காக காத்துக்கிட்டு இருக்குதே. இருந்தாலும் கொஞ்சம் பிகுவோட, சரி நீங்கள்லாம் இவ்வளோ தூரம் என்னை தேடிட்டு வந்து கேட்குறதுனால மறுக்க முடியல அப்படின்னு ரொம்ப ஏதோ அவளுக்கு சிரமப்பட்டு ஒத்துக்கிறது மாதிரி ஒத்துக்கிட்டது. ஏதோ உங்கள் ஆசைக்கு கட்டுப்படுறேன், கொஞ்ச நாள் உங்கள் கூட்டத்துக்கு ராஜாவாக இருக்கிறதுக்கு சம்மதிக்கிறேன் அப்படின்னுது. உடனே அந்த யானை வந்து ராஜா நட போட ஆரம்பிச்சிட்டுது. யானை வந்து சாதாரணமாக நடந்தாவே எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியும், அதுவே ராஜா நட நடந்தால் எப்படி இருக்கும் கற்பனை பண்ணி பாருங்கள். யானை முன்னாடி கம்பீரமாக போய்கிட்டு இருக்குது, தலைவர் இல்லையா, அதனால் குள்ள நரிகள்லாம் ரொம்ப அடக்கமாக அது பின்னாடி அணிவகுத்து போயிட்டுருக்குது. ராஜா வாழ்க, மன்னர் வாழ்க அப்படின்னு கோஷம் வேறு, யானைக்கு தலைகால் புரியல அவ்வளவு சந்தோஷம். அந்த யானைக்கு செருக்கு ஆணவம் எல்லாம் ஏற்பட்டு போச்சு. அதுக்கப்புறம் அது தரையை பார்க்குமா நிமிந்து நடக்க ஆரம்பிச்சுட்டுது. தரையை பார்க்குறதே இல்லை. அப்படி போயிட்டுருக்கிறப்போ ஒரு சதுப்பு நிலத்தில் திடீர்னு காலை வச்சுட்டுது. அவ்வளோதான், கால் உள்ளே போட்டுது. இன்னொரு காலை எடுத்து வச்சுது, அதுவும் உள்ளே போட்டுது. அந்த ரெண்டு காலையும் எடுக்கிறதுக்காக அடுத்த ரெண்டு காலையும் அழுத்திச்சு, அதுவும் உள்ளே போக ஆரம்பிச்சுட்டுது. இப்போ நாலு காலம் வசமாக சேத்தில் அழுந்தி போச்சு, எடுக்க முடியல. குள்ள நரிகள்லாம் அதை சுற்றி சுற்றி வந்தது. சிலது சுற்றி நின்று டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுட்டுது யானையை பார்த்துட்டு. இதை யானை பார்த்துது, என்ன இது தலைவர், நான் தவிச்சிக்கிட்டு இருக்கிறேன், தொண்டர்கள்லாம் சுற்றி நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, டான்ஸ் ஆடுறீங்க அப்படின்னு கேட்டு தான். தொண்டர்களே, தலைவர் நான் தவிச்சிக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியலையா, இப்போ உடனே உங்கள் தலைவரை காப்பாற்ற வேண்டியது உங்கள் கடமை இல்லையா அப்படின்னு கத்துச்சான் அந்த யானை. குள்ள நரிகளில் ஒன்று முன்னாடி வந்து நின்று அந்த யானையை பார்த்து தான், தலைவரே எங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை, அந்த ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்காக தான் உங்களை எங்கள் தலைவராக ஏற்றுக்கிறோம்னு சொன்னோம் அப்படின்னு தான். என்ன ஆசைன்னு கேட்டிருக்கு யானை. யானை கறி சாப்பிட்டு பார்க்கணுங்கிறது எங்களுக்கு ரொம்ப நாளாக ஆசை, அது இன்றைக்கி தான் நிறைவேற போகுது அப்படின்னு தான் அந்த நரி. இதை கேட்ட உடனே அந்த யானை அப்படியே மூர்ச்சையாயிட்டு தான், நரிகள்லாம் அது மேலே ஏறி குதற ஆரம்பிச்சுட்டு தான். பதவி மேலே இருந்த பேராசை அந்த பலசாலியான யானையையே மாட்டி விட்டுட்டுது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி முடித்தோம் இந்த கதையை அந்த சின்ன பிள்ளைங்கக்கிட்ட. சரிங்க, இப்போ நாங்கள் உங்களை தேடி வந்த விஷயம் என்னங்கிறத சொல்லவா அப்படின்னு நான் ஒரு வாண்டு பையன், சீக்கிரம் சொல்லு தம்பி, சஸ்பென்ஸ் தாங்கலை அப்படின்னோம். அவன் மெதுவாக எங்களை பார்த்து சொல்கிறான், எங்களுக்கு கொஞ்ச நாள் நீங்கள் தலைவராக இருந்தால் தேவலை அப்படின்னா.
1: இன்று ஒரு தகவல் இடம்பெற கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன். நேரம் 7:35. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் புத்தம்புது காலை நிகழ்ச்சி. இது திரைகானம் ஒலிகுலா வரும் நேரம். முதல் பாடல், 100வது நாள் படத்திற்காக SV பாலசுப்ரமணியம் S. ஜானகி பாடியுள்ள பாடல்.

0: திரைகாலத்திலினை வாழ்க்கை படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் பாடியுள்ள பாடல். பாடலை கேட்கும் முன்,
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது,
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ் எல்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
1: போலீஸ்
4: மிஸ் சீமா?
1: ஆமாங்க.
4: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. இல்லங்க, இல்லனா வீட்டுக்கு வந்துருவோம்.
1: நான் என்ன பண்ண?
4: தனியா பக்கத்து ரூமுக்கு போங்க. உங்க பையன் எங்க கஸ்டடியில இருக்கான், அதோட நீங்க டிஜிட்டல் அரெஸ்டா இருக்கீங்க.
1: டிஜிட்டல் அரெஸ்டா?
4: 100,000 கொடுங்க, தப்பிக்கலாம்.
1: இவ்ளோ பணமா?
4: சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு லிங்க் அனுப்பிருக்க, இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லனா பையன் ஜெயிலுக்கு போயிருவான்.
1: ஜெயிலுக்கு நீ தான் போவ. உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
4: என்ன
1: டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட். அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ் பேங்க் RBI இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
5: ஹலோ மம்மா.
1: ஹாய்.
6: RBI சொல்கிறது,
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

வாழ்க்கை திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணிஜெயராம் பாடிய பாடல் கேட்டோம். தொடரும் பாடலை பாடியவர்கள் கே ஜி ஏசுதாஸ், வாணிஜெயராம், உன்னை நான் சந்தித்தேன் திரைப்படத்திற்காக.

0: ஓ மானி மானி திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடலுடன் திரைகானம் நிறைவு பெற்றது. மீண்டும் திரைப்பட பாடல்களை 8:02 கேட்கலாம்.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.
0: புத்தம்புது காலையில் இனி
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
3: அன்புள்ளம் கொண்ட சந்திரசேகரன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். வாழ்க்கையே கொஞ்ச காலம்தான், அதில் வாலிபம் கொஞ்ச நேரம்தான்னு ஒரு பட பாடல் உண்டு. மனிதனுக்கு ஓர் ஆசை, எப்பவும் தன்னை இளமையா காமிச்சுக்கணும்னு. நமது சான்றோர்கள் இதற்கும் வழி சொல்லி வச்சிருக்காங்க. மிகவும் எளிமையான வழிமுறைகள் தான். ஓரடி நடவேன், ஈரடி கடவேன், இருந்து உண்ணேன், படுத்து உறங்கேன் என்பதே அந்த நாலு. அப்படின்னா என்ன? ஓரடி நடவேன், நமது உடம்பின் நிழல் கால் அளவில் ஓர் அடியாக இருக்கும்போது, அதாவது உச்சி வெயில் நேரத்தில் நான் வெளியில் நடக்க மாட்டேன்னு ஓர் உறுதி எடுத்துக்கணும். உச்சி வெயில் ஆகாது, நல்லா வெயில் அடிக்கும் நேரத்தில் தான் நடக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. காலை நேரம் மாலை நேரத்தில் தாராளமாக நடக்கலாம், ஓடலாம், பயிற்சி மேற்கொள்ளலாம். சந்திரசேகர் சார், ஈரடி கடவேன், அதாவது ஈர அடி கடவேன், ஈரமான இடங்களில் ரொம்ப நேரம் நிற்பதோ நடப்பதோ கூடாது. இப்போல்லாம் பெரும்பாலும் எல்லாரும் காலில் காலணி போட்டுக்கிட்டு தான் நிற்கிறாங்க, நடக்கிறாங்க. வெறுங்காலோட ஈரத்தில் நிற்கக்கூடாது, கவனமாக இருக்கணும். அந்த காலத்திலலாம் சேத்துல வெறுங்காலோட வேலை செய்வாங்க, சேத்து புண்ணே வரும். இப்போ யாருக்காவது சேத்து புண் வருதா? எங்கேயாவது யாரையாவது பார்த்துருக்கீங்களா? நம்ம கண்ணில் படல. என்னது, சேத்துல யார் இறங்கி வேலை செய்கிறாங்களா? இதுவும் சரியான கேள்வி தான். அடுத்தது 3வது, இருந்து உண்ணேன், ஏற்கனவே சாப்பிட்ட உணவு செரிமானமான பிறகுதான் அடுத்த வேளை உணவு உட்கொள்ளணும். மேலே மேலே ஏற்றிக்கிட்டே போகக்கூடாது, நல்லா செரிமானமான பின் தான் மறுபடியும் சாப்பிடணும். 4வதா, படுத்து உறங்கேன், தூக்கம் வந்த பிறகுதான் படுக்கைக்கு போகணும். படுத்து கொண்டு தூக்கம் வரலையேன்னு எதையாவது நினச்சிக்கிட்டு படுக்கையில் கிடக்கக்கூடாது. ஓரடி நடவேன், ஈரடி கடவேன், இருந்து உண்ணேன், படுத்து உறங்கேன், இவையே நீண்ட நாள் வாழும் ரகசியம் என சான்றோர் குறிப்பிடுகின்றனர். அந்த காலத்தில் சொல்லப்பட்ட அறிவுரை, ஆலோசனை இவை. இதில் இப்போ

0: நாம மாறுதல்கள் செய்து கொள்ளலாம். விடலை பருவத்துக்கு அடுத்து வரும் பருவம் இளமை பருவம். பொதுவா 18 to 24 or 29 வயது வரை இளமை பருவம். இவர்களை இளையோர் அல்லது வாலிபர் என்பர். பிற பருவத்தினருடன் ஒப்பிடும்போது இளையோரிடம் குறிப்பிடத்தக்க சில பண்புகள் உண்டு. மாற்றத்தை லகுவில் ஏற்று தன்னை மாற்றி அமைத்து கொள்ளக்கூடிய பருவம் இளமை பருவம். துணிவு மிக்கது. சந்திரசேகர் சார், நம்ம நாட்டின் இரண்டு மிகப்பெரிய பலமே இளையோர் பட்டாளமும் நமக்கு கிடைக்கிற வெயில் வெப்பமும் தான். இவற்றை நல்ல முறையில் பயன்படுத்திக்கிட்டா எந்த ஒரு நாட்டின் வளர்ச்சியையும் தடுத்து நிறுத்த முடியாது. இளமை என்பது வாழ்வில் ஒரு கட்டம் அல்ல, அது ஒரு மனநிலை, உணர்ச்சிகளின் இயல்பு, ஆன்மாவின் பண்பு. இதெல்லாம் இயல்பா இருப்பது இருக்கணும். நாம செயற்கையா வெளித்தோற்ற மாற்றங்களை மறைக்க முயன்றால் அது தற்காலிகமாக மட்டுமே அமையும். அகத்தில் மாற்றினால் மட்டுமே அது நிலையான இளமையை கொடுக்கும். கவலையை களைந்தால் அது இளமையை நமது முகத்தில் என்றும் நிலைத்திருக்க செய்யும். இதற்கு நமது வாழ்க்கை முறை, உணவு பழக்க வழக்கம், மனோநிலை எல்லாம் முறையா இருக்கணும். இருக்குதா? கேள்வி கேட்பது உங்கள் மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.
2: வழங்கியவர் பி சரவணன் அவர்கள்.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. எல்லை பாதுகாப்பு, சட்டத்திற்கு புறம்பான குடியேற்றத்தை தடுத்து நிறுத்துவது போன்றவை நாட்டின் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் முக்கிய பங்கு வகிப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். செமி கண்டக்டர் உற்பத்திக்கான கட்டமைப்பை மேம்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பள்ளி கல்விக்கான சூழல் அமைப்பை மேம்படுத்தும் வகையில் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களை ஒருங்கிணைத்து செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் இளைஞர்கள் வழிநடத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். எரிபொருள் சேமிப்புக்கான கட்டமைப்புகளை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மியான்மர் அதிபர் திரு ஓ மின் ஆங்லாங் 5 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். இந்தியா சீனா நாடுகளுக்கிடையே எல்லை விவகாரம் தொடர்பாக அண்மையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமானதாக இருந்தது என்று வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு ரந்திர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களில் கடந்த நிதியாண்டில் நிதி மோசடி தொடர்பாக 10,114 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. கோவா மாநிலம் முதிய தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. தமிழகத்தில் ஊழலற்ற ஆட்சியை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். வண்டலூர் உயிரியல் பூங்காவில் பணி முடிந்து வரும் ஊழியர்களின் கோரிக்கைகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித் குமார் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோயிலில் வைகாசி விசாக திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண வைபவம் நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: நேரம் 8:20. திரைகானம் கேட்கலாம். பிரிவோம் சந்திப்போம் திரைப்படத்திற்காக வினித் சைந்தவி பாடிய பாடல்.

0: என்னங்க ஸ்கூல் ரியோபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்க

0: படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஹே, இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
0: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.
4: திரைக்கானத்தில் கேட்கலாம் பசும் பொன் திரைப்படத்திற்காக ஜெயச்சந்திரன், சித்ரா, சுஜாதா பாடிய பாடல்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: போலீஸ்
3: மிஸ் சீமா?
0: ஆமாங்க.
3: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. இல்லங்க, இல்லனா வீட்டுக்கு வந்துருவோம்.
0: நான் என்ன பண்ண?
3: தனியா பக்கத்து ரூமுக்கு போங்க. உங்க பையன் எங்க கஸ்டடியில இருக்கான்? அதோட நீங்க டிஜிட்டல் அரெஸ்டா இருக்கீங்க.
0: டிஜிட்டல் அரெஸ்டா?
3: 100,000 கொடுங்க, தப்பிக்கலாம்.
0: இவ்வளவு பணமா?
3: சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு லிங்க் அனுப்பியிருக்க, இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லனா பையன் ஜெயிலுக்கு போயிருவான்.
0: ஜெயிலுக்கு நீ தான் போவே. உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
3: என்ன
0: டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராடு. அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ் பேங்க் RBI இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
4: ஹலோ மம்மா.
0: ஹாய்.
5: RBI சொல்கிறது
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: திரைக்கானத்தில் எடுத்து எண்ணி துணிக படத்திற்காக ஒலிப்பது அபிஜித் ராவ் குரல்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.
1: திரைக்கதை நிகழ்ச்சியின் நிறைவாக வேழம் படத்திற்காக ஒலிக்கும் குரல் தீபிகா கார்த்திக் குமார்.

0: இதுவரை திரைகான மொழி உலாவரை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 8:45.
1: ஆகாஷ்வாணி. வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. புத்தம் புது பாடல்களின் வழியே இளையோரை கவர்ந்து பயணத்தின் போது தோழமையாய் தொடர்ந்து இளையோரின் இனிய கனவுகளை நினைவுகளை மெல்ல அசை போட்டு இன்பத்தை இதமாய் தந்திடும் தங்கள் பாசப்பண்பலையில் பயணம் செய்த அனுபவங்களை பகிர்கின்றனர் நம் இளம் நேயர்கள். இளையோர் நாடும் இனிய வானொலி.
2: ஹாய், ஹலோ, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
3: ஹாய் மேம், என் பேரு ராபின், நான் குன்னூர்ல இருந்து
2: வரேன். சொல்லுங்க ராபின், உங்களோட ரேடியோ அனுபவம், நீங்க எந்த அளவுக்கு ரேடியோ கேக்குறீங்க, என்னெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு ரேடியோல?
3: நான் ஃபர்ஸ்ட் எல்லாம் ரேடியோ அவ்வளவு கேட்க மாட்டேன் மேம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ரேடியோ நார்மலா இந்த கார் டிராவல் அப்ப கேட்க ஆரம்பிச்சேன். கேட்க ஆரம்பிக்கிறப்ப எனக்கு மைண்ட்ல நிறைய ரிலாக்ஸேஷன் கிடைச்சு. சாங்ஸா இருக்கட்டும், நியூ சாங்ஸ் போடுறாங்க, நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்றாங்க, நம்ம ஜென்ரல் நாலேஜ் நிறைய இருக்கு, அப்டேட்டட் நிறைய இருக்கு. நம்ம எதுனாலும் ஒரு ரோட்ல போறோம், ஒரு டிராபிக் இருக்குன்னா கூட ரேடியோல அப்டேட் பண்றாங்க. அந்த அளவுக்கு வந்து நமக்கு ரேடியோ வந்து நமக்கு ஃப்ரெண்ட் மாதிரி எல்லா இடத்துலயும் நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருக்காங்க. அதுலயும் நான் நிறைய ப்ரோக்ராம்ஸ் கேட்பேன், நிறைய சாங்ஸ் கேட்பேன். ஸ்பெஷலி நான் ஊட்டியில இருக்கறனால ஊட்டியில ஆகாஷ்வாணி ஊட்டி இருக்கு. அந்த சாங்ஸா இருக்கட்டும், ப்ரோக்ராம்ஸா இருக்கட்டும், பர்சனலா அவங்க நீலகிரிக்காக போடுற ப்ரோக்ராம்ஸா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா இருக்குங்க.
2: என்ன ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நீங்க ரொம்ப விரும்பி கேட்பீங்க
3: மேம்? அதுல யங்ஸ்டர்ஸ்க்காகவே ப்ரோக்ராம்ஸ் பண்றாங்க, இளமை உலகம் பண்றாங்க. முதல்ல வந்து ஊட்டி பீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட் பீட் சாங்ஸ் போடுவாங்க, நம்ம கார்லயே அப்படியே டான்ஸ் ஆடிட்டே போலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வரும். அந்த அளவுக்கு ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் அது நல்லா இருக்கும். நானும் நிறைய ப்ரோக்ராம்ஸ்ல அதுல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கேன், ஹாப்பியா இருக்கும். அதுல பார்ட்டிசிபேட் பண்ணும்போது நமக்கும் ஏன்னா நம்ம கேட்கற சாங்ஸ் வந்து ஒரு 1000 பேர் கேட்கும் போது நமக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கு இல்லைங்களா? நம்ம பர்சனலா கேட்ட சாங்ஸ் அந்த மாதிரி நான் நீங்கள் கேட்டவையா இருக்கட்டும், இசை மழையா இருக்கட்டும், நேர் விருப்பமா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ்ல வந்து நானும் பார்ட்டிசிபேட் பண்ணி ரொம்பவே ஹாப்பியா இருந்திருக்கேன்.
2: இந்த ப்ரோக்ராம்ஸ் இன்னும் கொஞ்சம் இந்துவா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க ஏதாவது ப்ரோக்ராம்ஸ் திங்க் பண்றீங்களா?
3: இப்போதைக்கு அந்த மாதிரி உண்மையாவே சொல்றேன், எதுவுமே இல்லை. ஏன்னா எல்லாமே நமக்கு அப்டேட்டா தான் கொடுக்குறாங்க, எல்லாமே நல்ல விஷயங்கள் மட்டும் தான் சொல்றாங்க. சோசியல் மீடியான்னு போனீங்கனாக்கா எல்லாமே நமக்கு வந்து எல்லாமே மிக்ஸ் ஆகி வரும். அதுல நல்லதும் வரும், கெட்டதும் வரும், எல்லாமே. நம்ம குழந்தைங்க கூட எது கேட்பாங்க எது பார்ப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ரேடியோ பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. குழந்தைங்களுக்கு ரேடியோ போட்டு கொடுத்தீங்கன்னா கூட அவங்க கேட்கறதுல வெறும் நல்ல விஷயம் மட்டும்தான் இருக்கும். ஒரு சாங்ஸ் கேட்கறது உங்களுக்கு மட்டும் இல்ல, குழந்தைங்களுக்கும் அது பிடிக்கும். யாரா இருந்தாலுமே ஒரு சாங்ஸ் கேட்டோம்னா அதோட ரிலாக்ஸ் இருக்கு பாருங்க, அது அனுபவிச்சாதாங்க அந்த ஃபீல் தெரியும். நீங்க வீடியோ பார்த்து அதை என்ஜாய் பண்றதை விட காதுல ஹெட்செட் போட்டு கேட்கறதோ, நார்மலா கேட்கறதோ, டீ கடையில டீ குடிக்கும் போது கேட்கறதோ, அந்த அனுபவமே சூப்பரா இருக்குங்க. அனுபவிச்சு பாருங்க, அது அப்பதான் அதோட ஃபீல் நல்லாவே தெரியும்.
2: ஓகே, இப்ப அடுத்த ஜென்ரேஷனுக்கு ரேடியோ எந்த அளவுக்கு கொண்டு போகலாம், அதுக்கு உங்களோட அட்வைஸ் என்ன?
3: கண்டிப்பா நான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு எடுத்துட்டு போகணும். ஏன்னா ரேடியோல நமக்கு எல்லாமே நல்ல விஷயங்கள் மட்டும்தான் செய்யறாங்க அப்படிங்கிறது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், நமக்கு எல்லாமே ஜென்ரல் நாலேஜ் ஆன விஷயம் எல்லாமே சொல்லி தராங்க. மூணாவது விஷயம், நல்ல சாங்ஸ் போடுறாங்க, ஃபாஸ்ட் பீட்டா இருக்கட்டும் இல்ல சோகமான நம்ம மைண்ட் செட்டுக்கு ஏத்த மாதிரி அவங்க சாங்ஸ் கொடுத்து நம்மள எப்பயுமே ஹாப்பியா வச்சுக்கிறாங்க, ரிலாக்ஸா வச்சுக்கிறாங்க. அதனால எப்பயுமே யங்ஸ்டர்ஸ்க்கு ஏன் எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன்னா, அவங்க எஜுகேஷனுக்காக ஃபியூச்சர்ல அவங்க நிறைய தெரிஞ்சுக்கணும், நிறைய படிக்கணும் அப்படின்னா ரேடியோ எல்லா இடத்துலயுமே அவங்களுக்கு கண்டிப்பா உதவி செய்யும். போன் சிக்னல் கிடைக்காத இடத்துல கூட ரேடியோ ஒர்க் ஆகும். அந்த இடத்துல கூட ஒரு நமக்கு அப்டேட்டடான விஷயம் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா ரேடியோ கண்டிப்பா வேணும். நீங்க சோசியல் மீடியாவை ரொம்ப யூஸ் பண்ற மாதிரி ரேடியோ

0: எதையும் கேட்டு பாருங்க. கேட்டு பார்த்தீங்கன்னா தான் அதுல உங்களுக்கு எவ்வளவு நல்ல விஷயம் இருக்குங்கிறது உங்களுக்கு கேட்க கேட்க தான் புரியும். ஏஐ வந்ததுனால உங்களுக்கு விஷுவல் எல்லாமே மாறிடுச்சு, எதுவுமே உங்களுக்கு நம்புற மாதிரியே கிடையாது. நம்ம பாக்குற விஷயம் நம்பலாமா வேணாமே தெரியல. இதே ரேடியோல அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அவங்க டைரக்டா லைவ் பண்றாங்க, டைரக்டா நம்ம கேட்கிறோம், அதுல எந்த ஒரு ஃபேக்கான விஷயமும் கிடையாது. ஏன்னா அதை யூஸ் பண்ண பழகுங்க, யூஸ் பண்றதுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு சொல்லிக் கொடுங்க. ஏன்னா அவங்க நல்லது மட்டுமே கேட்கணும், நல்லது மட்டுமே யோசிக்கணுங்கிறதுக்காக நான் இதை வந்து சொல்றேன்.
1: ஸோ நல்ல விஷயங்களை மட்டுமே அவங்க வந்து கேட்கறதுக்கு ரேடியோ வந்து நிச்சயமா ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ரேடியோ கேட்க வச்சிங்க குழந்தைங்கள அப்படின்னா நிச்சயமா நல்ல விஷயங்கள் மட்டும் அவங்களுக்கு போய் சேரும், அவங்களும் அதுல அப்படியே எங்கேஜ் ஆயிடுவாங்க. அந்த வீடியோ அந்த ஸ்கிரீன் டைம் எல்லாம் கம்மியாயிடும். ரொம்ப நல்ல விஷயம் சொல்லிருக்கீங்க. தேங்க்யூ சோ மச்.
0: தேங்க்யூ சோ மச் மேம்.
1: ஹாய் வணக்கம், உங்க பேரு உங்களை பத்தி சொல்லுங்க.
2: ஹாய் வணக்கம், என் பேர் லிவ்யா.
1: என்ன பண்றீங்கப்பா?
2: நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அட்வொகேட் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
1: ஓகே, நீங்க ரேடியோ கேக்குறீங்களா?
2: ரேடியோ கேப்பேன்.
1: யங்ஸ்டர்ஸ் டிராவல் பண்ணும்போது நிறைய கேட்பாங்க, சோ உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கா?
2: டிராவல் பண்றப்ப கண்டிப்பா சாங்ஸ் கேட்டிருக்கோம், ரேடியோ கேட்டிருக்கேன்.
1: என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நிறைய கேட்டிருக்கீங்க, என்னென்ன விரும்பி கேட்டிருக்கீங்க, இத பத்தி சொல்லுங்க.
2: விரும்பி கேட்டதுன்னு பாத்தீங்கன்னா இந்த சாய்ஸ் ப்ரோக்ராம்ஸ் நல்லா இருக்கும். இந்த லிசனர்ஸ் சாய்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் சாய்ஸ், டூரிஸ்ட் சாய்ஸ், உழவர் மனம், இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். கேட்டிருக்கேன் இதெல்லாம். அப்புறம் ஒரு பட பாடல்கள், இந்த காலத்துக்கு வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப தேவையானது வந்து இந்த சாங்ஸ் தான். சாங்ஸ் இல்லாம நாங்க இருக்க மாட்டோம். சோ அப்படி இருக்கப்போ ஒரு பட பாடல்கள் கேக்குறப்ப ஒரு மூவிய பார்த்த மாதிரி இருக்கும், அது பிடிக்கும் ரொம்ப.
1: ஓகே, இந்த ஃபிலிம் ரிவ்யூஸ் எல்லாம் போடுறோமே, அதெல்லாம் கேக்குறீங்களா?
2: கேப்போம். அதுவும் மூவி பாக்குற மாதிரி தானே, நம்ம மூவி போன எடுத்து பாக்குறதுக்கு பதிலா நம்மளுக்கு வந்து இப்படி காதால கேட்டுட்டு நம்ம போறப்போ கேட்டுட்டு இருக்கிறது ஒரு மூவி பார்த்த மாதிரி ஒரு ஃபீல், சாட்டிஸ்பாக்சன் இருக்கும் அது கேக்குறப்போ.
1: அப்படியே ரிவ்யூஸ் எல்லாம் கேட்டுதே வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க.
2: ஆமா, அதுலயும் ரொம்ப ரிவ்யூஸ் அவங்க கேட்டு நம்மளுக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆயிடுச்சுன்னா அந்த மூவி பாத்துடணும் எப்படியாச்சும். அன்னைக்கு அந்த மூவி எல்லாம் பாத்துறது தான். ரேடியோ கேக்குறனால நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு.
1: சரி, ஓகே, உங்க லைஃப்ல உங்களை வந்து ரேடியோ எஃபெக்ட் பண்ண விஷயம், உங்களை வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ண ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னா நீங்க என்ன சொல்வீங்க?
2: அதனால இளமை உலகம், எங்க அச்சீவ்மெண்ட்ஸ் பத்தி பேசுவாங்க இல்லைங்களா, அது கேக்குறதுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாவும் இருக்கும். அது இந்த ஏஜ்ல எல்லாருமே வந்து ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது கேக்குறப்போ நம்மளுக்கும் வந்து ஒரு மோட்டிவேஷன் ஆகுது, நம்மளும் ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணணும், இந்த மாதிரி நம்மள பத்தியும் பேசணும்ன்ற ஆசை வருது அது கேக்குறப்போ.
1: ஓகே சூப்பர். சொல்லுங்க உங்களோட ஃபேவரட் ப்ரோக்ராம். இப்ப நிறைய ப்ரோக்ராம்ஸ் நீங்க கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க, அதுல ஒரு மோஸ்ட் ஃபேவரட் ப்ரோக்ராம், நான் வந்து இதை மிஸ் பண்ணாம கேட்பேன் அப்படின்ற மாதிரி ப்ரோக்ராம்ஸ் இருக்கா?
2: வானவில் ப்ரோக்ராம் ரொம்ப விரும்பி கேட்டிருக்கேங்க. அந்த டைமுக்குன்னு சொல்லிட்டு பிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கேட்கறதுனா இந்த ப்ரோக்ராம் கேட்பேன். அது அந்த சாங் கூட கம்பேரிங் பண்ணி பண்றதுனால இப்ப கேக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, அதனால அது வந்து கேட்பேன். லிசனர்ஸ் சாய்ஸ் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அது வந்து ஒவ்வொருத்தரோட தாட்டை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், அவங்க ஒவ்வொரு சாங் கேட்கற விதத்துல நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுவும் விதவிதமான சாங்ஸ், நம்ம இப்போ கேட்டோம்னாக்கா நார்மலா ஒன்னு ரெண்டு சாங்ஸ் தான் கண்டினியூவா கேட்போம். அதுவே லிசனர்ஸ் சாய்ஸ்ன்றப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாங்ஸ் கேட்பாங்க, நம்ம கேட்காத சாங்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கான சான்ஸ் கிடைக்கும். சோ லிசனர்ஸ் சாய்ஸ் நானுமே கேட்டிருக்கேன், ரெண்டு மூணு டைம் நானுமே கேட்டிருக்கேன். சோ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும்.
1: ஓகே, சொல்லுங்க யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன சொல்ல போறீங்க?
2: கண்டிப்பா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இது கேட்கணும். அந்த காலத்துல வந்து ரேடியோ இல்லாம இருந்ததே இல்ல, இப்போ மொபைல் இல்லாம யாரும் இல்ல. சோ நம்ம குரோம்ல கூட யூஸ் பண்ணி நம்ம ரேடியோ வந்து கேட்டுக்கலாம், எந்த பிளேஸ்லனாலும் கேட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் கூட ஹெட்போன்ஸ் யூஸ் பண்ணணும்னு இருந்துச்சு, இப்ப அதெல்லாம் எதுவுமே இல்ல. சோ நம்ம டிராவல் பண்றப்போ இல்ல எங்க வீட்டுல வேலை செய்யறப்போ எப்பனாலுமே வந்து நம்ம வந்து ரேடியோ கேட்கலாம். யங்ஸ்டர்ஸ் வந்து மோஸ்ட்லி இது கேட்கறது வந்து ரொம்ப நல்லது, இதுல வந்து பேட் திங்ஸ் எதுவுமே கிடையாது. சோ நம்மளுக்கு இந்த காலகட்டத்துக்கு நீடடான விஷயங்கள் குட் திங்ஸ் மட்டும்தான் இதுல இருக்கு. சோ இத கண்டிப்பா எல்லாருமே வந்து யூஸ்ஃபுல்லா எடுத்துக்கணும், அடுத்த ஜென்ரேஷனுக்கும் இதை வந்து கொண்டுட்டு போகணும், அதிகமான பேர் கேட்கணும் யங்ஸ்டர்ஸ்.
1: தேங்க்யூ சோ மச்.
2: தேங்க்யூ.

0: ஹலோ, வணக்கம். உங்க பேர், உங்களை பத்தி சொல்லுங்க.
1: என் பேர் டேனியல். நான் வந்துட்டு குன்னூர்ல இருக்கேங்க.
0: ஓகே, என்ன பண்றீங்க நீங்க?
1: நான் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்கேன்.
0: ரேடியோ கேட்கிற பழக்கம் இருக்கா? வானொலி கேக்குறீங்களா?

0: யா கேட்பேன். நான் டீ கடையில் இருக்கும்போது பின்ன காரில் ட்ராவல் பண்ண டைம்லாம் கேட்டுட்ருப்பேன்.
1: ஓகே, எந்த எஃப்எம் நீங்கள் அதிகமாக விரும்பி கேட்குறீங்க? என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் பிடிச்சிருக்கு?
0: ஸ்டார்டிங் வந்து கோயம்புத்தூர் எஃப்எம்லாம் கேட்டுட்ருந்தேன். இப்போ கரண்ட் டைமில் வந்துட்டு இப்போ நம்ம ஊட்டியில் இருக்கிறனால ஊட்டி எஃப்எம் வந்து கொஞ்சம் விரும்பி கேட்பாங்க.
1: ஓகே, என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் உங்களோட ஃபேவரட் ப்ரோக்ராம்ஸ்லாம் என்ன சொல்வீங்க? என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் அதிகமாக நீங்கள் கேட்குறீங்க?
0: டூரிஸ்ட் சாய்ஸ் நல்லாயிருக்கும். பின்ன மகளிர் மட்டும் அந்த விமென்ஸ்க்கான ப்ரோக்ராம்ஸ் சூப்பராக பண்ணுறாங்க. அது போக வந்துட்டு நிறைய பேர் நோட் பண்ணதில்லை, ஆனாலும் இந்த மார்னிங் ஃபிலிம் ரிவ்யூலாம் ஒன்று வரும் பாருங்க, திரைப்பார்வைன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம், ஐ திங்க் இஸ் அ குட் ப்ரோக்ராம், நல்லா இருந்துச்சு கேட்கறதுக்கு. அதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்நேஷனல் ஃபிலிம்ஸ் எல்லாம் கொஞ்சம் சொல்லுவாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு, ஒரு புது டோனப்பில் பண்ணியிருப்பாங்க, நல்லாயிருக்கும், நான் அதை கொஞ்சம் விரும்பி கேட்பேன்.
1: ஓகே, நீங்கள் வந்து பாடல் கேட்ட அனுபவம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? உங்களுக்கு ரேடியோவோட பேசின அனுபவம், ரேடியோவில் பேசின எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் ஷேர் பண்ணுங்கள்.
0: யா, ஒரே ஒரு டைம் கால் பண்ணி பார்த்தேன், பட் அப்போ கிடைக்கல. அப்புறம் கொஞ்ச நாள் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். ட்ரை பண்ணும்போது ஒரு டைம் ஒரு கால் வந்துச்சு, எனக்கு அட்டன் பண்ணாங்க. எனக்கு ஒரு ரெட்ரோ சாங் ஒன்று பிடிச்சி அப்போ கேட்டிருந்தேன், அந்த மாதிரி சாங் கொடுங்க.
1: அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது?
0: எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும்னா இட்ஸ் குட், நல்லா இருந்துச்சு. ஆனால் ஏன்னா என் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், ஏன்னா இது வரைக்கும் நான் பண்ணதே கிடையாது அந்த மாதிரிலாம், ஆனால் நல்லா இருந்துச்சு.
1: ஓகே, அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த ரேடியோவை எப்படி எடுத்துகிட்டு போகலாம் நீங்கள் நினைக்கிறீங்க?
0: மீடியாஸ் மூழ்கி போன யங்ஸ்டர்ஸ்க்குலாம் வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, அதிகமாக வந்து இந்த ரீல்ஸ் பார்க்கறதுலையும் நீங்கள் செலவு பண்ணுறத விட ஒரு ரேடியோ கேட்கறது மூலமாகவும் நீங்கள் ஒரு நியூஸ் பேப்பர் வாசிக்கிறது மூலமாகவும் வந்து நிறைய விஷயம் கற்றுக்கலாம்னு சொல்லுவேன் நான். அதாவது நீ ஃபோன்லேயே நிறைய விஷயம் கற்றுக்கிறதுக்கு நிறையா இருக்குது, பட் அது சூஸ் பண்ணுறது இல்லை நிறைய பேர். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து தேவையில்லாத ரீல்ஸ் கண்டென்ட்ஸ் இந்த மாதிரிலாம் பார்க்குறாங்க, அது வந்து தேவையில்லாத விஷயம். நல்ல விஷயம் பார்க்கணும்னா கம்பல்சரி வந்து ரேடியோ கேளுங்க, ரேடியோவில் வந்து நிறைய நாலேஜ் நம்ம கெயின் பண்ணிக்கலாம், நிறைய விஷயம் கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்து இந்த ரேடியோ உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கு. ஸோ ரேடியோ வந்து கேட்கறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு இப்போ கூடிய யங்ஸ்டர்ஸ் ட்ரை பண்ணுங்க, கீப் லிசனிங். தேங்க்யூ.
1: ஹலோ, வணக்கம். உங்க பேர், உங்களை பத்தி சொல்லுங்க.
2: வணக்கம், என்னோட பேர் வந்து காவியா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்கேன்.
1: ஐடி செக்டரா?
2: ஆமாங்க.
1: வானொலி கேட்கிற பழக்கம் இருக்கா?
2: இருக்கு, கண்டிப்பா இருக்கு. நாங்க ஒர்க் ப்ரெஷர் வந்து அதிகமா இருக்கும் போது வானொலி கேட்கும் போது எங்களுக்கு கொஞ்சம் மைண்ட் வந்து ரிலாக்ஸா இருக்கு. அந்த நிகழ்ச்சிகள் வந்து அது மாத்திரம் இல்ல, நிறைய பயனுள்ள தகவல்கள் கொடுக்கறாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நிறைய ஹெல்த் ரிலேட்டட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் கேட்கும் போது எங்களுக்கு வந்து நாங்க அதை கேட்டு அதன்படி நாங்க அதை நாங்க பயன்படுத்திக்கிறோம். அது மாத்திரம் இல்ல, மகளிர் மட்டும் அந்த ப்ரோக்ராம் வந்து பெண்களுக்கு வந்து அவங்களுடைய அனுபவங்களை அதில் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஷேர் பண்ணிக்கிறாங்க. பெண்கள் வந்து அது மூலமா நிறைய பயனடைகிறாங்க.
1: நீங்க வந்து ஒரு ஹோம் மேக்கராவும் இருக்கீங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோமும் ஒர்க்கும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா வானொலி?
2: கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்குதுங்க. இந்த மாதிரி டைம்ல வந்து ரொம்ப ப்ரெஷரா இருக்கும் போது பொன்மாளி பொழுது அந்த மாதிரி பாடல்களை கேட்கும் போது மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கு, பாடல்களும் ரொம்ப நல்லா இருக்கு.
1: ஹாப்பியா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. எத்தனை மணில இருந்து நீங்க கேட்டுட்டு இருப்பீங்க, எவ்வளவு நேரம் நீங்க கேட்பீங்க?
2: நான் ஒர்க் பண்ணும்போது என்ன பண்ணுவேன் அப்படின்னா லேப்டாப்பையும் ஆன் பண்ணிடுவேன், எஃப்எம்மையும் ஆன் பண்ணிடுவேன். அப்படி கேட்கறதுனால எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ப்ரெஷர் இருக்காது, ஒர்க் ப்ரெஷர் வந்து அதிகமா இருக்காது. கேட்டுட்டே வந்து அந்த பாடலை கேட்டுட்டே வந்து ஒர்க் பண்றது எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும்.
1: ஓகே, ரெகுலரா கேட்டு இருக்கவங்க எல்லாருமே இப்ப இந்த மாதிரி லிசனர்ஸ் சாய்ஸோ ஏதோ ஒரு சாய்ஸ் ப்ரோக்ராம்ஸ்ல நம்ம வந்து கேட்கணும், பார்ட்டிசிபேட் பண்ணணும்லாம் நினைப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருக்கா?
2: இருக்குங்க.
1: என்ன ப்ரோக்ராம் ட்ரை பண்ணிருக்கீங்க?
2: நேயர் விருப்பத்துல எனக்கு பிடிச்ச பாடலை நான் கேட்டிருக்கேன்.
1: எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்?
2: ரொம்ப நல்லா இருந்தது, ஜாலியா இருந்தது. இப்ப நம்ம வந்து இந்த மாதிரி எஃப்எம்ல கேட்டோம் அப்படின்னா நம்ம லிசனிங் பவரும் வந்து அதிகமாகும், போன் பாக்குறதுனால நம்மளுடைய கண்ணு ரொம்ப அதிகமா வந்து பாதிப்படையுது. இந்த மாதிரி வந்து நம்ம எஃப்எம் கேட்டோம் அப்படின்னா அது நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ மேம்.

நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார். அமைப்பில் உதவி எம். ராஜேஸ்வரி.

0: படைப்பு உதகமண்டலம் வானொலி நிலையம். நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் இப்போது இடம்பெறுவது ஆலப்புழை பி வெங்கடேசன் அவர்களின் பாட்டு. பி யு கணேஷ் பிரசாத் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் முதலில் ஏமனி வேகின் துணை என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, உசேனி ராகம் ஆதி தாளம்.

நேரம் 9:59:50. ஆகாஷ்வாணி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் அரங்கிசை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆலப்புழை பி வெங்கடேசன் அவர்களின் பாட்டு. பி யு கணேஷ் பிரசாத் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து தாக்ஷாயணி முத்துசுவாமி தீட்சிதர் கிருத்தி, தோடி ராகம் ரூபகதாளம்.

Ma ba da ba da ni da ma ma guru go da ye.

நிகழ்ச்சியின் நிறைவாக எழுதா எழில் விருத்தம், அதனைத் தொடர்ந்து சரணோ சரணோ ஆனையா இயற்றியது செஞ்சுருட்டி ராகம் ரூபகதாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை ஆலப்புழைப்பி வெங்கடேசன் அவர்களின் பாட்டு இடம்பெற கேட்டீர்கள். பி யு கணேஷ் பிரசாத் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பு கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்திக்கான கட்டமைப்பை மேம்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பள்ளிக்கல்விக்கான சூழல் அமைப்பை மேம்படுத்தும் வகையில் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களை ஒருங்கிணைத்து செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். கோவா மாநில உதய தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஒடிசாவில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் இன்று தொடங்கியது. பச்சிளம் குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தும் விகிதம் 96% உள்ளது என்று மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக பெரியார் நீர்வீழ்ச்சியில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் வைகாசி விசாக திருவிழாவையொட்டி நடைபெற்ற விஸ்வரூப தரிசனத்தை ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் திருக்கோயிலில் வைகாசி பிரம்மோற்சவத்தின் மூன்றாம் நாளான இன்று கருட சேவை நடைபெற்றது. உலக புகையிலை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் அமைதி பேரணியை மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் தொடங்கி வைத்தார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்து 1,17,040 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 10:02. ஆகாஷ்வாணி நேர்களை கேட்கலாம். முத்துச்சிதறல்

0: சுசீலா குரலில் ஒலித்தது கந்தன் கருணை திரைப்பட பாடல்.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது,
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: கோவை சவுந்தரராஜன் எல்லாரேஸ்வரி குரல்களில் ஒலிக்கிறது காசேதான் கடவுளடா திரைப்பட பாடல்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: முத்து சிதறல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா குரல்களில் ஒலிக்கிறது அன்னமிட்ட கை திரைப்பட பாடல்.

0: நான் ஏன் பிறந்தேன் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடியுள்ள பாடல்.
1: பட்டு கண்ணீர் சொல்ல பாப்பா, நல்ல தம்பி வெள்ளக்கட்டி சுட்டி பையா,

0: சென்னை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவிடமிருந்து வந்துள்ள சட்டப்பணி தன்னார்வலர்கள் PLVs தேர்வு பற்றிய அறிவிப்பு. மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி சென்னை மாவட்டத்தில் உள்ள காவல் நிலையங்களில் காணாமல் போன குழந்தைகள் தொடர்பான வழக்குகளில் உதவி புரிய சட்டப்பணி தன்னார்வலர்கள் பாராலீகல் வாலண்டியர்ஸ் தற்காலிகமாக தேர்வு செய்யப்பட உள்ளனர். கல்வி தகுதி: குறைந்தபட்சம் 12 வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். சமூக பணி அல்லது உளவியல் தொடர்புடைய பிரிவுகளில் பட்டம் பெற்றவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். வயது வரம்பு 25 முதல் 65 வயதிற்குள் இருக்க வேண்டும். ஆசிரியர்கள், ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் சேவை மனப்பான்மை கொண்ட நபர்கள் விண்ணப்பிக்கலாம். பணித்தன்மை: தேர்வு செய்யப்படும் தன்னார்வலர்கள் சென்னைக்கு உட்பட்ட அந்த பகுதி காவல் நிலையங்களில் காணாமல் போகும் குழந்தைகள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களில் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் தொடர்பான தகவல்கள் புகார்கள் வரும்போது பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தேவையான சட்ட ஆலோசனைகள் மற்றும் உதவிகள் வழங்க வேண்டும். அரசு விதிகளின்படி ஒரு வருகைக்கு 1000 ரூபாய் மதிப்பூதியமாகவும் ஒரு வழக்கிற்கு அதிகபட்சமாக 5000 ரூபாய் மட்டும் வழங்கப்படும். விண்ணப்பிக்க விரும்பும் தகுதியுடைய நபர்கள் விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்யவும். மேலும் விரிவான விவரங்களுக்கும் சென்னை மாவட்டத்தின் நீதிமன்றத்தின் https://chennai.dcourts.gov.in/ என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி: தலைவர், முதன்மை நீதிபதி, மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு, வடக்கு கோட்டை சாலை, ADR கட்டிடம், சென்னை 600104. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் நேரிலோ அல்லது பதிவு தபால் மூலமாகவோ சென்று சேர வேண்டிய கடைசி நாள் வரும் June 1 மாலை 5:30. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ரசிகன் ஒரு ரசிகை திரைப்படத்திற்காக KJ யேசுதாஸ் பாடியுள்ள பாடல்.
1: பாடி அழைத்தேன் உன்னை இது தேடும் நெஞ்சம்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக SP பாலசுப்ரமணியம், P சுசீலா குரல்களில் ஒலிக்கிறது சங்கே முழங்கு திரைப்பட பாடல்.

0: பட்டிக்காடா பட்டணமா திரைப்படத்திற்காக பி சுசீல குழுவினருடன் பாடியுள்ள பாடல்.
1: One and two and three and four. Come on all, cat boys.

0: முத்துச்சிதறல் நிகழ்ச்சினு கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில்.
1: நேரம் 11 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பு கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர்

0: திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். இந்திய ஹஜ் குழுவிற்கு முதல் முறையாக சவுதி அரசிடமிருந்து 2 விருதுகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்திக்கான கட்டமைப்பை மேம்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பள்ளிக் கல்விக்கான சூழல் அமைப்பை மேம்படுத்தும் வகையில் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களை ஒருங்கிணைத்து செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். கோவா மாநில உதய தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பச்சிளங்குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தும் விகிதம் 96% உள்ளது என்று மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சென்னை ஆர்கே நகர் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் வரும் 3 தேதி வரை மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக ஆட்சியர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. திருச்சி மாவட்டம் உப்பிலிபுரம் அருகே முருங்கப்பட்டியில் மூடப்பட்ட வெடிமருந்து தொழிற்சாலையில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் இன்று சோதனை நடத்தினர். தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகத்தின் சென்னை அலுவலகம் சார்பில் நாளை மறுநாள் முதல் 30 தேதி வரை சிறப்பு தொழில் கடன் விழா நடைபெறவுள்ளதாக சென்னை மாவட்ட ஆட்சியர் திருமதி ராஷ்மி சித்தார்த் ஜெகடே தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக பெரியார் நீர்வீழ்ச்சியில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் வைகாசி பிரம்மோற்சவத்தின் 3 நாளான இன்று கருட சேவை நடைபெற்றது. உலக புகையிலை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் அமைதி பேரணியை மாநில அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் தொடங்கி வைத்தார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் அதிகரித்து 117,040 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 11:02. ஆகாஷ்வாணி இளைய பாரதம்.
2: ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சி நடத்துபவர் TK பத்மநாபன் அவர்கள், உடன் பங்கேற்பவர்கள் பி கவி பொன்முத்து, எஸ் வல்லரசு, ஜே அசிஃபா கனி, வி ஹரிஸ்ரீ, எஸ் ஜமுனா, ஆர் சிவசங்கரன்.
3: சென்ற வாரம் ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சியின் வரிசையில் மத்திய அரசின் நலத்திட்டங்கள் பற்றிய தொடர் வினாடி வினா நிகழ்ச்சியில் இன்னும் பல சுவையான தகவல்களை தெரிந்து கொள்ள இருக்கின்றோம்.
4: அடுத்த சுற்றுக்கு போலாமா? இதுவும் ஒரு விரிவாக்க சுற்று. முதல் கேள்வி ஏ அணிக்கு. NACO இதன் விரிவு என்ன? NACO இதன் விரிவு என்ன?
5: நேஷனல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன்.
4: நேஷனல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன். மிகச்சரியான விடை. ஏ அணியினர் 10 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. DIPAM இதன் விரிவு என்ன?
6: டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பப்ளிக் அசெட் மேனேஜ்மெண்ட்.
4: சூப்பர்ப் ஆன்சர். டீம் பி 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். The department manages the union government's investments in equity, including disinvestment of equities in central public sector undertakings. அடுத்த கேள்வி வந்து சி அணியின் இருக்கு. ஸ்டார்ஸ் என்பதன் விரிவு என்ன? ஸ்டார்ஸ்.
7: Strengthening teaching, learning and results for states.
4: Superb. Superb answer from team C. Team C 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். அடுத்த சுற்றுக்கு போலாமா? இது ஒரு பொது சுற்று. முதல் கேள்வி ஏ அணியின் இருக்கு. மிஷன் மௌசம் என்பது எந்த துறையின் முன்னேற்றத்திற்காக தீட்டப்பட்ட திட்டமாகும்? மிஷன் மௌசம்
8: வானிலை மாற்றங்களை துல்லியமாக கணிக்கும் திட்டமாக.
4: ரொம்ப அழகா சொல்லிருக்கீங்க. சூப்பர்ப் ஆன்சர் ஃப்ரம் டீம் ஏ. வானிலை மாற்றங்களை துல்லியமாக கணிக்கும் ஒரு திட்டமாகும். இது வானிலை முன்னறிவிப்பு, காலநிலை ஆராய்ச்சிகளின், இந்தியாவின் திறன்களை மேம்படுத்துதல், காலநிலை மாற்றங்களுக்கு தயாராகுவது போன்றவை இத்திட்டத்தின் நோக்கமாகும். அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. நமோ ட்ரோன் டிடி யோஜனா என்னும் திட்டம் யாருக்காக, அவர்களின் எந்த துறை முன்னேற்றத்திற்காக வரையறுக்கப்பட்டுள்ளது?
9: மகளிர் சுய உதவி குழுவில் இருக்கும் பெண்களுக்கு ட்ரோன் பயன்பாட்டு பயிற்சி வழங்குதல்.
4: சூப்பர்ப் ஆன்சர். டீம் பி 10 மதிப்பெண்ணை பெறுகிறார்கள். மகளிர் சுய உதவி குழுக்களில் அங்கத்தினர்களாக உள்ள பெண்களுக்கு ட்ரோன்களை இயக்குதல் மற்றும் அவைகளை விவசாயத்தின் முன்னேற்றத்திற்கு எவ்வாறு பயன்படுத்துவது போன்ற பயிற்சிகளை அளித்தல் இத்திட்டத்தின் நோக்கமாகும். அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. எண்ணெய் வித்துக்களின் இறக்குமதியை குறைக்கவும் உள்நாட்டில் எண்ணெய் வித்துக்களின் உற்பத்தியை பெருக்கவும் இந்தியா கொண்டு வந்துள்ள திட்டத்திற்கு பெயர் என்ன?
7: நேஷனல் மிஷன் எடிபிள் ஆயில்.
4: நேஷனல் மிஷன் ஆன் எடிபிள் ஆயில், மிகச் சரியான விடை.

0: பத்து முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். அடுத்த சுற்றுக்கு போறோம். இது வந்து ஒரு சிறப்பு சுற்று, நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கேளுங்க, ஜன்தன், மத்திய அரசின் ஜன்தன் யோஜனா, மன்தன் யோஜனா, வந்தன் யோஜனா, இந்த மூன்று திட்டங்களில் எந்த திட்டம் பழங்குடியினருக்கான திட்டமாகும்?
1: வந்தன் யோஜனா.
0: வந்தன் யோஜனா மிகச் சரியான விடை. ஏ அணியினர் பத்து முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா என்பது நாட்டு மக்கள் அனைவரையும் வங்கி சேவைகளுக்குள் கொண்டு வரும் திட்டமாகும். பிரதம மந்திரியின் கிசான் மன்தன் யோஜனா திட்டம் 60 வயதை கடந்த விவசாயிகளுக்குரிய பென்ஷன் திட்டமாகும். பிரதம மந்திரியின் வந்தன் யோஜனா திட்டம் என்பது பழங்குடியினரின் வாழ்க்கை தரம் முன்னேற்றத்திற்கான திட்டமாகும். அடுத்த கேள்வி பி அணியினருக்கு, பி எம் ஆஷா, பி எம் உஷா, பி எம் போஷான், இதில் எந்த திட்டத்தில் பள்ளி குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து உணவு வழங்கப்படுகிறது?
2: பி எம் போஷான்.
0: மிகச் சரியான விடை. பி அணியினர் பத்து முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். அடுத்த கேள்வி சி அணியினருக்கு வருகின்றது. சௌபாகிய யோஜனா, பி எம் உஜ்வல யோஜனா, அட்டால் புஜன் யோஜனா, இதில் எந்த திட்டத்தில் நிலத்தடி நீரை பராமரிக்கும் திட்டமாக அறியப்பட்டுள்ளது? அட்டால் புஜன் யோஜனா மிகச் சரியான விடையாகும். சி அணியினர் பத்து முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். இப்ப அடுத்த சுற்று வந்து ஒரு கால்நடை மேம்பாடு குறித்த ஒரு சுற்றாகும். முதல் கேள்வி ஏ அணிக்கு, ராஷ்டிரிய கோகுல் மிஷன் என்பது எதை குறிக்கிறது? ராஷ்டிரிய கோகுல் மிஷன்,
1: பசுமாடு எருமை இனங்களின் மேம்பாடு.
0: ஓரளவுக்கு கரெக்டா தான் சொல்லிருக்கீங்க. பசுமாடுகள் மற்றும் எருமை இனங்களின் மேம்பாட்டுக்கான திட்டம் தான் ராஷ்டிரிய கோகுல் மிஷன். ஏ அணியினர் பத்து முழு மதிப்பெண்ணை பெறுகிறார்கள். உள்நாட்டு மாடு மற்றும் எருமை இனங்களின் மேம்பாடு, பாதுகாப்பு மற்றும் அவற்றின் உற்பத்தி திறனை அறிவியல் ரீதியாக அதிகரிப்பதற்காக தொடங்கப்பட்ட திட்டமாகும். அடுத்த கேள்வி பி அணிக்கு, பசு ஔஷதி ஸ்கீம் என்னும் திட்டம் எதற்கானது?
2: மலிவு விலையில் கால்நடைகளுக்கு மருந்துகள் வழங்குதல்.
0: மிகச்சரியான விடை. விவசாயிகளுக்கு மலிவு விலையில் உயர்தர பொதுவான கால்நடை மருந்துகள் மற்றும் இன கால்நடை மருந்துகளை வழங்குவதை நோக்கமாக கொண்ட திட்டமாகும். இந்த மருந்துகள் பிரதான் மந்திரி கிசான் சம்ரித்தி கேந்திராக்கள் மூலமும் மற்றும் கூட்டுறவு சங்கங்களால் நிறுவப்பட்டுள்ள பசு ஔஷதி கேந்திராக்கள் மூலமும் விற்கப்படுகின்றன. இப்போ அடுத்த கேள்வி சி அணியினருக்கு, சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் ஃபார் ஆனிமல் ஹஸ்பண்ட்ரி இந்த மத்திய அரசு நிறுவனம் எந்த நகரத்தில் உள்ளது?
3: பெங்களூரு.
0: மிகச்சரியான விடை. சி அணியினர் பத்து முழு மதிப்பெண்ணை பெறுகிறார்கள். இது டிபார்ட்மெண்ட் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் டெய்ரிங் என்ற மத்திய அரசு அமைச்சகத்தின் கீழ் வருகின்றது. இப்போ அடுத்த சுற்று போறதுக்கு முன்னாடி நீங்க எவ்வளவு ஸ்கோர் வாங்கியிருக்கீங்கன்னு பார்த்துவோம்.
4: 12 ரவுண்ட்ஸ் முடிவுல ஏ டீம் ஸ்கோர் 110 பாயிண்ட்ஸ், பி டீம் ஸ்கோர் 125 பாயிண்ட்ஸ், சி டீம் ஸ்கோர் 120 பாயிண்ட்ஸ். பி டீம் 125 பாயிண்ட்ஸ் எடுத்து லீடிங்ல இருக்காங்க, ஃபாலோட் பை சி வித் 120 பாயிண்ட்ஸ்.
0: இதுவரை நடந்த சுற்றுகள்ல வந்து மொத்தம் 12 சுற்று முடிவடைஞ்சிருக்கு. அதே தான் மெயின்டைன் பண்றாங்க. பிக்கும் சிக்கும் ஒரு போட்டி பயங்கரமா அப்படியே போயிட்டே இருக்கு. கரெக்டா அதே அந்த லீடு மெயின்டைன் பண்றாங்க. பி அணியினர் 125 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். சி அணியினர் அவர்களுக்கு மிக மிக அருகாமையில் 120 மதிப்பெண்களோடு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஏ அணியினரும் ஒரு நல்ல ஃபைட் கொடுக்கறீங்க, 110 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறீர்கள். இப்போ கடைசி நான்கு சுற்றுகள், இந்த நான்கு சுற்றுகள்ல வந்து நீங்க எடுக்கிறத வச்சுதான் நீங்க யார் முதல் வரப்போறீங்கன்றது தெரியும். அடுத்த சுற்றுக்கு போலாம். இது வந்து ஒரு பொது சுற்று, சரியா? தனிநபர் காப்பீட்டுக்கு செலுத்தப்படும் பிரீமியம் தொகைக்கான ஜிஎஸ்டி எத்தனை சதவீதத்திலிருந்து எத்தனை சதவீதமாக குறைக்கப்பட்டது? போன வருஷமே வந்துச்சு ஜிஎஸ்டியினுடைய அனௌன்ஸ்மெண்ட்லாம் குறைச்சி இல்லையா. அதுல டேர்ம் லைஃப்ல ஜிஎஸ்டி வந்து எந்த சதவீதத்திலிருந்து எந்த சதவீதம்? முயற்சி பண்ணுங்க.
1: 16 ஜீரோவா குறைச்சாங்க.
0: 16 எல்லாம் தவறான விடை. நீங்கள் கரெக்டா சொல்றீங்களா? பி அணியினர் சொல்லுங்க. 18% to 0% இப்போ வந்து இந்த ஜிஎஸ்டி தனிநபர் காப்பீடு அதே மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஜிஎஸ்டி ஜீரோ ஆக்கியிருக்காங்க. அது மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் மக்களுக்கு இல்லையா. சோ இப்போ தனிநபர் காப்பீட்டுக்கு 18% to 0% ரொம்ப அழகா பி அணியினர் சொல்லியிருக்காங்க. பி அணியினருக்கு 5 ஊக்க மதிப்பெண்கள். இப்ப அடுத்த கேள்வி பி அணியினருக்கு அவர்கள் முறையிலேயே வருகின்றது. நல்லா கேளுங்க. உலகமே வியக்கும் வண்ணம் முன்னேற்றம் கண்டுள்ள டிஜிட்டல் இந்தியா திட்டம் எந்த ஆண்டு மத்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டது? டிஜிட்டல் இந்தியா இன்னைக்கு மிக ஃபாஸ்டா போய்கிட்டு இருக்கு இல்லையா. அது எந்த வருஷம் வந்து மத்திய அரசால அறிமுகப்படுத்தப்பட்டது?
2: 2014.

0: 2014
1: தவறு. நீங்க முயற்சி பண்றீங்களா சிஎன்இனர்? முயற்சி பண்ணுங்க.
0: 2015
1: தான். ஒரே ஒரு வருஷம் தவறா சொல்லிட்டீங்க. சிஎன்இனர் கரெக்டா சொல்லிட்டாங்க. 2015 1/7/2015 அன்று தான் டிஜிட்டல் இந்தியா திட்டம் கொண்டு வரப்பட்டது. காகிதமற்ற ஒரு கட்டமைப்பையும் சமுதாயத்தை வளர்க்க இத்திட்டம் பாடுபடுகிறது. கிராமப்புறங்களில் இணைய வசதியை மேம்படுத்துதலும் இதன் நோக்கமாகும். இப்ப அடுத்த கேள்வி சிஎன்இனருக்கு அவர்கள் முறையிலேயே வருகின்றது. இந்த கேள்வியை நல்லா கேளுங்க. இந்தியாவின் முதல் வந்தே பாரத் ரயில் எந்த இரண்டு நகரங்களுக்கு இடையே விடப்பட்டது? இந்தியாவின் முதல் வந்தே பாரத் ரயில் எந்த இரண்டு நகரங்களுக்கு இடையே விடப்பட்டது? ட்ரை பண்ணுங்க பாக்கலாம். நிறைய இப்ப வந்தே பாரத் ட்ரெயின்ஸ் எல்லாம் ரொம்ப பாப்புலரா ஓடிட்டு இருக்கு இல்லையா. முதல் வந்தே பாரத் எங்க?
2: சென்னையிலிருந்து மதுரை?
1: இல்ல இல்ல, தவறு தவறு. நீங்கள்?
3: மும்பை.
1: மும்பை டு
3: பெங்களூர்.
1: இல்ல இல்ல, தவறு. நீங்கள்? பிஎன்இனர்.
0: டெல்லியிலிருந்து மும்பை.
1: தவறான விடை. நான் சரியான விடையை சொல்றேன். இதை யாருக்கும் மார்க் கொடுக்க முடியாது. புதுடெல்லிக்கும் வாரணாசிக்கும் இடையே 2019 15 இந்தியாவின் முதல் வந்தே பாரத் இயக்கப்பட்டது. சரிங்களா. இப்பொழுது அடுத்த சுற்று, அதுவும் ஒரு பொது சுற்று தான். சரிங்களா. முதல் கேள்வி ஏ அணிக்கு. மிஸ்டி MISTI இயக்கம் எந்த துறை முன்னேற்றத்திற்கானது? மிஸ்டி என்னும் திட்டம்
3: கடலோர மாநிலங்களுக்கு உள்ள சதுப்பு நில காடுகளை பாதுகாக்கும் திட்டமாகும் இது.
1: சரி, சரியான விடைதான் சொல்லிருக்கீங்க. ஏ அணியினர் 10 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். கடலோர மாநிலங்களில் உள்ள சதுப்பு நில காடுகளை பாதுகாத்தல் இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். கடலோர அரிப்புகளுக்கு எதிராக சதுப்பு நில காடுகளை பாதுகாக்கவும் அதன் மூலம் கடலோர சமூக மக்களின் வாழ்வாதாரத்தை முன்னேற்றவும் இத்திட்டம் பயன்படுகிறது. அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. இ டாக்கில் என்னும் இணையதளம் யாருக்காக உருவாக்கப்பட்ட இணையதளமாகும்?
0: நுகர்வோர் பாதுகாப்பு,
1: கன்சியூமர் ப்ரொடெக்ஷன். மிகச்சரியான விடை. பி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். இது நுகர்வோர் பாதுகாப்பிற்காக உருவாக்கப்பட்ட ஒரு திட்டமாகும், ஒரு இணையதளமாகும். இது நுகர்வோர் மற்றும் அவர்களது வழக்கறிஞர்கள் புகார்களை பதிவு செய்யவும் அதனை கண்காணிக்கவும் இந்த இணையதளம் பயன்படுகிறது. இது நுகர்வோர் குறை தீர்க்கும் முறையை எளிதாக்கவும் திறமையானதாக்கவும் எளிதில் அணுகக்கூடியதாகவும் ஆக்குகிறது. இப்ப அடுத்த கேள்வி சிஎன்இனருக்கு. புகழ்பெற்ற விவசாய கடன் அட்டை எனப்படும் கிசான் கிரெடிட் கார்டு எந்த துறையின் ஒத்துழைப்போடு வடிவமைக்கப்பட்டது? கிசான் கிரெடிட் கார்டு ரொம்ப பாப்புலர். அதை முதல் முதல்ல வடிவமைக்கும் பொழுது ஒரு துறை அதுக்கு ரொம்ப உதவிச்சு, ஒரு பேஸா அவங்க தான் கொடுத்தாங்க. அதுல இருந்தான் இந்த கிசான் கிரெடிட் கார்டு வடிவமைக்கப்பட்டது. அது எந்த துறை?
0: நபார்டு.
1: மிகச்சரியான விடை. ரொம்ப அழகா சொல்லிருக்கீங்க. சிஎன்இனர் 10 முழு மதிப்பெண்களையும் நம்முடைய பாராட்டுதல்களையும் பெறுகின்றார்கள். இப்போ அடுத்த சுற்றுக்கு போலாமா? இதுவும் ஒரு பொது சுற்று. நல்ல கேளுங்க. ஸ்டாண்ட் அப் இந்தியா என்னும் மத்திய அரசு திட்டம் யாருக்கானது?
3: தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினரின் மகளிர் சமுதாயத்தினரிடையே சிறு தொழில் செய்யும் எண்ணத்தை ஊக்குவிக்கும் ஒரு திட்டமாகும்.
1: ரொம்ப அழகா சொல்லிருக்கீங்க. ஏ அணியினர் 10 முழு மதிப்பெண்ணை பெறுகின்றார்கள். தாழ்த்தப்பட்ட மக்கள், பழங்குடியினர் மற்றும் மகளிர் சமுதாயத்தினரிடையே சிறு தொழில் துவங்கும் எண்ணத்தை ஊக்குவித்து அவர்களுக்கு பிணையமில்லாத வங்கி கடன்களை வழங்கி அவர்கள் பசுமை நிறுவனங்களை அமைக்க உதவி புரிதலே ஸ்டாண்ட் அப் இந்தியா என்னும் திட்டமாகும். அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. நமாமி கங்கே புரோகிராம் என்பது எதை குறித்த திட்டமாகும்?
0: கங்கை ஆற்றை
1: சுத்தப்படுத்தும், தூய்மைப்படுத்தும் ஒரு திட்டமாகும். பி அணியினர் 10 மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். கங்கை ஆற்றை தூய்மைப்படுத்தும் திட்டமாகும் இது. கங்கையில் கலக்கும் மாசுகளை அகற்றி தூய்மைப்படுத்துதல், நதியில் எப்பொழுதும் நீர் ஓட்டத்தை ஏற்படுத்துதல், நதி செல்லும் இடங்களின் சுற்றுச்சூழலை மேம்படுத்துதல் போன்றவை இதில் அடங்கும். இப்போ அடுத்த கேள்விக்கு போலாமா? சௌபாக்ய யோஜனா என்னும் திட்டம் எந்த நோக்கத்தோடு செயல்படுகிறது? சௌபாக்யா யோஜனா என்னும் திட்டம்
2: கிராமங்களுக்கு மின்வசதி செய்து கொடுக்க.
1: கிராமங்களுக்கு மின்வசதி செய்து கொடுத்தல் ரொம்ப சரியான விடை. மின்சாரம் இல்லாத அனைத்து கிராமப்புற வீடுகளுக்கும் நகரில் நலிந்து வாழும் வீடுகளுக்கும் மின்வசதி ஏற்படுத்தி கொடுத்தல் இத்திட்டமாகும். கிராமப்புறம் இல்லாம நகரத்திலேயும் நலிந்து வாழ்ற மக்களுக்கு மின்வசதி செய்து கொடுத்தல். சரிங்களா. கிராமப்புறம் மட்டும்தான் நீங்க சொன்னீங்க, அதனால உங்களுக்கு 5 மதிப்பெண் தரேன். சரிங்களா. இங்கு நகரம் ஆஸ் வெல் அஸ் கிராமம் எல்லாத்திலுமே நலிந்த மக்களுக்கு மின்சார வசதி ஏற்படுத்தி கொடுத்தல். இப்போ அடுத்து வந்து இந்த நிகழ்ச்சியினுடைய கடைசி சுற்று. இந்த சுற்று வச்சுதான் நீங்க யாரு

0: வச்சிருக்கீங்கன்றது தெரிய வரும். முதல் கேள்வி ஏ அணிக்கு. தேசிய மருத்துவ தாவர வாரியத்தின் தலைமையகம் நேஷனல் மெடிசினல் பிளான்ட் போர்டு எங்குள்ளது? நேஷனல் மெடிசினல் பிளான்ட் போர்டு எங்குள்ளது?
1: சென்னை.
0: சென்னை தவறான விடை. நீங்கள் பி அணியினர்?
2: பூனே.
0: பூனே தவறு. நீங்கள் சி அணியினர்?
3: பெங்களூரு.
0: பெங்களூரும் தவறான விடை. யாருக்காவது ஆன்சர் தெரியுமா? சரி, நான் சொல்லிடுறேன். புதுடெல்லியில தான் இருக்கு நேஷனல் மெடிசினல் பிளான்ட் போர்டு, அதனுடைய தலைமையகம் புதுடெல்லி. நம்பர் ஒன் சன்செட் மார்க், அது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் அந்த அமைச்சகத்தின் கீழ் வருகின்றது. இப்போ அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. தேசிய மருத்துவ தாவர வாரியத்தின் வழிகாட்டுதலோடு இயங்கி வரும் தமிழ்நாடு மாநில மருத்துவ தாவர வாரியம் எங்குள்ளது? தமிழ்நாட்டில் மாநில மருத்துவ தாவர வாரியம் எந்த இடத்தில் உள்ளது? இது வந்து தேசிய மருத்துவ தாவர வாரியத்தின் வழிகாட்டுதலோடு இயங்கி வருகிறது. இது பி அணிக்கு. நீங்கள் சி அணியினர்?
3: தஞ்சாவூர்.
0: தஞ்சாவூர்ல இல்ல. நீங்கள் ஏ அணியினர்?
1: திண்டுக்கல்.
0: திண்டுக்கல் இல்ல. நான் சரியான விடையை சொல்றேன், இதை யாருக்கும் மார்க் கொடுக்க முடியாது. சென்னை அரும்பாக்கத்தில் பாத்திருக்கீங்களா? அண்ணா ஆஸ்பத்திரின்னு பாத்திருக்கீங்களா? சென்னை அரும்பாக்கம் அறிஞர் அண்ணா அரசு இந்திய மருத்துவமனை வளாகத்தில் உள்ளது. மத்திய நிதி உதவி மற்றும் தொழில்நுட்ப வழிகாட்டுதலோடு இது இயங்கி வருகிறது. இப்ப அடுத்த கேள்வி வந்து சி அணிக்கு வருகின்றது. சரியா, இந்தியாவிலேயே விவசாய உரங்கள் உற்பத்தியில் முதல் இடம் வகிக்கும் மாநிலம் எது? இந்தியாவிலேயே விவசாய உரங்கள் உற்பத்தியில் முதல் இடம் வகிக்கும் மாநிலம் எது? முயற்சி பண்ணுங்க. இப்பொழுது வாய்ப்பு ஏ அணிக்கு வருகின்றது.
1: மகாராஷ்டிரா.
0: தவறு. நீங்கள் பி அணி?
2: ராஜஸ்தான்.
0: ராஜஸ்தானும் தவறான விடை. வேற யாருக்காவது தெரியுமா? நான் சரியான விடையை சொல்றேன், இதை யாருக்கும் மார்க் கொடுக்க முடியாது. குஜராத் தான் வந்து முதலிடம். சரிங்களா, உத்தரப்பிரதேசம் இரண்டாம் இடத்திலும் தமிழகம் மூன்றாம் இடத்திலும் உள்ளது. தமிழ்நாட்டில் நெய்வேலி, ராணிப்பேட்டை, தூத்துக்குடி, மணலி, கோயம்புத்தூர், கடலூர், மேட்டூர் ஆகிய இடங்களில் உரத் தொழிற்சாலைகள் உள்ளன. இப்போ நம்ம நிகழ்ச்சியுடைய முடிவுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து நீங்க யாரு முதலிடத்தை வகிக்கிறீங்க அப்படின்றத பாத்துருவோம்.
4: 16 ரவுண்ட்ஸ் முடிவுல ஏ டீம் ஸ்கோர் 130 பாயிண்ட்ஸ், பி டீம் ஸ்கோர் 150 பாயிண்ட்ஸ், சி டீம் ஸ்கோர் 140 பாயிண்ட்ஸ். பி டீம் 150 பாயிண்ட்ஸ் எடுத்து லீடிங்ல இருக்காங்க, ஃபாலோட் பை சி வித் 140 பாயிண்ட்ஸ்.
0: எல்லாருமே நல்லா ஆன்சர் பண்ணீங்க, எல்லாருமே க்ளோஸ். ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் ஒண்ணும் இல்ல, 10 மார்க் அந்த மாதிரி தான் டிஃபரன்ஸ். முதல்ல எல்லாரும் நல்லா படிச்சு நீங்க கொண்டு வந்து ஆன்சர்லாம் ரொம்ப அழகா சொல்லிருக்கீங்க, அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இப்ப ஏதாவது நிகழ்ச்சி, அதுவும் இந்த மாதிரி ஒரு வினாடி வினா நிகழ்ச்சினா ஒரு முடிவுன்னு ஒன்னு வரும் இல்லையா. முதல் இடத்தை வந்து 150 மதிப்பெண்களோடு பி அணியினர் முதல் இடத்தை பெறுகிறார்கள். அவர்களுக்கு உங்களுடைய மிகப்பெரிய கரவொலியை பரிசாகத்தார். அதே கொஞ்சம் கொஞ்சம் லீடோடையே வேண்டி வந்திருக்காங்க சி அணியினர் அல்மோஸ்ட். சோ அவங்களும் வந்து 140 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் இரண்டாம் இடத்தை பெறுகின்றார்கள். சி அணியினருக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள், பாராட்டுதல்கள். இப்போ ஏ அணியினரும் ரொம்ப க்ளோஸா வந்திருக்கீங்க. நீங்களும் வந்து நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க, 130 மதிப்பெண்களை ஏ அணியில பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள், பாராட்டுதல்கள். இப்போ இந்த நிகழ்ச்சியில வந்து நல்ல பல சுவையான தகவல்கள், முக்கியமான தகவல்களை எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லீங்களா. அதே நேரத்துல இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேயர்களுக்கெல்லாம் வந்து இந்த தகவல்கள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதா பயனுள்ளதாக இருக்கும் எந்த விதமான ஐயமும் இல்லை. இந்த திட்டங்களை அணுகி அவர்கள் பயன்பெறுவதற்கு இந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய ஒரு உந்துகோலாக இருக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. நிகழ்ச்சியில் ஆர்வத்தோடு பங்கு பெற்ற உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
5: இதுவரை ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சி கேட்டீர்கள். ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சி நடத்துபவர் டி கே பத்மநாபன் அவர்கள், உடன் பங்கேற்றவர்கள் பி கவி பொன்முத்து, எஸ் வல்லரசு, ஜே அசிஃபா கணி, வி ஹரிஸ்ரீ, எஸ் ஜமுனா, ஆர் சிவசங்கரன்.

0: இன்றைய இளைய பாரதத்தில் உழைப்பே வாழ்வின் அழகு குறித்த கலந்துரையாடல் கேட்கலாம். கலந்துரையாடலில் பங்கு பெற்றவர்கள் எம் சந்தோஷ், சி பிரவீன், பி கவி பொன்முத்து.
1: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சி பிரவீன். நான் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் முதுகலை தமிழ் முதலாம் ஆண்டு பயின்று வருகிறேன். இன்று உழைப்பே வாழ்வின் அழகு என்ற தலைப்பில் திரு சந்தோஷ் அவர்கள், திரு கவி பொன்முத்து அவர்களோடு சேர்ந்து நான் கலந்துரையாடலாம் என நினைக்கிறேன்.
2: இன்றைய தலைப்பு சற்றே வித்தியாசமான தலைப்பு. வழக்கமாக உழைப்பே வாழ்வின் உயர்வு என்னும் தலைப்பை தருவார்கள். ஆனால் இந்த தலைப்போ உழைப்பே வாழ்வின் அழகு. இவை இரண்டிற்கும் வேறுபாடு உள்ளது.
1: உழைப்பு என்னும் சொல்லே உழு என்னும் வேர் சொல்லிலிருந்து பிறந்ததை நாம் பார்க்கிறோம். மனிதர்கள் நாகரிகம் அடைவதற்கு மிக முக்கியமான காரணமாக அமைந்தது அவர்களின் உழைப்பு. மனித சமூகம் பல பரிணாம வளர்ச்சிகளை அடைந்திருக்கிறது என்றால் அதற்கும் அடிப்படையாய் உழைப்பே உள்ளது.
3: அண்ணல் காந்தியடிகள் உழைக்காமல் இருப்பவர்கள் திருடர்கள் என்றார். உழைப்பின் சின்னமாகிய காய்ந்து போன கைகளும் கால்களும் பெற வேண்டும், அதுவே உழைப்பை காட்டும் சின்னம். ஒரு நாள் நபிகள் நாயகம் தம்மை காண வந்தவர்களுடன் கண்ணை ஒற்றியும் வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியும் வழங்கி கொண்டிருந்தார். அப்படி வந்தவர்களுள் ஒருவரின் கையை பற்றி அன்னார் நபிகள் நாயகம் நீண்ட நேரம் திரும்பி பார்க்க அவர்களை கண்களில் நீர் மல்கி நின்று கொண்டிருந்தார். மற்றவர்கள் காரணம் கேட்டபோது இவருடைய கைகளில் உழைத்து தோய்ந்து போன சுவடுகள் இருந்தன, அவை எனக்கு பெரும் மகிழ்வை தந்தது என்று நபிகள் நாயகம் அருள்மொழி வந்து கூறுகிறார்.
2: உண்மையே, இந்த உலகிலேயே அணுகுண்டுகளால் பாதிப்புக்குள்ளான ஜப்பானினும் ஒரு நாடு இன்றைக்கு அறிவியல் துறையிலும் பொருளாதாரத்திலும் தவிர்க்க இயலாத சக்தியாக உள்ளதென்றால் அணுகுண்டு வெடிப்பிற்கு பிறகும் அந்த நாட்டு மக்களின் இடையூறாத உழைப்புதான் காரணம் என்றால் அதனை யாராவது மறுக்க முடியுமா?
1: நிச்சயமாக, ஒவ்வொரு நாட்டின் பொருளாதாரத்திலும் அந்த நாட்டின் பாதுகாப்பிலும் அந்த நாட்டின் வளர்ச்சியிலும் அந்த நாட்டு மக்களின் உழைப்பு மட்டுமே அடிப்படை காரணமாக அமைந்துள்ளது.
3: ஆழ்கடலின் மேல் புல் பூண்டுகள் மிதக்கும், செத்தைகளும் மிதக்கும், ஆனால் முத்து ஆழத்தில்தான் கிடைக்கும். முத்தை விரும்புவோர் ஆழ்கடலில் மூச்சடக்கி மூழ்கிதான் முத்தை எடுக்க வேண்டும். அதுபோல வாழ்க்கையில் அரும்பான்மையான வெற்றியும் விரும்புவோர் உழைத்தல் வேண்டும்.
2: நீங்கள் கூறியது சரிதான். மனிதன் விலங்குல இருந்து ரொம்பவே ஒரு வேறுபட்ட நிலையில இருக்கிறான். முதல்ல அவன் உணவை தேடும் நிலையில தான் முதல் நிலையை தொடங்கினான். அதுக்கப்புறம் அவன் வளர வளர உணவை தேடாம அதை உருவாக்குனான். இந்த காலகட்டத்தில் உழைப்பு வளர்ந்தது, கருவிகளோட மனிதனுக்கு இருந்த தொடர்பு ஏற்பட்டது. ஆக உழைப்பே வாழ்வு என்றாகிறது, உழைப்பிற்கே உரியது வாழ்வு என்றாகிறது.
1: இந்த கூற்றை ஏற்றுக்கொண்டாலும் கூட உலகில் உள்ள எல்லா உயிர்களும் உழைத்து கொண்டுதான் இருக்கிறது. ஓரறிவு முதல் ஆறறிவு வரையிலான உயிர்கள் ஏதோ ஒரு வகையில் தன்னுடைய உழைப்பை இந்த உலகுக்கு அளித்து கொண்டுதான் இருக்கிறது. படித்து விட்டு நல்ல வேலைக்கு செல்பவர்களை இந்த உலகம் மதிக்குமே ஒழிய நன்கு படித்தவர்களை இந்த உலகம் மதிப்பது இல்லை. இந்த சொற்றொடர் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடியது.
3: உடம்பு உழைப்பிலால் ஆனது, உழைப்பதற்கே உரியது இரும்பு. பயன்படுத்த பயன்படுத்த உறுதிப்படும், நீண்ட நாட்களுக்கு பயன்படும். உழைப்பினால் பயன்படுத்தப்படாத இரும்பு துருப்பிடித்து அழியும், விலை மதிப்பையும் இழக்கும். இரும்பு துருப்பிடித்து அழிவதை விட உழைப்பில் பயன்படுத்துவதன் மூலம் தேய்வதே மேல்.
2: இரும்பையும் உழைப்பையும் இவ்வளவு அழகா சொல்லியிருக்கீங்க. சரி, இப்போ நம்ம

0: இலக்கியம் இந்த உழைப்பை பத்தி என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதாவது வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, தென்னீர் அடுபுர்க்கை ஆயினும் தாழ் தந்தது உன்னலின் ஊங்கினியதில். அதாவது தெளிந்த நீரை கொண்ட கூழே ஆயினும் உழைப்பினால் வந்த உணவை விட இனிதானது எதுவும் இல்லை என்கிறார். அதேபோல் அருமை உடைத்தன்று அசவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும். நம்மால் அருமை பாடுடைய செயல்களை செய்ய முடியாது என்ற மனத்தளர்வின்மை வேண்டும். வேண்டிய பெருமைகளை இடைவிடாத முயற்சி தரும் என்று வள்ளுவர் எவ்வளவு அழகாக உழைப்பை பற்றி கூறுகிறார் என்று பாருங்களேன்.
1: நிச்சயமாக, அதாவது வள்ளுவர் கூறியது இந்த இடத்திலே நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்றுதான். கடின உழைப்பு மட்டுமே வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான வழி. சோம்பலாக இருப்பவர்களால் வெற்றி அடைய முடியாது. பொருளாதாரம் மற்றும் வாழ்வாதாரத்தை வலுப்படுத்த உழைப்பே அவசியமாகிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. இன்றைய உலகத்தில் நமக்கு கிடைக்க வேண்டியவை கிடைக்கின்றது என்றால் அதற்கு பின்னால் பலருடைய உழைப்பு இருக்கிறது என்பதை மறுக்க முடியாது.
2: நண்பர் பிரவீன் அவர்கள் கூறியது போல உழைப்பால் உயர்ந்தவர்களை பற்றி நானும் ஒரு எடுத்துக்காட்டு கூறுகிறேன். இமயமலையை ஏறிய முதல் ஊனமுற்ற பெண் அருணிமா ஹின்ஸ்கா. இவர் விபத்தில் ஒரு காலை இழந்த பிறகு அவர் எவரஸ்ட் சிகரத்தை ஏறி இந்த சாதனையை நிகழ்த்திய முதல் மாற்றுத்திறனாளி பெண் என்ற பெருமையை பெற்றவர். முன்னாள் தேசிய வாலிபால் வீராங்கனை இவர்.
0: நண்பர் கவி பொன்முத்து அவர்கள் மிக அருமையாக ஒரு உழைப்பை பற்றி கூறியிருக்கிறார்கள். அதாவது உழைப்பில்லாத மனிதன் இந்த சமூகத்தில் இருந்தும் இல்லாதவனாகவே கருதப்படுகிறான். ஒரு கல்லை போன்று முதலாளித்துவ சமூகத்தில் பணத்திற்கு இருக்கும் மதிப்பு கூட உழைக்கும் தொழிலாளர்களுக்கு இல்லை என்பதே நிதர்சனம். உழைப்பு குறித்து நாளடியார் மிகவும் அற்புதமான செய்திகளை நமக்கு கொடுத்திருக்கிறது. கோலற்ற கொள்ள குளத்தின் கீழ் பைங்குள் போல் கேளிவதுண்டு கிளைகளோ துஞ்சுப வாளொடு கூத்தியர் கண்போல் தடுமாறும் தாளர்க்கு உண்டோ தவறு. அதாவது நீரை மிகுதியாக கொள்ளாத குளத்தின் கீழுள்ள பயிரை போல சிலர் தம் உறவினர் தருவதை உண்டு அவ்வுறவினர் வறுமையுற்ற போது வேறு வழியின்றி சாவர். ஆனால் வாளின் மேல் கூத்தாடும் பெண்களுடைய கண்ணை போல் இயங்கி ஓடி ஆடி சுறுசுறுப்பாக உழைக்கும் முயற்சியுடையோருக்கு இத்தகைய பிழைப்பட்ட வாழ்வு உண்டாகுமோ என்று கேட்கிறது.
1: சந்தோஷ் அவர்கள் கூறியது உண்மைதான். இதன் மூலம் நமது பழந்தமிழ் இலக்கியங்களும் உழைப்பு குறித்தும் உழைப்பவர்கள் குறித்தும் மேன்மையான கருத்துக்களை கூறியுள்ளதை நம்மால் நோக்க முடிகிறது. அண்ணல் காந்தியடிகள் உழைக்காமல் உண்பவர்கள் திருடர்கள் என்று கூறுகிறார். உழைத்தால்தான் உணவு என்ற சட்டம் வேண்டும் என்கிறார் ஜான் ஸ்மித். சக்திக்கேற்ற உழைப்பு தேவைக்கேற்ற ஊதியம் என்கிறது ஒரு சிந்தனை.
2: நண்பர் பிரவீன் அவர்கள் கூறியது போல நானும் ஒரு எடுத்துக்காட்டை இப்பொழுது உங்கள் முன் வைக்கிறேன். ஸ்டீபன் ஹாக்கிங் என்பவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இங்கிலாந்தின் மருத்துவமனை ஒன்றில் 1963 21 வயது இளைஞர் அனுமதிக்கப்பட்டார். மருத்துவத்திற்கு பின் அவர் இன்னும் சில திங்களே உயிர் வாழ்வார் என்னும் விரைவில் இறந்து விடுவார் என்று மருத்துவர்கள் அறிக்கை தந்தனர். பக்கவாதம் என்னும் நரம்பு நோய் பாதிப்புதான் அவர் மருத்துவ உலகமே மிரண்டு போகும் மேலும் 53 ஆண்டுகள் இயங்கினார். 1985 மூச்சு குழாய் தடங்களில் பேசும் திறனை இழந்தார். இறுதியாக எஞ்சியது கன்னத்தின் தசை கண் சிமிட்டலும் மட்டுமே. உடலில் மீதமுள்ள அத்தனை உறுப்புகளும் செயலிழந்து விட்டன. கன்னத் தசைவு மூலம் தன் கருத்தை கண்ணினியில் தத்தச்சு செய்து வெளிப்படுத்தினார். அவரின் ஆய்வுக்கு துணையாக செயற்கை நுண்ணறிவும் கணினி செயல்பட்டது என்பது எல்லோரும் அறிவோம். நான் இன்னொரு எடுத்துக்காட்டை உங்கள் முன் வைக்கிறேன். எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ராமேஸ்வரம். ராமேஸ்வரம் என்றாலே ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் என்றாலே உங்களுக்கு முதலாவதாக நினைவு வருகிறது நமது யாரு, ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள்தான். அவருடைய உழைப்பை கண்டால் நீங்கள் எல்லோரும் வியந்து போவீர்கள். அப்துல் கலாம் உழைப்பு எளிமையான குடும்பத்தில் பிறந்த அயராத முயற்சியால் இந்தியாவின் ஏவுகணை மற்றும் ஆயுத திட்டங்களின் முக்கிய பங்கு வகித்த விஞ்ஞானியாக உயர்ந்தது அவரது கடின உழைப்பு, நேர்மை மற்றும் கனவுகளை நனவாக வேண்டும் என்ற அவரது உத்வேக ஆகியவை அவரை இந்தியாவின் தலைசிறந்த விஞ்ஞானியாக உருவாக்கியது. இது ஒரு உழைப்பு தானே. ஒரு கிராமத்திலிருந்து வந்த ஒரு இளைஞன் ஒரு குடியரசுத் தலைவர் ஆகும் அளவிற்கு உழைத்தால் இதை விட பெரிய உழைப்பு எது?
0: நீங்கள் சொல்றதெல்லாம் சரி. அதே மாதிரி அப்துல் கலாம் ஐயா வந்து ஒன்று சொல்லியிருப்பாரு, அதாவது ஊனமுற்றோர்களுக்கு வந்து கால் வழங்கியிருப்பாரு. அதாவது அறிவியலால் ஆக்கலாம் அழிக்கலாம், அழித்தோருக்கு மத்தியில் அறிவியலை காலாக்கலாம். இப்போ வந்து ஔவையார் வந்து உழைப்பை பற்றி ஒரு பாடலில் என்ன சொல்லியிருக்காருன்னா, மெய் வருத்தம் பாரார் பசி நோக்கார் கண் துஞ்சார் எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார் செவ்வி

0: அருமையும் பாரார் அவமதிப்பும் கொள்ளார் கருமமே கண்ணாயினார். தமது செயலிலும் அல்லது உழைப்பிலும் கண்ணும் கருத்துமாக இருப்பவர்கள் உடல் வலியை பார்க்க மாட்டார்கள், பசியை உணரமாட்டார்கள். அவர்களுக்கு உறக்கம் என்பது கிடையாது. யாருக்கும் எவ்வித தீமையையும் மேற்கொள்ள மாட்டார்கள், உயர்வு தாழ்வுகளை பார்க்க மாட்டார்கள் என்று கூறுகிறார். உழைப்பை இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று உடல் உழைப்பு, மற்றொன்று அறிவுழைப்பு. இவ்விரண்டு உழைப்புகளிலும் உயர்ந்தது தாழ்ந்தது என்பது கிடையாது. ஆனால் காலப்போக்கில் உடல் உழைப்பை இரண்டாம் நிலைக்கு தள்ளியிருப்பதை இன்றைய சமூக அமைப்பு நமக்கு நன்றாக உணர்த்துகிறது.
1: நண்பர் சந்தோஷ் அவர்கள் கூறியது போல நான் ஒரு எடுத்துக்காட்டு உங்கள் முன் வைக்கிறேன். எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஹெலன் ஹெல்லர், அதிசயமே அதிசயத்து போகும் இவருடைய கதையை கேட்டால். ஹெலன் ஹெல்லர் தனது பார்வை கேட்கும் திறன் மற்றும் பேசும் திறனை இளமையிலே இழந்துட்டாங்க. ஆனா இப்ப வந்து நம்ம வந்து சாதாரணமா நடந்து போறதுக்கு நம்ம ஒரு காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா அவங்க என்ன செய்றாங்க, தன்னுடைய பார்வை கேட்கும் திறன் எல்லாத்தையுமே இழந்துட்டாங்க. இழந்து அதுக்கப்புறம் அவங்கள பாத்தீங்கன்னா தனது கடின உழைப்பால உறுதியால எழுத்தாளர், பேச்சாளர், அரசியல் ஆய்வாளர், விரிவுரையாளர் என பல துறைகளில் வெற்றி கண்ட அவர் உலகம் முழுவதும் உள்ளவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்ந்தவர். திருவள்ளுவர் கூட ஒரு குறள் சொல்லுகிறார், தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் என்று கூறுகிறார்.
2: தங்கள் இருவருடைய இந்த கருத்துக்களை கேட்கும் பொழுது எனக்கு ஒரு கதை ஒன்று ஞாபகத்திற்கு வருகிறது. நாம் சிறு வயதிலே ஒரு கதை ஒன்று கேட்டிருப்போம், வெட்டுக்கிளியும் எறும்புகளும். அந்த கதையை நாம் கேட்டிருப்போம். எறும்புகளை பற்றி நம் எல்லோருக்கும் தெரிந்ததுதான், எறும்புகள் கடினமாக உழைக்கக்கூடிய ஒரு பூச்சி இனம். ஒரு கதையாக அதை சொல்வதுண்டு. அதாவது கோடை காலத்தில் எறும்புகள் தன்னுடைய உணவை சேகரிக்கும், மழை காலத்தில் அதை பகிர்ந்து உண்ணும். அப்படியாக இந்த எறும்புகள் எல்லாம் கடினமாக, அதாவது தினந்தோறும் தன்னுடைய உணவை தேடி உழைத்து அதனை கொண்டு வந்து தன்னுடைய புற்றிலே நிரப்பி கொண்டிருக்கின்றன. இதை ஒரு வெட்டுக்கிளி கவனித்து கொண்டே இருக்கிறது. இந்த வெட்டுக்கிளி பொதுவாக கிடைப்பதை உண்ணக்கூடிய ஒரு உயிரினம். இந்த வெட்டுக்கிளி இந்த எறும்புகளை பார்த்து, நீங்கள் இப்பொழுதே எல்லா வேலையும் செய்து கொண்டே இருக்கிறீர்களே, என்னை பாருங்கள், கிடைக்கும் பொழுது உண்ணுகின்றேன், எனக்கு எந்த கவலையும் இல்லை, நான் என்னுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக இருக்கிறேன், ஆனால் நீங்கள் இவ்வாறு கஷ்டப்படுகிறீர்களே என்று அந்த வெட்டுக்கிளி எறும்புகளை பார்த்து கேட்டது. அப்பொழுது அந்த எறும்புகளில் ஒரு எறும்பு கூறியது, இன்றைக்கு நாங்கள் உழைக்கின்றோம், அது இன்றைக்கான தேவைக்கானது அல்ல, நாளைக்கோ அல்லது எதிர்காலத்திற்கான தேவையாகத்தான் நாங்கள் அதை பார்க்கிறோம். இன்று நீங்கள் இவ்வாறு மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள், ஆனால் நாளைய திட்டத்திற்கு உங்களிடம் என்ன இருக்கிறது என்றெல்லாம் எறும்புகள் கேள்வி எழுப்புகின்றன. அதற்கு வெட்டுக்கிளியோ, நான் இன்றைக்கான மகிழ்ச்சியை நான் தேடிக்கொண்டு இருக்கிறேன், நீங்கள் அடுத்த கட்டத்தை பார்க்கிறீர்கள், ஆனால் உங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சி என்பதே இல்லை. நீங்கள் காலையில் எழுந்திருக்கிறீர்கள், உங்களுடைய வேலையை தூங்குகிறீர்கள், உங்களுக்கென்று அந்த மகிழ்ச்சிக்கான நேரமே இருப்பதில்லை, ஆனால் என்னை பாருங்கள், நான் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு இருக்கிறேன் என்று இந்த வெட்டுக்கிளி எறும்புகளை பார்த்து ஏளனம் செய்தது. காலங்கள் சென்றன, கோடை காலம் முடிந்து மழைக்காலம் வந்தது. அந்த மழைக்காலத்திலே எறும்புகள் எல்லாம் புற்றிலே நிம்மதியாக தான் சேகரித்து வைத்த உணவை உண்ணுகின்றன. இந்த வெட்டுக்கிளி அப்போது அந்த புற்றில் பாம்புகளை பார்த்து ஏக்கமாக இருந்தது. இந்த கதை என்பது நமக்கு சிறுவயதிலே சொல்லப்பட்ட ஒரு கதைதான், எல்லோருக்கும் தெரிந்த ஒரு கதைதான். இதன் மூலம் நமக்கு என்ன தெரிய வருகிறது என்றால், அதாவது இந்த உழைப்பு என்பது மனித நாகரிகத்தின் மிக முக்கியமான ஒரு பகுதியாக நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் மனித நாகரிகம் இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கிறது என்றால், ஏதோ ஒரு காலகட்டத்தில் நம்முடைய முன்னோர்கள் செய்த அந்த உழைப்பு தான் இன்றைக்கு நாம் இந்த இடத்திலே அமர்ந்து நாம் பேசுவதற்கும் சரி, நாம் செயல்படுவதற்கும் சரி மிகவும் முக்கியமான காரணமாக அமைகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். பல நாகரிகங்களை நாம் பார்க்கிறோம், சிந்து சமவெளி முதல் கீழடி முதல் பல நாகரிகங்களை பார்க்கிறோம். அவர்கள் எவ்வாறு கஷ்டப்பட்டு இருப்பார்கள் அந்த நாகரிகத்தை தோற்றுவிப்பதற்கும். இன்றைக்கு ஒவ்வொரு பொருளிலும் அந்த உழைப்பு என்பது இருக்கிறது. நாம் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருட்களிலும் ஏதோ ஒருவருடைய உழைப்பு என்பது கட்டாயமாக இருக்கத்தான் செய்கிறது. இந்த கதை எனக்கு தோன்றியதால் நான் அதை உங்களிடம் பகிர்ந்து கொண்டேன்.
1: நீங்கள் இந்த கதையை கூறும்போது எனக்கு ஒரு கவிதை வருகிறது. தாராபாரதி அவர்கள் கூறுவார், வெறுங்கை என்பது மூடத்தனம், உன் விரல்கள் பத்து மூலதனம், கருங்கல் பாறை நொறுங்கிவிடும், கையில் பூமி சுழன்று வரும் சொல்கிறார். உழைக்க தெரியணும், மனிதனால் பிறந்தால் உழைத்து வாழ வேண்டும் என்பது அவருடைய கருத்தா. எனக்கும் ஒரு கதை தோன்றுகிறது. ஒரு குயவன் இரு பானைகளை வைத்துக் கொண்டிருக்கிறான். ஒரு நல்ல பானை, ஒரு ஓட்டப்பானை. அந்த ஓட்டக்கூடத்துக்கு வந்து தன்னுடைய மகிமை வந்து அதுக்கு தெரியவே கிடையாது. அப்போ அந்த நல்ல பானை என்ன செய்யுதுன்னா அதை கிண்டல் பண்ணுது. தினைக்கும் அந்த உழைப்பாளி என்ன செய்வானா, ஆற்றுல போய் அந்த இரண்டு குடங்களையும் எடுத்துக்கொண்டு தன்னுடைய தோள்களில் வைத்துக்கொண்டு அவன் தினமும் தண்ணீர் எடுத்து கொண்டு வருவான். அப்போ அந்த ஓட்டக்குடத்தில் உள்ள நீர் என்ன செய்யும்னா ஒழுகி கீழே விழுந்து விடும். அப்ப அந்த நல்ல குடம் என்ன செய்யும் என்றால், அந்த நல்ல குடம் வந்து அந்த ஓட்டக்குடத்தை பார்த்து கிண்டல் பயும், உன்னால் என்ன பயன் இந்த மனிதருக்கு

நீ தண்ணி அள்ளிட்டு வர, அந்த தண்ணியை பூரா என்ன செஞ்சிருங்கன்னா அந்த பாதி வெளியிலே கொட்டிடுறது. உன்னால என்ன பையன், நான் தான் நிறை குடமாக தண்ணீர் கொண்டு வருகிறேன் என்று அந்த குடம் வந்து சொல்கிறது. அப்போது அந்த ஓட்டக்குடத்துக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அப்ப அந்த ஓட்டக்குடம் என்ன செய்யுதுன்னா அந்த உழைப்பாளிட்ட போய் கேக்குது, ஐயா என்னால் உங்களுக்கு எந்த ஒரு பயனும் இல்லையே, ஏன் நீங்கள் இதை வைத்துக் கொள்கிறீர்கள், என்னை தூக்கி எடுத்து போலாமே அப்படின்னு சொல்றாரு. நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், நீ வரும் வழியில் நீ பார்த்து கொண்டே வா அப்படின்னு சொல்றாரு. அப்ப தண்ணீர்லிட்டு வர்றாங்க, அந்த வர்ற வழியில பாத்துக்கிட்டே அந்த குடமும் ஓட்ட குடமும் வந்துகிட்டே இருக்குது. உழைப்பாளி கேட்குறாரு, நீ அந்த வளர வழியில பார்த்துட்டு வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டார். அது வந்து பார்த்துட்டு வந்தேன், அந்த நீ வருகின்ற வழியெல்லாம் பூக்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டார். பூக்களாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த குடம் வந்து சொல்லுது. வேறு ஒன்றுமில்லை, உன்னுடைய குறை எனக்கு நிறைவாக தெரிந்தது. அந்த ஒழுகிற தண்ணீர் விதைகளை போட்டேன், அது முளைத்தது, அந்த முளைத்த பூக்களில் இருந்து இறைவனுடைய பாதத்திற்கு வைத்தன் என்று அந்த உழவர் சொல்றார். அதான் அந்த பானை ஒரு கவிதை சொல்கிறது. வளைந்து நெளிந்து உள்ளேன் என்று வழி விலகி போகிறார்கள், அந்த நாள் குயவன் செய்த பிழைக்கு ஞான் என்ன செய்வன்.

0: அந்த ஒழுகிற தண்ணீர் விதைகளை போட்டேன், அது முளைத்தது, அந்த முளைத்த பூக்களில் இருந்து இறைவனுடைய பாதத்திற்கு வைத்தேன் என்று அந்த உழவர் சொல்றார். அதான் அந்த பானை ஒரு கவிதை சொல்கிறது. வளைந்து நெளிந்து உள்ளேன் என்று வழி விலகி போகிறார்கள். அந்த நாள் குயவன் செய்த பிழைக்கு ஞான் என்ன செய்வன் என்று அந்த குடம் வந்து தன்னுடைய வருத்தத்தை வந்து சொல்கிறது.
1: சரி, நீங்கள் ரெண்டு பேர் சொன்ன கதை சரிதான். ஆனால் அது அந்த காலத்தில் உடல் உழைப்பு பண்ணவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மரியாதை இருந்துச்சு. ஆனால் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அறிவு உழைப்பாளிகள் உயர்ந்தவர்களாகவே மதிக்கப்படுறாங்க. ஆனால் இது நெறிமுறை கிடையாது. அறிவு உழைப்பும் உடல் உழைப்பும் இணைந்து செயல்பட்டால்தான் நாடு வளரும்.
2: உண்மையில் சந்தோஷ் அவர்கள் கூறியது இந்த காலகட்டத்திலே நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதாவது உடல் உழைப்பை செய்பவர்களை ஒரு ஏளனமாக பார்க்கக்கூடிய ஒரு சமூகமாக இன்றைக்கு நாம் மாறிக்கொண்டே இருக்கிறோம். அதாவது அறிவு உழைப்பு வேண்டாம் என்று நான் இந்த இடத்துல சொல்லவில்லை. ஆனால் உடல் உழைப்பவர்கள் அவர்களுடைய பங்கு என்பது இந்த இடத்திலேயே மிகவும் மறைக்கப்படுகிறது. அறிவு உழைப்பு உள்ளவர்கள் தன்னுடைய அறிவாற்றலால் ஒரு விடயத்தை கண்டுபிடிக்கிறார்கள் என்றால் அதற்கு உருவம் கொடுக்கக்கூடியவர் உடல் உழைப்பாளர்கள். உதாரணத்திற்கு ஒரு தொடர்வண்டியை நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த தொடர்வண்டி எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை அறிவாற்றல் உள்ளவன் சிந்திக்கிறான். அதை எப்படி செய்ய வேண்டும், அதற்கு என்னென்ன தேவை, அந்த பொருட்கள் எல்லாம் அவனுக்கு தெரியும். ஆனால் அந்த உடல் உழைப்பு என்பது அவனால் போட முடியாது. அதை செய்பவர்கள் யார் என்றால் உழைக்கும் மக்கள் மட்டும்தான். உடல் உழைப்பை போடுபவர்களால் மட்டும்தான் அந்த தொடர் வண்டிக்கு ஒரு உருவம் கொடுக்க முடியும். ஒருவனுடைய கற்பனை என்பது அறிவாற்றல் இருந்தாலும் கூட அதற்கு ஒரு உருவம் கொடுப்பதற்கு நிச்சயமாக உடல் உழைப்பு என்பது தேவைப்படுகிறது என்பதை நாம் இந்த இடத்துல மறுக்க முடியாது. ஒருவனுக்கு கதை இருக்கலாம், ஆனால் அதை படமாக மாற்றுவதற்கு அங்கே பலருடைய உடல் உழைப்பு என்பது தேவைப்படுகிறது என்பதை நம்மால் மறுக்க முடியாது.
1: தோழர் பிரவீன் அவர்கள் ரொம்பவே அருமையா சொன்னாப்ல, உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் என்று வள்ளுவத்தை உணர்த்துதல் வேண்டும். உடல் உழைப்பு இகழப்படும் நாட்டில் தேக்கமும் அழிவும் உண்டாகி வளர்ச்சி பாதை கடினமாகி விடுகிறது. உழைப்பு இகழப்படும் சமுதாயத்தில் பண்ட புழக்கம் குறையும். இதுவே நிதர்சனம்.
2: உண்மைதான். சாதனை செய்தவர்களின் வரலாறுகள் உழைப்பின் உண்மையை உணர்த்துகின்றன. பெரிய மனிதர்கள் உச்ச நிலையை அடைந்தார்கள் என்றால் அவர்கள் திடீரென்று தாவி குதிக்கவில்லை. மற்றவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் போது அவர்கள் உழைத்து முன்னேறினார்கள் என்று கூறுகிறார் லாங்பெலோ. இதை பற்றிய தங்களுடைய கருத்து?
1: அது சரிதான். ஆனால் இந்த திசையிலேயே செல்லும் இளைய பாரதத்தை மடைமாச்சி இயற்கையான இயல்பும் ஊக்கமும் நிறைந்த படைப்பாளிகளாக வாழும் நெறிக்கு அழைத்து செல்ல வேண்டும். நாம் அனைவரும் அந்த திசையில்தான் செல்ல வேண்டும். இதுதான் அதற்கு ஒரே தீர்வாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
2: இன்றைக்கு தமிழர்கள் உலகம் முழுக்க பரவி இருக்கிறார்கள் என்றால் அதற்கு அவர்களுடைய கடின உழைப்பு தான் காரணமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். மலேசியாவிலும் சரி, சிங்கப்பூரிலும் சரி, கனடாவிலும் சரி, அவர்கள் சென்று அவர்களுடைய உழைப்பை போட்டு இருக்கிறார்கள். அது மன உழைப்பாக இருந்தாலும் சரி, உடல் உழைப்பாக இருந்தாலும் சரி. நான் உண்மையிலேயே மலேசியாவில் தமிழர்களுடைய வரலாற்றை பார்க்கின்ற பொழுது மலேசியா ஒரு மலைகள் நிறைந்த ஒரு பிரதேசம் தான். அங்கே இருக்கக்கூடியவர்கள் மலாயினத்தவர்கள், சீனர்கள் தான் இருப்பார்கள். வெள்ளையர்கள் காலகட்டத்தில் தமிழர்கள் அங்கே சென்று அங்கே இருக்கக்கூடிய மரங்களை எல்லாம் வெட்டி தேயிலை தோட்டங்களை அமைத்து, இன்றைக்கு சொல்லுகின்றோமே பாமாயில், அந்த செடிகளை எல்லாம் வளர்த்து ரப்பர் தோட்டங்களை அமைத்திருக்கிறார்கள் என்றால் அது அவர்களுடைய உழைப்பு, அதற்கான அங்கீகாரம் அந்த நாட்டிலே அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே ஒவ்வொரு சமூகமும் தன்னுடைய உழைப்பினால் மட்டுமே உயர்கிறது. இன்றைக்கு நம்முடைய இந்தியாவும் சரி அல்லது உலக நாடுகளும் சரி வளர்ந்து கொண்டு இருக்கிறது என்றால் அதற்கு பின்னால் ஒரு சாமானியனின் உழைப்பு இருக்கிறது. நாம் வெறுமனே என்ன பார்க்கிறோம் என்றால் இவரால் இந்த நாடு வளர்ந்து விட்டது, இந்த தலைவரால் இந்த நாடு வளர்ந்து விட்டதல் என்றும் பார்க்கிறோம். ஆனால் உண்மையிலேயே அந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அந்த நாட்டின் சாமானிய மனிதனின் உழைப்பு, கடைக்கோடியில் இருக்கிற அந்த மனிதனின் உழைப்பு தான் அந்த நாட்டின் வளர்ச்சியை தீர்மானிக்கிறது என்பதை நான் இந்த இடத்துல பதிவு செய்கிறேன்.
1: மிகச் சரியாக சொன்னீர்கள். அறிவு உழைப்பாளிகளும் உடல் உழைப்பாளிகளும் ஒன்று சேர்ந்து உழைத்தால்தான், உலகியலை நடத்தும் போதுதான் மனித குலம் ஒன்றுபடும், அற்புதங்கள் நிகழும். அறிவற்றவன் சிரத்தையுடன் கூடிய உழைப்பை இழந்தவன் கெடுப்பான், இல்லாமலே கெட்டு போகிறான் என்கிறார் விவேகானந்தர். உழைப்புதான் எல்லா செல்வங்களுக்கும் மதிப்புகளுக்கும் மூலதனம் என்கிறார் காரல் மார்க்ஸ். சிலர் அதிர்ஷ்டத்தை நம்பி உழைப்பில் சோர்கின்றனர் அல்லது உழைப்பை கைவிடுகின்றனர். இது முற்றிலும் தவறு. அதிர்ஷ்டத்திற்கே உழைப்புதான் நுழைவாயில் என்பதை அவர்கள் நினைவிற்கொள்ள.

0: வேண்டும். கவிஞர் வைரமுத்து அவர்கள் ஒரு கவிதை கூறுவார். நண்பர் பிரவீன் அவர்கள் கூறியது போல எனக்கு வைரமுத்து ஐயா அவர்களின் ஒரு கவிதை எனக்கு ஞாபகம் வருகிறது. கிளிக்கு இறக்கை இருக்கும் வரைக்கும் கிழக்கு வானம் தூரமில்லை, முளைக்க நினைக்கும் விதைகள் முளைக்க நினைத்தால் பூமி ஒன்றும் பாரமில்லை என்று கூறுகிறார். பறவைகளை எடுத்துக்காட்டாக வைத்து மனிதர்களை கூறும்போது கிளிகள் வந்து இறகு இருந்தால் மட்டும் என்னது, கிழக்கு வானம் தூரமே இல்லை. அப்போ மனிதர்கள் என்ன செய்யணும்னா உழைக்கணும், உழைத்தால் மட்டுமே வாழ்க்கையில் என்ன செய்யணும்னா முன்னேற முடியும். அதுபோல தான் முளைக்க நினைக்கும் விதைகள் என்ன செய்யும், பூமி ஒன்றும் பாரமாகவே இருக்காது. நம்ம இன்னைக்கு வந்து பூமியில் வந்து இருக்கிறோம்னா நீ எவ்வளோ பெரிய ஆளாக உயரு, பூமி வந்து உனக்கு பாரமே கிடையாது. வாழ்க்கையில் என்ன செய்யணும்னா உனக்கு உயர்த்தி கொண்டே தான் போகும். அவர் கூறிய போது எனக்கு இந்த கவிதை தான் ஞாபகம் வந்தது என்பதை நான் முன்வைக்கிறேன்.
1: கவி பொன்முத்து அவர்கள் வைரமுத்து அவர்களுடைய கவிதையை சொன்ன பொழுது எனக்கும் சில சிந்தனைகளை இந்த இடத்திலே பதிவு செய்ய வேண்டும் என்று ஆசை வருகிறது. ஜப்பானிலே ஒரு பழமொழி ஒன்று இருக்கிறது, விசிறியை அசைத்தால்தான் காற்று வரும், உழைத்தால் மட்டுமே உயர்வு வரும். அடுத்த ஒரு சிந்தனை, கைரேகை பார்த்து காலத்தை வீணடிக்கும் மாந்தர்களே, கையே இல்லாத இவருக்கும் உழைப்பால் உயர்வு உண்டென நீ உணர்வது எப்போது என்ற சிந்தனையையும் நாம் பார்க்கிறோம்.
2: நண்பர் பிரவீன் அவர்கள் ரொம்பவே அருமையாக சொன்னாப்புல இப்போ இந்த கலந்துரையாடலோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். அதாவது, உலக தொழிலாளர்களே ஒன்று கூடுங்கள், இந்தியாவை ஒரு தலை சிறந்த நாடாக வளர்க்கும் உழைப்பினை அனைவரும் மேற்கொள்வோம். உழைப்பு உயர்வு செய்வோம், உழைப்பாளிகளை போற்றுவோம், உழைத்து வாழ்வதே வாழ்வு என்ற திசையில் செல்வோம். நாம் இப்போது செல்லும் பாதை தடம் உழைப்பின்றியே பணம் கிடைக்கும் முயற்சி, சுரண்டும் பொருளாதார கொள்கை தடம் இந்த திசை நலம் தராது. உழைப்பு பூரண உழைப்பு என்ற தடத்தில் செல்வோம், உழைப்போம், உற்பத்தியை பெருக்குவோம், உழைத்து வாழ்தல் பண்பாடு நாகரிகம், எனவே உழைப்பே வாழ்வின் அழகாகும். நன்றி.
3: இதுவரை உழைப்பே வாழ்வின் அழகு குறித்த கலந்துரையாடல் கேட்டீர்கள்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.
1: நேரம் 11:52, 10 நொடி. ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை நேயர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். உழைப்பாளி திரைப்படத்தில் மனு பாடியுள்ள பாடலை இப்போது கேட்க உள்ளோம்.

0: ஆகாஷ்வாணி.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: கேளுங்க கேளுங்க கேளுங்க கிராம மக்களே, கேஒய்சி அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேஒய்சி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின் அஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. கேஒய்சி அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
5: ஆர்பிஐ சொல்கிறது,
6: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. 12:10 சங்கீத சாரல். வி ஸ்ரீவரலட்சுமி அவர்களின் கீபோர்டு இசை கேட்கலாம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், எஸ் அஸ்வினி அவர்கள் மிருதங்கம். 12:50 மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தொடர்ந்து மெல்லிசை பாடல்கள். 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் விடுதலை போராட்ட வீரர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கும் திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 பெருமை மிகு பாரதம். மண் மணக்கும் மதுரை உரைச்சித்திரம் எழுதியவர் கே புருஷோத்தமன். அமைப்பு எஸ் ஜோசப் ராஜ். 2:15 திரைகானம் கேட்கலாம். 2:55 வானிலை. மாலை 5:30 திரைப்பட பாடல்கள் வலம் வரும்.
7: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன். அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன்.
0: மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். 6:40 மனதில் நின்றவை. 6:55 வேலை வாய்ப்பு செய்திகள். 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் 362 பகுதி. 7:10 தர்மபுரி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எம் தண்டபாணி. 7:25 பண்ணை செய்தி. தொடர்ந்து உழவர் உலகம். கோடை உழவின் முக்கியத்துவம் குறித்து சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக தோட்டக்கலைத்துறை பேராசிரியர் முனைவர் பி கருப்பையா அவர்களின் உரை. பலாமரம் பராமரிப்பு குறித்து காத்துமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல். பங்கேற்போர் காத்துமுத்துவாக மயிலாடுதுறை தாசெந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 8:45 ஓட்வர்த் வெஸ்ட்விண்ட் கவிதை குறித்த இலக்கிய உரை வழங்குபவர் எம் ராஜராஜேஸ்வரி. இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
8: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை ஷகுன் சோப்ரா. Myanmar President U Min Aung Hlaing arrived in Bodh Gaya today as part of his 5-day visit to India. During the visit, he offered prayers at the world-renowned Mahabodhi Temple and the historic Sujata Temple. The president will also visit various Myanmar Buddhist monasteries in Bodh Gaya. Earlier, Bihar Agriculture Minister Vinay Kumar Sinha accorded a warm welcome to President U Min Aung Hlaing at Gaya Airport. The Karnataka Congress Legislature Party is scheduled to meet in Bangalore at 4 PM today to elect its new leader to succeed the outgoing Chief Minister, Mr. Siddaramaiah. Governor Thavarchand Gehlot has already accepted the resignation of Mr. Siddaramaiah, asking him to act as a caretaker until a new incumbent is chosen. Our correspondent reports that Mr. D.K. Shivkumar is likely

0: இதுவரை சங்கீத சாரலில் வி ஸ்ரீவரலட்சுமி அவர்களின் கீபோர்டு இசை கேட்டீர்கள். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், எஸ் அஸ்வினி அவர்கள் மிருதங்கம். இன்னும் சில நொடிகளில் தமிழ்ச் செய்தி அறிக்கை தொடரும்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். கர்நாடகாவில் புதிய முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதற்கான காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் பெங்களூருவில் இன்று மாலை நடைபெறுகிறது. ஜவுளி மற்றும் பட்டுப்புழு வளர்ப்பு துறைகளில் அதிக வாய்ப்புகள் இருப்பதாக மத்திய ஜவுளி அமைச்சர் திரு கிரிராஜ் தெரிவித்துள்ளார். இந்திய ஹஜ் குழுவிற்கு முதல் முறையாக சவுதி அரசிடமிருந்து 2 விருதுகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். இந்தியா நெதர்லாந்து இடையே ராணுவ ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் கலப்பு இரட்டையர் பிரிவின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் துருவ் கபில்லா தனிஷா கிறிஸ்டோ இணை இன்று ஜப்பான் இணையை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். கர்நாடகாவில் புதிய முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதற்கான காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்

கூட்டம் பெங்களூருவில் இன்று மாலை நடைபெறுகிறது. திரு சித்தராமையா முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து புதிய முதலமைச்சராக திரு டி கே சிவக்குமார் இந்த கூட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கர்நாடக சட்டப்பேரவையில் உள்ள 136 காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளனர். காங்கிரஸ் கட்சியின் கர்நாடக மேலிட பொறுப்பாளரான திரு ரன்தீப் சிங் சுர்ஜேவாலா இக்கூட்டத்தை பார்வையிட உள்ளார். ஜவுளி மற்றும் பட்டுப்புழு வளர்ப்புத் துறைகளில் அதிக வாய்ப்புகள் இருப்பதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணா மாவட்டத்தில் மல்லவள்ளி தொழிற்பூங்காவை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆந்திர மாநிலத்தை பட்டு உற்பத்தியில் முன்னணி மாநிலமாக மாற்ற மத்திய அரசு நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக தெரிவித்தார். இது தொடர்பாக ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு மற்றும் இத்துறை அலுவலர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டதாக கூறினார். நாட்டில் பருத்தி உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என்று கூறிய அவர், தற்போது ஹெக்டர் ஒன்றுக்கு 450 கிலோ பருத்தி மட்டுமே உற்பத்தி செய்யப்படுவதாக கூறியுள்ளார். ஜவுளித்துறையில் ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் 10,860 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்திய ஹஜ் குழுவிற்கு முதல்

0: உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என்று கூறிய அவர், தற்போது ஹெக்டர் ஒன்றுக்கு 450 கிலோ பருத்தி மட்டுமே உற்பத்தி செய்யப்படுவதாக கூறியுள்ளார். ஜவுளித்துறையில் ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் 10,860 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்திய ஹஜ் குழுவிற்கு முதல் முறையாக சவுதி அரசிடமிருந்து 2 விருதுகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியாவில் உள்ள இந்திய தூதரகத்தின் கீழ் செயல்படும் இந்த ஹஜ் குழு ஹஜ் புனித யாத்திரையில் இந்தியர்களுக்கு அனைத்து உதவிகளும் வழங்கியதற்காக லபைத்தும் விருதுகள் வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் திரு கிரண் ரிஜிஜூ வெளியிட்டுள்ள பதிவில், நடப்பாண்டுக்கான ஹஜ் சிறப்பாக நடத்தப்பட்டதாகவும் சிறுபான்மை நலத்துறை அமைச்சகம் ஹஜ் குழு இந்திய தூதர் தலைமையில் சவுதியில் உள்ள இந்திய ஹஜ் குழு ஒருங்கிணைந்து செயலாற்றியதாக புகழாரம் சூட்டியுள்ளார். இந்திய ஹஜ் யாத்திரியர்களுக்கு ஏற்படுத்திக் கொடுத்த அனைத்து விதமான வசதிகளுக்கும் சவுதி அரேபிய அரசுக்கு திரு கிரண் ரிஜிஜூ நன்றி தெரிவித்துள்ளார். இந்தியா நெதர்லாந்து இடையே ராணுவ ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பாதுகாப்பு செயலர் திரு ராஜேஷ்குமார் சிங் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூரில் நெதர்லாந்து பாதுகாப்பு அமைச்சர் தெலான் ஜகரேஸ் உடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இரு நாடுகளுக்கு இடையே ராணுவ தளவாட உற்பத்தி, ராணுவ ஒப்பந்தம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதித்ததாக தெரிவித்தார். கோவா மாநில உதய தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், கோவா கலாச்சார பாரம்பரியத்திலும் சுற்றுலா பயணிகளை வரவேற்பதிலும் சிறப்புமிக்க மாநிலமாக இருப்பதாக கூறினார். கல்வி, தொழில்நுட்பம், நிலையான வளர்ச்சி உள்ளிட்ட துறைகளிலும் கோவா முன்னணி மாநிலமாக விளங்கி வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், கோவா மாநிலம் கலாச்சாரம், பாரம்பரியம், இயற்கை எழில் மற்றும் அன்புடன் சுற்றுலாப் பயணிகளை வரவேற்கும் மக்களை கொண்ட மாநிலம் என்று புகழாரம் சூட்டினார். கோவா மாநிலத்தின் வளர்ச்சிக்காக அயராது பாடுபட்டவர்களை நினைவு கூறும் தருணம் இது என்று குறிப்பிட்டார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட கோவா முக்கிய பங்காற்றி வருவதாகவும் பிரதமர் கூறினார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், சுற்றுலாப் பயணிகளை உபசரிப்பதில் கோவா மக்கள் சிறப்பாக செயல்படுபவர்கள் என்று கூறியுள்ளார். கோவாவின் வளர்ச்சிக்காகவும் வளமைக்காகவும் அம்மாநில மக்களை தாம் வாழ்த்துவதாக அவர் தெரிவித்தார். நாட்டில் 96% கர்ப்பிணி பெண்களுக்கு மகப்பேறு மருத்துவ உதவி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சகம் தெறிவித்துள்ளது. இந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பச்சிளம் குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தும் விகிதம் 96% உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வழங்கப்படும் மகப்பேறு மருத்துவ உதவி விரிவாக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மூலம் சுகாதாரத்துறையில் நிதி பாதுகாப்பு அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலையான வளர்ச்சியடைவதற்கு இந்த திட்டங்கள் உதவிகரமாக உள்ளதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: முப்படை தலைமை தளபதி ஜெனரல் அனில் சௌஹான் இன்று ஓய்வு பெற்றார். புதுதில்லியில் தேசிய போர் நினைவு சின்னத்தில் நடைபெற்ற முப்படையினரின் மரியாதையை அவர் ஏற்றுக்கொண்டார். போர் நினைவு சின்னத்தில் மலர்வளையம் வைத்து மரியாதை செலுத்திய பின்னர் அவர் முப்படை தலைமை தளபதியாக பதவி வகித்த பின் ஓய்வு பெறுவது பெருமைக்குரியதாக உள்ளது என்று தெரிவித்தார். 1981 இந்திய ராணுவத்தில் இணைந்த அவர் 40 ஆண்டுகள் பணிபுரிந்துள்ளார். லெப்டினன்ட் ஜெனரல் என் எஸ் ராஜா சுப்பிரமணி புதிய முப்படை தளபதியாக பதவியேற்க உள்ளார். வானில் ஏற்படும் அரிய நிகழ்வான ப்ளூ மூன் நாளை நடைபெற உள்ளது. ஒரே மாதத்தில் 2 முறை பௌர்ணமி நிலவு தென்படுவதால் இதனை ப்ளூ மூன் என்று அழைப்பதாக தமிழகத்தின் திண்டுக்கல் மாவட்ட கொடைக்கானல் வான் இயற்பியல் ஆராய்ச்சியாளர் திரு கிறிஸ்பின் கார்த்திக் தெரிவிக்கிறார்.
2: ஒரு கேலண்டர் மந்த்ல 2 ஃபுல் மூன் வந்தா 2வது ஃபுல் மூன் வந்து ப்ளூ மூன் சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு மே 1 இந்த வருஷம் ஃபுல் மூன், இப்போ மே 31 ஃபுல் மூன் வருது. அதனால இந்த செகண்ட் மூனை வந்து ப்ளூ மூன் சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2000 23ல் ஆகஸ்ட் மாதம் வந்தது, அதே போல இப்ப 26ல் இருக்கு, அடுத்து 2028 டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி ப்ளூ

0: ஆகும்னு சொல்லுவோம். இது எதனாலன்னா, ஜென்ரலாக கேலண்டர் பார்த்தீங்கன்னா இந்த லூனார் சைக்கிளை வச்சு தான் அதை வச்சுருப்பாங்க. முழுமையான ஒரு சுற்று வந்து 29.53 டைம் பீரியட் எடுக்கும். ஆனால் நம்ம கேலண்டர் பார்த்தீங்கன்னா 30, 31 சொல்லிட்டு இருக்கும். கரெக்டாக அந்த ரெப்புடேஷன் பார்க்கும்போது ஒரே கேலண்டரில் 2 ஃபுல் மூன் வர்றதுக்கு கிட்டத்தட்ட 2.53 வருஷம் எடுக்கும். மற்றபடி மூன் வந்து ப்ளூ கலராக இருக்கும் அப்படின்றலாம் கிடையாது, அது எப்பயும் போல உள்ள ஃபுல் மூன் தான்.
1: பீகாரில் மின்னல் தாக்கியதில் 7 பேர் உயிரிழந்தனர். அம்மாநிலத்தின் கயாவில் 3 பேரும், அவுரங்காபாத்தில் 2 பேரும், சரண், ககாரியா மாவட்டங்களில் தலா ஒருவரும் உயிரிழந்துள்ளனர். பீகார் முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். மேலும் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். மியான்மர் அதிபர் திரு யூ மின் அவுங் 5 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வந்துள்ளார். பீகார் மாநிலம் மகோபதி புத்தர் கோவிலில் அவர் வழிபட்டார். புத்தகயாவில் உள்ள புத்தர் மடத்தை அவர் பார்வையிட உள்ளார். முன்னதாக கயா விமான நிலையம் வந்த அதிபரை பீகார் வேளாண் அமைச்சர் திரு விஜயகுமார் சின்ஹா வரவேற்றார். அதிபர் திரு யூ மின் அவுங்கின் இந்திய பயணம் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை மேம்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையில் இன்று புத்த மதத்தினருக்கான விசாக போயா பண்டிகை தினம் கொண்டாடப்படுகிறது. புத்தரின் பிறந்தநாள் மற்றும் அவர் ஞானம் பெற்ற தினமாக இந்நாள் கொண்டாடப்படுகிறது. இலங்கை தீவில் லட்சக்கணக்கான மக்கள் வேசாக் எனும் வண்ணமயமான விளக்குகள் ஏற்றி வீடுகளை அலங்கரித்து இந்த விழாவை கொண்டாடி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். 2000 இடங்களில் மக்களுக்கு இலவசமாக உணவு வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இலங்கையில் புத்த பாரம்பரிய தலைப்பிலான புகைப்பட கண்காட்சியை இந்திய தூதரகம் ஹம்மந்தோட்டாவில் நடத்தியது. இந்த புகைப்பட கண்காட்சியை இலங்கை அதிபர் திரு அனுரகுமார திசநாயக்க தொடங்கி வைத்தார். இந்தியாவில் புத்தகயா, சாரநாத், குஷிநகர் உள்ளிட்ட இடங்களில் புத்த மத புனித தலங்கள் குறித்த புகைப்படங்கள் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. ஈரானுடனான அமைதி பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்படவில்லை என்றால் அந்நாட்டின் மீது மீண்டும் தாக்குதல் நடத்த அமெரிக்கா தயாராக இருப்பதாக அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஷங்கிரி லா பேச்சுவார்த்தை கூட்டத்தில் உரையாற்றிய அவர், மேற்காசிய பகுதியில் அமெரிக்காவுக்கு போதிய ராணுவ தளவாடங்கள் இருப்பதாகவும் தாக்குதல் நடத்த தயார் நிலையில் உள்ளதாகவும் கூறினார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் கலப்பு இரட்டையர் பிரிவின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் த்ருவ் கபிலா தனிஷா கிறிஸ்டோ இணை ஜப்பானின் யூச்சி சிமோகாமி சாயா ஹோபாரா இணையை இன்று எதிர்கொள்கிறது. ஆடவர் இரட்டையர் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை தென்கொரியாவின் கிம் வின் ஹோ சியு சிங் ஜே இணையை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இன்று பிற்பகல் 2:15 நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கர்நாடகாவில் புதிய முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதற்கான காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் பெங்களூருவில் இன்று மாலை நடைபெறுகிறது. ஜவுளி மற்றும் பட்டுப்புழு வளர்ப்பு துறைகளில் அதிக வாய்ப்புகள் இருப்பதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் தெரிவித்துள்ளார். இந்திய ஹஜ் குழுவிற்கு முதல் முறையாக சவுதி அரசிடமிருந்து 2 விருதுகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். இந்தியா நெதர்லாந்து இடையே ராணுவ ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் கலப்பு இரட்டையர் பிரிவின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் த்ருவ் கபிலா தனிஷா கிறிஸ்டோ இணை இன்று ஜப்பான் இணையை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

நேரம் 12:50. 20 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று முதல் வரும் ஜூன் மாதம் 2 வரை பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். மேலும் பலத்த காற்று இன்றும் நாளையும் இதே வேகத்தில் தெற்கு மற்றும் மத்திய வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகள், தெற்கு வடக்கு அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள பகுதிகளில் வீசக்கூடும். முதல் தேதியன்றும் 2 பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் தெற்கு மற்றும் மத்திய வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளிலும் தெற்கு மற்றும் வடக்கு அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள பகுதிகளிலும் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கும் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். விரிவான வானிலை அறிக்கை 2:55. மெலிசை பாடல்கள் கேட்கலாம். ஜெயஸ்ரீ ஜெகன் இசையமைப்பில் எழில் பாரதி இயற்றிய பாடலை பாடியவர் கே.பி. மோகன்.

0: மெல்லிசை பாடல்கள் கேட்டோம். நேரம் 1:30. ஆகாஷ்வாணி. நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11:00 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8:00 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11:00.
1: பாரத பிரதமர் நலத்திட்டங்கள் தொடரில் இன்று விடுதலை போராட்ட வீரர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் பற்றிய தகவல்கள் கேட்கலாம்.

0: நம் இந்தியா இன்று சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்கு காரணம் எண்ணற்ற விடுதலை போராட்ட வீரர்களின் தியாகமும் துணிவும் தான். நாட்டின் விடுதலைக்காக தங்கள் இளமையையும் குடும்ப வாழ்க்கையையும் சிலர் தங்கள் உயிரையும் அர்ப்பணித்த அந்த மாவீரர்களை கௌரவிக்கும் வகையில் இந்திய அரசு செயல்படுத்தி வரும் முக்கியமான திட்டம்தான் சுதந்திர சைனிக் சம்மான் யோஜனா. இதனை சுருக்கமாக SSSY என்று அழைக்கிறார்கள். இந்த திட்டம் முதலில் 1972 ஆண்டு ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் பென்ஷன் ஸ்கீம் என்ற பெயரில் தொடங்கப்பட்டது. பின்னர் 1980 ஆண்டு முதல் சுதந்திர சைனிக் சம்மான் யோஜனா என்று மாற்றப்பட்டது. இந்த திட்டத்துடைய முக்கிய நோக்கம் என்னன்னா, இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கேற்று துன்பங்களை அனுபவித்த வீரர்களுக்கும் அவர்கள் மறைந்த பிறகு அவர்களின் குடும்பத்தினருக்கும் மாதாந்திர ஓய்வூதியம் வழங்கி அவர்களை மதிப்புடன் வாழச் செய்வதற்காக. இந்த திட்டத்தின் கீழ் யாரெல்லாம் பயன்பெறலாம்? ஆங்கிலேயருக்கு எதிராக நடைபெற்ற சுதந்திர போராட்டங்களில் பங்கேற்று சிறையில் இருந்தவர்கள், போராட்டத்தின் போது உடல் சேதம், சொத்து இழப்பு போன்ற துன்பங்களை சந்தித்தவர்கள் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறலாம். மேலும் அந்த விடுதலை போராட்ட வீரர் உயிரிழந்திருந்தால் அவர்களின் மனைவி அல்லது சில சூழல்களில் குடும்ப உறுப்பினர்களும் இந்த ஓய்வூதியத்தை பெறலாம். இந்த திட்டத்தின் மூலம் வழங்கப்படும் உதவி வெறும் பண உதவி மட்டுமல்ல, இது ஒரு நாட்டின் நன்றி கடன் என்று கூட சொல்லலாம். ஏனெனில் இன்று நாம் அனுபவிக்கும் சுதந்திரம் அவர்களின் தியாகத்தின் பலன் என்பதை இந்திய அரசு இந்த திட்டத்தின் மூலம் நினைவூட்டுகிறது. இந்த திட்டத்திற்கான விண்ணப்பம் பொதுவாக மாநில அரசின் பரிந்துரையுடன் மத்திய அரசிற்கு அனுப்பப்படுகிறது. விண்ணப்பதாரர் விடுதலை போராட்டத்தில் பங்கேற்றதற்கான ஆவணங்கள், சிறைச்சான்றுகள் அல்லது அக்கால ஆதாரங்களை சமர்ப்பிக்க வேண்டும். இன்றைய இளைஞர்கள் பலரும் சுதந்திரம் எளிதாக கிடைத்துவிட்டது என்று கூட நினைக்கலாம். ஆனால் இந்த திட்டம் போன்றவை நம் வரலாற்றை நினைவூட்டுகின்றது. சுதந்திரம் என்பது பல தலைமுறைகளின் போராட்டத்தின் பலன் என்பதை நினைவூட்டுகிறது. நாட்டிற்காக வாழ்ந்தவர்களை மதிப்பது நம் ஒவ்வொருவரின் கடமை. விடுதலை போராட்ட வீரர்களின் தியாகத்தை போற்றுவோம். அவர்களின் வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கும் எடுத்துச் செல்வோம். இதுவரை பாரத பிரதமர் நலத்திட்டங்கள் தொடரில் விடுதலை போராட்ட வீரர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் பற்றிய தகவல்கள் கேட்டீர்கள்.
1: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
2: This is Akashvani, the news read by Shagun Chopra. Chief of Army Staff General Upendra Dwivedi today said that Indian Armed Forces remain on high operational alert and are prepared for Operation Sindoor 2.0 if the situation warrants further military action. Addressing the passing out parade of the 150th course at the National Defence Academy in Kharagwasla, Pune, General Dwivedi said that Operation Sindoor demonstrated India's ability to respond to provocation with precision and resolve, setting a benchmark for the country's response to emerging security challenges.
3: As far as Operation Sindoor is concerned, firstly, it is still continuing. There is temporary cessation of hostilities. So the Indian Army or all the three services are preparing well for Operation Sindoor 2.0 if it takes place. Presently, we are looking at enhancing our synergy within the three services. We are looking at equipping ourselves for the next warfare. As I have told you, the next warfare will not be limited to the land, maritime and air alone. The new entries, that is the space, cyber and cognitive warfare, will play a very important role.
2: Myanmar President U Min Aung Hlaing arrived in Bodh Gaya today as part of his 5-day visit to India. During the visit, he offered prayers at the world-renowned Mahabodhi Temple and the historic Sujata Temple. The President is also scheduled to visit various Myanmar Buddhist monasteries in Bodh Gaya. Earlier, Bihar Agriculture Minister Vijay Kumar Sinha accorded a warm welcome to President U Min Aung Hlaing at Gaya Airport. The Karnataka Congress Legislature Party is scheduled to meet in Bangalore at 4 p.m. today to elect its new leader to succeed the outgoing Chief Minister.

0: Minister, Mr. Siddaramaiah. Governor Thavarchand Gehlot has already accepted the resignation of Mr. Siddaramaiah, asking him to act as a caretaker until a new incumbent is chosen. The 136 Congress MLAs have been asked to attend the CLP meeting. AICC General Secretary and Karnataka in charge, Randeep Singh Surjewala, will be the observer. Seven people have died in separate incidents of thunderstorms, rain and lightning strikes across Bihar. Three fatalities were reported in Gaya, while Aurangabad recorded two deaths. Two deaths have been reported from Saran and Khagaria districts. Expressing grief over the tragic incidents, Chief Minister Samrat Chaudhary has announced an ex gratia grant of 4 lakh rupees each for the next of kin of the deceased. Chief of Defence Staff General Anil Chauhan today bid farewell to military service after receiving a ceremonial Tri-Services Guard of Honour at the National War Memorial in New Delhi. The ceremony marked the culmination of his distinguished tenure as the country's top military officer. After laying wreath at the war memorial, General Chauhan said it was a matter of great honour for him to superannuate with the Tri-Services Guard of Honour. Marking his transition to civilian life after over 4 decades of service, General Chauhan described his tenure satisfying and excellent. Minority Affairs Minister Kiran Rijiju today informed that for the first time, Indian Hajj Mission has received 2 prestigious Labetum Awards from the Saudi Ministry of Hajj and Umrah for excellence in Hajj coordination and communication. The Ministry of Health and Family Welfare has released the National Family Health Survey 6 with the data reflecting India's accelerated progress in maternal and child health, nutrition and financial protection. The survey highlighted that institutional deliveries in India increased from 88.6% in 2019-2021 to 90.6% in 2023-24. The survey said India's total fertility rate remains at 2 and vaccines received by children aged from 12 to 23 months remains consistently high, above 96%. The India Meteorological Department IMD has forecast heavy to very heavy rainfall over West Uttar Pradesh, Bihar, Odisha, Tamil Nadu, Puducherry, Karaikal and Andaman and Nicobar Islands today. The IMD has also predicted thunderstorm accompanied with hailstorm over Haryana, Punjab, Delhi and Chhattisgarh. In IPL cricket, Gujarat Titans stormed into the final of the IPL 2026 with a commanding 7-wicket victory over Rajasthan Royals in Qualifier 2 at New Chandigarh last night. With this victory, Gujarat Titans have set up the title clash defending champions Royal Challengers Bengaluru, which will be played in Ahmedabad tomorrow at 7:30 p.m. And that is the end of this news bulletin.
1: நேரம் 1:10.
2: ஆகாஷ்வாணி பெருமைமிகு பாரதம். மண்மணக்கும் மதுரை உரைச்சித்திரம். எழுதியவர் கே. புருஷோத்தமன்.
3: மதுரை தமிழ்நாட்டின் மிக பழமையான மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நகரங்களில் ஒன்றாகும். தூங்கா நகரம் என்று அழைக்கப்படும் மதுரை கலாச்சாரம், மதம், வரலாறு மற்றும் சுற்றுலா தலங்களால் புகழ் பெற்றது.
4: சங்க காலத்திலிருந்தே மதுரை தமிழர் நாகரிகத்தின் முக்கிய மையமாக இருந்து வருகிறது. பண்டைய காலங்களில் பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செய்த இந்த நகரம் தமிழ் மொழி, இலக்கியம் மற்றும் கலை வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றியது. இன்று மதுரை சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் முக்கியமான சுற்றுலா மையமாக உள்ளது.
3: நகருக்குள் உள்ள சுற்றுலா தலங்கள் மற்றும் நகருக்கு வெளியே அருகில் உள்ள சுற்றுலா தலங்கள் என மதுரையில் உள்ள சுற்றுலா தலங்கள் பொதுவாக 2 வகைகளாக பார்க்கப்படுகின்றன. இந்த 2 வகை சுற்றுலா தலங்களும் மதுரையின் அழகையும் வரலாற்று பெருமையையும் வெளிப்படுத்துகின்றன.
4: மதுரையில் உள்ள சுற்றுலா தலங்களில் மிக முக்கியமானது மீனாட்சி அம்மன் கோவிலாகும். மதுரையின் அடையாளமாகவும் தென்னிந்தியாவின் புகழ்பெற்ற கோவிலாகவும் இது திகழ்கிறது. கோவிலின் உயரமான கோபுரங்கள் மற்றும் சிற்பங்கள் உலகம் முழுவதும் இருந்து வரும் பக்தர்களையும் சுற்றுலா பயணிகளையும் ஈர்க்கின்றன. இதற்கு அடுத்ததாக திருமலை நாயக்கர் மகா

0: காந்தி நினைவகம், மாரியம்மன் தெப்பக்குளம் போன்ற இடங்களும் மதுரையின் முக்கியமான சுற்றுலா தலங்களாகும்.
1: மதுரையை சுற்றியுள்ள வெளிப்புற சுற்றுலா தலங்களும் மிகவும் பிரபலமானவை. மதுரைக்கு அருகில் உள்ள கொடைக்கானல் ஒரு அழகான மலை நகரமாகும். அதன் குளிரான காலநிலை, ஏரி நீர்வீழ்ச்சிகள் மற்றும் இயற்கை அழகு சுற்றுலா பயணிகளை மிகவும் கவர்கின்றன. அதேபோல் ராமேஸ்வரம், பழனி, தேக்கடி, குற்றாலம் போன்ற இடங்களும் மதுரைக்கு அருகில் உள்ள முக்கியமான சுற்றுலா தலங்களாகும்.
0: ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இந்த நகரத்திற்கும் அதன் அருகில் உள்ள இடங்களுக்கும் வந்து அதன் அழகையும் பாரம்பரியத்தையும் அனுபவித்து செல்கின்றனர். இதனால் மதுரை தமிழ்நாட்டின் முக்கியமான சுற்றுலா நகரங்களில் ஒன்றாக தொடர்ந்து திகழ்ந்து வருகிறது.
1: முதலில் நாம் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சுற்றுலா செல்வோம்.
0: மீனாட்சி அம்மன் கோவில் பார்வதி தேவியின் அவதாரமான மீனாட்சி அம்மனுக்கும் சிவபெருமானின் வடிவமான சுந்தரேஸ்வரருக்கும் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இந்த கோவில் மிகவும் பழமையானது. இதன் ஆரம்ப கட்டிடங்கள் பண்டைய காலத்தில் உருவாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. பின்னர் பாண்டிய மன்னர்களும் நாயக்கர் அரசர்களும் இந்த கோவிலை விரிவுபடுத்தி அழகுபடுத்தினர். குறிப்பாக திருமலை நாயக்கர் காலத்தில் கோவிலில் பல கட்டிடங்கள் கட்டப்பட்டன.
1: இந்த கோவிலின் கட்டிடக்கலை மிகவும் சிறப்பானது. கோவில் வளாகம் சுமார் 14 ஏக்கர் பரப்பளவில் பரந்து விரிந்துள்ளது. இதில் 14 உயரமான கோபுரங்கள் உள்ளன. அவற்றில் மிக உயரமானது தெற்கு கோபுரமாகும். இந்த கோபுரங்கள் அனைத்தும் ஆயிரக்கணக்கான வண்ணமயமான சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. இந்த சிற்பங்கள் இந்து புராண கதைகள், தெய்வங்கள், யாழ்கள் மற்றும் பல்வேறு உருவங்களை அழகாக வெளிப்படுத்துகின்றன.
0: கோவிலின் உள்ளே பொற்குளம் என்று அழைக்கப்படும் பொற்றாமரை குளம் உள்ளது. இந்த குளம் மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது. பழங்காலத்தில் கவிஞர்கள் தங்கள் படைப்புகளை இந்த குளத்தில் வைத்து அதன் தரத்தை சோதித்தனர் என்று கூறப்படுகிறது. மேலும் கோவிலின் உள்ளே உள்ள ஆயிரங்கால் மண்டபம் மிகவும் பிரபலமானது. இதில் உள்ள ஒவ்வொரு தூணிலும் அழகான சிற்பங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. தற்போது இந்த மண்டபம் ஒரு அருங்காட்சியகமாக பயன்படுத்தப்படுகிறது.
1: மீனாட்சி அம்மன் கோவில் பல முக்கிய திருவிழாக்களுக்கு பெயர் பெற்றது. அதில் மிகவும் பிரபலமானது சித்திரை திருவிழா ஆகும். இந்த விழாவில் மீனாட்சி அம்மனுக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் திருமணம் நடைபெறும் நிகழ்ச்சி மிக விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. இந்த திருவிழாவை காண இந்தியாவின் பல பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான மக்கள் மதுரைக்கு வருகை தருகின்றனர்.
0: இந்த கோவில் மத வழிபாட்டிற்கு மட்டுமல்லாமல் கட்டிடக்கலை மற்றும் வரலாற்று ஆய்வுகளுக்கும் முக்கியமானதாகும். கோவிலின் சுற்றுப்புறத்தில் பல சந்தைகள் மற்றும் பாரம்பரிய கடைகள் உள்ளதால் சுற்றுலா பயணிகள் மதுரையின் கலாச்சாரத்தை அனுபவிக்க முடிகிறது.
1: மொத்தத்தில் மீனாட்சி அம்மன் கோவில் மதுரையின் அடையாளமாகவும் தமிழ்நாட்டின் பெருமையாகவும் விளங்குகிறது. அதன் அழகான கோபுரங்கள், சிற்பங்கள், ஆன்மீக சூழல் மற்றும் திருவிழாக்கள் காரணமாக இது உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலமாக திகழ்கிறது. நாம் செல்லும் சுற்றுலாவில் அடுத்து நாம் காண இருப்பது திருமலை நாயக்கர் மகால்.
0: மதுரை நகரத்தில் உள்ள முக்கியமான வரலாற்று சுற்றுலா தலங்களில் ஒன்றாக திருமலை நாயக்கர் மகால் விளங்குகிறது. இது மதுரையின் பாரம்பரியத்தையும் கட்டிடக்கலை சிறப்பையும் வெளிப்படுத்தும் ஒரு முக்கியமான நினைவு சின்னமாகும். இந்த அரண்மனை மதுரையை ஆண்ட நாயக்கர் அரசர்களில் ஒருவரான திருமலை நாயக்கர் அவர்களால் கிபி 1636 கட்டப்பட்டது. அக்காலத்தில் இந்த அரண்மனை மிகவும் பெரியதாகவும் ஆடம்பரமாகவும் இருந்தது.
1: திருமலை நாயக்கர் மகால் அதன் பிரம்மாண்டமான கட்டிடக்கலைக்காக மிகவும் புகழ்பெற்றது. இந்த அரண்மனை திராவிட மற்றும் இஸ்லாமிய கட்டிடக்கலை அம்சங்களின் கலவையாக உருவாக்கப்பட்டுள்ளது. அரண்மனையின் பெரிய மண்டபங்கள், உயரமான தூண்கள் மற்றும் அழகான வளைவுகள் பார்வையாளர்களை மிகவும் கவர்கின்றன. இங்கு உள்ள தூண்கள் சுமார் 82 அடி உயரம் கொண்டதாக இருக்கின்றன. அவற்றின் அமைப்பு அந்த கால கட்டிட கலைஞர்களின் திறமையை வெளிப்படுத்துகிறது.
0: பழைய காலத்தில் இந்த அரண்மனை மிகவும் பரந்த பரப்பளவில் இருந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் காலப்போக்கில் அதன் ஒரு பகுதி மட்டுமே இன்று வரை பாதுகாக்கப்பட்டுள்ளது. தற்போது சுற்றுலா பயணிகள் பார்க்கும் பகுதி ஸ்வர்க விலாசம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பகுதி அரசர் பொதுமக்களை சந்திக்கும் இடமாகவும் முக்கிய விழாக்கள் நடைபெறும் மண்டபமாகவும் பயன்படுத்தப்பட்டது.
1: அரண்மனையின் உள்ளக அமைப்பும் மிகவும் அழகாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. உயரமான கூரைகள், வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறங்களில் அலங்கரிக்கப்பட்ட சுவர்கள், பெரிய திறந்த மண்டபங்கள் போன்றவை அந்த காலத்தின் அரச வாழ்க்கை முறையை நினைவூட்டுகின்றன.
0: இங்கு நடைபெறும் ஒளி மற்றும் ஒலி நிகழ்ச்சி சுற்றுலா பயணிகளுக்கு மிகவும் சுவாரஸ்யமான அனுபவமாக உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் மதுரையின் வரலாறு, பாண்டியர் மற்றும் நாயக்கர் ஆட்சி மற்றும் திருமலை நாயக்கர் அவர்களின் சாதனைகள் பற்றி விளக்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சி

0: தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளில் நடத்தப்படுகிறது.
1: இன்றைய காலத்தில் திருமலை நாயக்கர் மஹால் தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இந்த அரண்மனையை பார்வையிடுகின்றனர்.
0: மொத்தத்தில் திருமலை நாயக்கர் மஹால் மதுரையின் வரலாற்றையும் கட்டிடக்கலை சிறப்பையும் வெளிப்படுத்தும் ஒரு முக்கியமான நினைவு சின்னமாகும். அதன் பிரம்மாண்டமான தூண்கள், அழகான மண்டபங்கள் மற்றும் வரலாற்று பின்னணி காரணமாக இது மதுரைக்கு வரும் ஒவ்வொரு சுற்றுலா பயணியும் கண்டிப்பாக பார்வையிட வேண்டிய இடமாக திகழ்கிறது. அடுத்ததாக நமது கண்களுக்கு புலப்படுவது மாரியம்மன் தெப்பக்குளம்.
1: மதுரை நகரத்தில் உள்ள முக்கியமான சுற்றுலா மற்றும் மதத்துடன் தொடர்புடைய இடங்களில் ஒன்றாக மாரியம்மன் தெப்பக்குளம் விளங்குகிறது. இது மதுரையின் மிகவும் பெரிய மற்றும் அழகான தெப்பக்குளங்களில் ஒன்றாகும். இந்த தெப்பக்குளம் மதுரை மாநகரின் கிழக்கு பகுதியில் அமைந்திருக்கிறது.
0: இதுவும் 17 நூற்றாண்டில் மதுரை ஆண்ட நாயக்க மன்னரான திருமலை நாயக்கரால் கட்டப்பட்டது என்று வரலாறு கூறுகிறது. இந்த தெப்பக்குளம் மிகவும் பரந்த பரப்பளவில் அமைந்துள்ளது. குளத்தின் நடுப்பகுதியில் ஒரு சிறிய மண்டபம் அல்லது கோவில் போன்ற அமைப்பு உள்ளது. அந்த மண்டபம் நான்கு பக்கங்களிலும் நீரால் சூழப்பட்டிருப்பதால் இது மிகவும் அழகாக காட்சியளிக்கிறது.
1: இந்த தெப்பக்குளம் அழகான படிக்கட்டுகளால் சூழப்பட்டு அமைந்திருக்கிறது. குளத்தின் நான்கு பக்கங்களிலும் சமமான வடிவமைப்பில் படிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த படிகள் மூலம் மக்கள் குளத்திற்குள் இறங்க முடியும். பழங்காலத்தில் இந்த குளம் நகரின் நீர் தேவைகளுக்கும் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் மழைநீர் சேமிப்பதற்கு அன்றிலிருந்து இன்று வரை இது முக்கிய பங்காற்றி வருகிறது.
0: மாரியம்மன் தெப்பக்குளம் மிகவும் பிரபலமானதற்கு காரணம் அங்கே நடத்தப்படும் அதன் தெப்ப திருவிழா. இந்த திருவிழா பொதுவாக தமிழ் மாதமான தை மாதத்தில் நடைபெறும். இந்த விழாவின் போது மீனாட்சி அம்மன் கோவிலிலிருந்து மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரரும் அழகாக அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் கொண்டு வரப்படுகிறார்கள்.
1: அந்த தெப்பக்குளத்தின் நடுவில் சுற்றி வருவது இந்த விழாவின் முக்கிய நிகழ்வாகும். அந்த நேரத்தில் முழு பகுதியும் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு மிகவும் அழகாக காட்சியளிக்கிறது. ஆயிரக்கணக்கான பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் இந்த விழாவை காண வருகை தருகின்றனர்.
0: இன்றைய காலத்தில் மாரியம்மன் தெப்பக்குளம் மதுரையின் முக்கியமான சுற்றுலா தலமாக மாறியுள்ளது. சுற்றுலா பயணிகளும் இங்கு வந்து புகைப்படங்கள் எடுத்து இந்த இடத்தின் அழகை ரசிக்கின்றனர்.
1: அடுத்து நாம் அழகர் கோவிலுக்கு செல்வோம்.
0: அழகர் கோவில் அல்லது கள்ளழகர் கோவில் மதுரைக்கு அருகில் அமைந்துள்ள மிகவும் புகழ்பெற்ற மற்றும் புனிதமான இந்து ஆலயங்களில் ஒன்றாகும். இது மதுரை நகரத்திலிருந்து சுமார் 21 கிலோமீட்டர் தொலைவில் அழகான அழகர் மலை பகுதியில் அமைந்துள்ளது. இயற்கை அழகும் ஆன்மீக சூழலும் இணைந்துள்ள இந்த இடம் பக்தர்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் மிகவும் முக்கியமான தலமாக விளங்குகிறது.
1: இந்த கோவில் விஷ்ணு பகவானின் அவதாரமான கள்ளழகர் அதாவது சுந்தரராஜ பெருமாளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. அழகர் என்பது அழகானவர் என்ற பொருளை குறிக்கிறது. இங்கு உள்ள பெருமாள் மிகவும் அழகான அலங்காரத்தில் காணப்படுவதால் இந்த பெயர் வழங்கப்பட்டது. இந்த கோவில் மிகவும் பழமையானது. இதன் வரலாறு பண்டைய பாண்டியர் காலம் வரை சென்றடைகிறது. பின்னர் பல அரசர்கள் இந்த கோவிலை விரிவுபடுத்தியும் புதுப்பித்தும் வந்தனர்.
0: அழகர் கோவில் அதன் தனித்துவமான திராவிட கட்டிடக்கலை அமைப்புக்காக மிகவும் பிரபலமானது. கோவிலின் ராஜகோபுரம், அழகான மண்டபங்கள் மற்றும் சிற்பங்கள் அந்த கால கலைஞர்களின் திறமையை வெளிப்படுத்துகின்றன. கோவிலின் சுற்றுப்புறம் முழுவதும் பசுமையான மலைகள் மற்றும் காடுகளால் சூழப்பட்டிருப்பதால் இங்கு வரும் அனைவருக்கும் அமைதியான மற்றும் இயற்கை சூழல் கிடைக்கிறது.
1: அழகர் கோவிலுடன் தொடர்புடைய மிகவும் முக்கியமான திருவிழா சித்திரை திருவிழாவாகும். இந்த விழா மதுரையில் மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்படுகிறது. இந்த திருவிழாவின் போது அழகர் பெருமாள் மதுரை நகரத்திற்கு வருவதாக நம்பப்படுகிறது. குறிப்பாக வைகை ஆற்றில் அழகர் இறங்கும் நிகழ்ச்சி மிகவும் பிரபலமானது. இந்த நிகழ்வைக்கான ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மதுரைக்கு வருகை தருகின்றனர். இந்த விழா மதுரை நகரத்தின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் முக்கியமான நிகழ்வாகும்.
0: அழகர் கோவிலுக்கு அருகில் பல சிறிய புனித தலங்களும் இயற்கை இடங்களும் உள்ளன. அவற்றில் நூபுர கங்கை என்ற புனித நீரூற்று மிகவும் முக்கியமானது. இது மலைப்பகுதியில் அமைந்துள்ள ஒரு இயற்கை நீரூற்றாகும்.
1: இந்த தீர்த்தம் தெற்கு நோக்கி பாயும் போது சிலம்பாறு என்று அழைக்கப்படுகிறது. ஆற்று நீர் ருசியாகவும் ஆற்று நீரால் விளையும் தானியங்களும் ருசியாக இருப்பதால் இதற்கு தேனாறு என்ற பெயரும் உண்டு. அடுத்ததாக நாம் முருகனின் முதல் வீடான திருப்பரங்குன்றம் செல்வோம்.
0: திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் மதுரை அருகில் உள்ள மிகவும் புகழ்பெற்ற மற்றும் புனிதமான முருகன் ஆலயங்களில் ஒன்றாகும். இது மதுரை நகரத்திலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் திருப்பரங்குன்றம் என்ற இடத்தில் அமைந்துள்ளது.
1: இதன் வரலாறு பண்டைய பாண்டியர் காலம் வரை செல்லும்

0: என்று கூறப்படுகிறது. இந்த கோவில் ஒரு மலைக்குள் செதுக்கப்பட்ட குகைக்கோவில் வடிவில் அமைந்திருக்கிறது. இந்த கோவிலின் கட்டிடக்கலை மிகவும் தனித்துவமானது. மலைப்பாறையை செதுக்கி உருவாக்கப்பட்ட மண்டபங்கள், சுவர்கள் மற்றும் சிற்பங்கள் அந்த கால கலைஞர்களின் திறமையை வெளிப்படுத்துகின்றன.
1: இந்த ஆலயம் முருகப்பெருமான் தேவயானையுடன் திருமணமான இடம் என்று புராணங்களில் குறிப்பிடப்படுகிறது. இதனால் இந்த இடம் பக்தர்களுக்கு மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது. மேலும் இந்த கோவிலில் சிவபெருமான், விநாயகர், விஷ்ணு, துர்கை போன்ற பல தெய்வங்களுக்கும் தனி சன்னதிகள் உள்ளன.
0: இங்கே கந்தசஷ்டி, கார்த்திகை தீபம், தைப்பூசம் போன்ற திருவிழாக்கள் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. இந்த விழாக்களின் போது தமிழகத்தின் பல பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு வந்து வழிபடுகின்றனர்.
1: இந்த கோவில் அமைந்துள்ள திருப்பரங்குன்றம் மலை இயற்கை அழகிற்கும் புகழ் பெற்றது. மலையை சுற்றியுள்ள பசுமையான சூழல் மற்றும் அமைதியான நிலை பக்தர்களுக்கு ஆன்மீக அமைதியை அளிக்கிறது. மலையின் மேல் பகுதியிலிருந்து சுற்றியுள்ள பகுதியை பார்க்கும் போது மிகவும் அழகான காட்சிகள் புலப்படுகின்றன.
0: அடுத்ததாக நாம் செல்லுமிடம் காந்தி நினைவக அருங்காட்சியகம்.
1: இது மதுரை நகரத்தில் அமைந்துள்ள மிகவும் முக்கியமான வரலாற்று மற்றும் கல்வி தொடர்புடைய சுற்றுலா தலங்களில் ஒன்றாகும். இது இந்தியாவின் சுதந்திர போராட்ட வரலாற்றையும் மகாத்மா அவர்களின் வாழ்க்கை மற்றும் தியாகங்களை எடுத்துக்காட்டும் ஒரு முக்கியமான இடமாக விளங்குகிறது. இந்த அருங்காட்சியகம் மதுரை நகரில் உள்ள தமிழ்நாடு காந்தி நினைவக வளாகத்தில் அமைந்துள்ளது.
0: இந்த அருங்காட்சியகம் இந்தியாவில் உள்ள முக்கியமான காந்தி அருங்காட்சியகங்களில் ஒன்றாகும். இது முதலில் 1959 பொதுமக்களுக்கு திறந்து வைக்கப்பட்டது. இந்த அருங்காட்சியகம் அமைந்துள்ள கட்டிடம் பழைய காலத்தில் ராணி மங்கம்மாள் அரண்மனை பகுதியாக இருந்ததாக கூறப்படுகிறது. பின்னர் இந்த கட்டிடம் காந்தியடிகளின் நினைவாக அருங்காட்சியகமாக மாற்றப்பட்டது.
1: இந்த அருங்காட்சியகத்தில் காந்தியடிகளின் வாழ்க்கை வரலாறு, அவருடைய அரசியல் சிந்தனைகள் மற்றும் இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தில் அவர் ஆற்றிய பங்கு ஆகியவை விரிவாக விளக்கப்படுகின்றன. இங்கு பல புகைப்படங்கள், கடிதங்கள், ஆவணங்கள் மற்றும் நினைவுப் பொருட்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. இவை அனைத்தும் இந்தியாவின் சுதந்திர போராட்ட வரலாற்றை நமக்கு தெளிவாக அறிய உதவுகின்றன. அருங்காட்சியகத்தில் உள்ள காட்சிகள் பல பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. அதில் ஒன்று இந்தியா சுதந்திரம் பெற்ற வரலாறு என்ற பகுதியாகும். இதில் இந்தியாவின் சுதந்திர போராட்டம் எவ்வாறு நடைபெற்றது என்பதையும் அதில் காந்தியடிகள் மேற்கொண்ட அமைதியான போராட்டங்கள் மற்றும் சத்தியாகிரகங்கள் பற்றியும் விளக்கப்பட்டுள்ளது. மேலும் காந்தியடிகளின் வாழ்க்கை சம்பவங்கள், அவருடைய எளிய வாழ்க்கை முறை மற்றும் சிந்தனைகள் பற்றிய தகவல்களும் இங்கு வழங்கப்பட்டுள்ளன.
0: குட்லாடம்பட்டி நீர்வீழ்ச்சி என்பது மதுரை மாவட்டத்திற்கு அருகில் அமைந்திருக்கும் அழகான இயற்கை சுற்றுலா தலங்களில் ஒன்றாகும். இது மதுரை நகரத்தில் இருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் வாடிப்பட்டி அருகில் உள்ள குட்லாம்பட்டி என்ற கிராமத்தின் அருகே அமைந்திருக்கிறது. இயற்கை அழகு, பசுமையான காடுகள் மற்றும் மலைப்பகுதிகளால் சூழப்பட்ட இந்த நீர்வீழ்ச்சி சுற்றுலா பயணிகளை மிகவும் கவர்கிறது.
1: இந்த நீர்வீழ்ச்சி சுமார் 90 அடி உயரத்திலிருந்து விழுகிறது. மழைக்காலங்களில் இந்த நீர்வீழ்ச்சியில் அதிக அளவு தண்ணீர் பாயும் போது இதன் அழகு இன்னும் அதிகரிக்கிறது.
0: குட்லாடம்பட்டி நீர்வீழ்ச்சி சுற்றியுள்ள பகுதி அடர்ந்த காடுகளால் சூழப்பட்டுள்ளது. இந்த இடத்தில் பல வகையான மரங்கள், செடிகள் மற்றும் பறவைகள் காணப்படுகின்றன. இதனால் இது இயற்கை ஆர்வலர்கள் மற்றும் புகைப்பட கலைஞர்களுக்கு மிகவும் பிடித்த இடமாக உள்ளது. இங்கு சுற்றுலா பயணிகள் நடைபயணம் செய்து இயற்கை அழகை ரசிக்க முடியும்.
1: அடுத்து நாம் கொடைக்கானல் செல்வோம். மதுரை நகரத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகள் பலரும் கொடைக்கானலையும் பார்வையிடுகின்றனர். சாலை வழி பயணம் மிகவும் அழகான மலைப்பாதைகளை கொண்டுள்ளது. அந்த பயணத்தில் பசுமையான காடுகள் மற்றும் பள்ளத்தாக்குகள் காணப்படுவதால் பயணம் மிகவும் இனிமையாக இருக்கும்.
0: கொடைக்கானல் தமிழ்நாட்டின் மிகவும் பிரபலமான மலைநகரங்களில் ஒன்றாகும். இது மதுரை நகரத்திலிருந்து சுமார் 120 கிலோமீட்டர் தொலைவில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ளது. குளிர்ச்சியான காலநிலை, அழகான இயற்கை காட்சிகள், பசுமையான மலைகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகள் காரணமாக கொடைக்கானல் மலைநகரங்களின் இளவரசி என்று அழைக்கப்படுகிறது. ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இந்த இடத்தை பார்வையிட வருகின்றனர்.
1: கொடைக்கானல் அதன் இயற்கை அழகிற்காக மிகவும் பிரபலமானது. இங்குள்ள மலைகள், காடுகள், ஏரிகள் மற்றும் மலர் தோட்டங்கள் சுற்றுலா பயணிகளை மிகவும் கவர்கின்றன. குறிப்பாக கொடைக்கானல் ஏரி மிகவும் முக்கியமான சுற்றுலா தலமாகும். நட்சத்திர வடிவத்தில் அமைந்துள்ள இந்த ஏரி நகரத்தின் மையப்பகுதியில் உள்ளது. இங்கு சுற்றுலா பயணிகள் படகு சவாரி, சைக்கிள் ஓட்டுதல் மற்றும் நடைப்பயணம் போன்ற செயல்களில் ஈடுபடலாம்.
0: கொடைக்கானலில் பல

0: முக்கியமான பார்வையிடத்தக்க இடங்களும் உள்ளன. அவற்றில் கோக்கஸ் வாக், பில்லர் ராக்ஸ், பிரைன் பூங்கா மற்றும் சில்வர் காஸ்கேட் நீர்வீழ்ச்சி போன்ற இடங்கள் மிகவும் பிரபலமானவை. கோக்கஸ் வாக் என்பது மலைக்கு அருகில் அமைந்திருக்கும் நடைபாதையாகும். இங்கிருந்து மலைகளின் அழகான காட்சிகளை தெளிவாக பார்க்க முடியும். பில்லர் ராக்ஸ் என்பது உயரமான மூன்று பெரிய பாறைகள் இணைந்து காணப்படும் இயற்கை அமைப்பாகும்.
1: பிரையன் பூங்கா மலர்களால் நிரம்பிய அழகான தோட்டமாகும். இதில் பல வகையான மலர்கள், செடிகள் மற்றும் மரங்கள் வளர்க்கப்படுகின்றன. குறிப்பாக கோடை காலத்தில் நடைபெறும் மலர் கண்காட்சி மிகவும் பிரபலமானது. சில்வர் காஸ்கேட் நீர்வீழ்ச்சி கொடைக்கானல் செல்லும் வழியில் அமைந்துள்ள அழகான நீர்வீழ்ச்சியாகும். மழைக்காலங்களில் இந்த நீர்வீழ்ச்சி மிகவும் அழகாக காணப்படும்.
0: அடுத்து நாம் ராமேஸ்வரம் செல்வோம். ராமேஸ்வரம் தமிழ்நாட்டின் மிகவும் புனிதமான மற்றும் புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களில் ஒன்றாகும். இது மதுரை நகரிலிருந்து சுமார் 170 கிலோமீட்டர் தொலைவில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு தீவு நகரமாகும். இந்த இடம் இந்து மதத்தில் மிகவும் முக்கியமான புனித தலமாக கருதப்படுகிறது. இந்தியாவின் சார்தாம் யாத்திரை தலங்களில் ஒன்றாகவும் ராமேஸ்வரம் குறிப்பிடப்படுகிறது. ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் இந்த இடத்தை பார்வையிடுகின்றனர்.
1: ராமேஸ்வரத்தின் முக்கியமான தலமாக ராமநாத சுவாமி திருக்கோவில் விளங்குகிறது. இந்த கோவில் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இந்த கோவில் அதன் மிக நீண்ட நடைபாதைகளுக்காக உலகம் முழுவதும் புகழ் பெற்றது. கோவிலின் அழகான தூண்கள் மற்றும் கட்டிடக்கலை பார்வையாளர்களை மிகவும் கவர்கின்றன. கோவிலுக்குள் 22 தீர்த்த கிணறுகள் உள்ளன. பக்தர்கள் இந்த தீர்த்தங்களில் குளித்து வழிபடுவது புனிதமாக கருதப்படுகிறது.
0: ராமேஸ்வரத்தில் பார்க்க வேண்டிய மற்ற முக்கிய இடங்கள் அக்னி தீர்த்தம், தனுஷ்கோடி மற்றும் பாம்பன் பாலம் ஆகியவை குறிப்பிடத்தக்கவை. பாம்பன் பாலம் இந்தியாவின் மிகவும் அழகான கடல் பாலங்களில் ஒன்றாகும். இந்த பாலம் ராமேஸ்வரம் தீவை இந்தியாவின் நிலப்பகுதியுடன் இணைக்கிறது. கடலின் நடுவில் அமைந்திருக்கும் இந்த பாலத்தின் காட்சி சுற்றுலா பயணிகளை மிகவும் கவர்கிறது.
1: மேலும் தனுஷ்கோடி என்பது கடலோரத்தில் அமைந்துள்ள ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடமாகும். 1964 ஏற்பட்ட பெரிய புயலால் இந்த நகரம் பெரிதும் பாதிக்கப்பட்டது. இன்றும் அந்த இடத்தில் பழைய கட்டிடங்களின் சிதிலங்கள் காணப்படுகின்றன.
0: தமிழ்நாட்டின் மிகவும் புகழ்பெற்ற மற்றும் புனிதமான முருகன் ஆலயங்களில் பழனி முருகன் கோவில் ஒன்றாகும். இது திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள பழனி என்ற நகரத்தில் அமைந்திருக்கிறது. மதுரை நகரத்தில் இருந்து சுமார் 120 கிலோமீட்டர் தொலைவில் இந்த புனித தலம் உள்ளது. இந்த ஆலயம் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்றாக இருப்பதால் மிகவும் முக்கியமான ஆன்மீக தலமாக கருதப்படுகிறது. ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வந்து முருகப்பெருமானை வழிபடுகின்றனர்.
1: பழனி முருகன் கோவில் சிவகிரி மலை என்ற மலைமேல் அமைந்துள்ளது. இந்த மலை சுமார் 500 அடி உயரம் கொண்டதாகும். பக்தர்கள் கோவிலை அடைய சுமார் 690 படிகளை ஏறி செல்ல வேண்டும். இப்போது பக்தர்களின் வசதிக்காக ரோப் கார் மற்றும் விஞ்ச் வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இதனால் வயதானவர்களும் எளிதாக கோவிலை சென்றடைய முடிகிறது.
0: இந்த கோவிலில் உள்ள முருகப்பெருமான் தண்டாயுதபாணி என்ற பெயரில் வழிபடப்படுகிறார். இங்கு முருகப்பெருமான் கையில் தண்டம் ஏந்திய துறவி வடிவில் காணப்படுகிறார். இந்த சிலை மிகவும் சிறப்புடையதாக கருதப்படுகிறது. இதை நவபாஷணம் என்ற 9 வகை அரிய மூலிகைகள் மற்றும் கனிமங்களால் செய்யப்பட்டதாக நம்பப்படுகிறது. இந்த சிலையை சித்தர் போகர் உருவாக்கியதாக புராணங்கள் கூறுகின்றன.
1: பழனி கோவில் பல முக்கியமான திருவிழாக்களுக்கு பிரபலமானது. அதில் தைப்பூசம், பங்குனி உத்திரம் மற்றும் கார்த்திகை தீபம் போன்ற திருவிழாக்கள் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. இந்த விழாக்களின் போது தமிழகத்தின் பல பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் வந்து முருகப்பெருமானை தரிசனம் செய்கின்றனர். குறிப்பாக தைப்பூசம் திருவிழாவின் போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்து முருகப்பெருமானை வழிபடுகின்றனர்.
0: பழனி நகரமும் அதன் சுற்றுப்புறமும் இயற்கை அழகுடன் காணப்படுகின்றன. மலையைச் சுற்றி பசுமையான சூழல் காணப்படுவதால் இந்த இடம் சுற்றுலா பயணிகளையும் ஈர்க்கிறது. மதுரை, கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல் போன்ற நகரங்களில் இருந்து பலர் இந்த புனித தலத்திற்கு வருகை தருகின்றனர்.
1: மதுரை நகரத்திலிருந்து சுமார் 140 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது தேக்கடி. தேக்கடி கேரள மாநிலத்தில் அமைந்துள்ள மிகவும் அழகான மற்றும் பிரபலமான சுற்றுலா தலங்களில் ஒன்றாகும்.
0: தேக்கடியின் முக்கியமான சுற்றுலா தலம் தேசிய பூங்காவாகும். இது இந்தியாவின் முக்கியமான விலங்கியல் பாதுகாப்பு காடுகளில் ஒன்றாகும். இந்த தேசிய பூங்கா மற்றும் விலங்கியல் சரணாலயம் சுமார் 900 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பறந்து விரிந்திருக்கிறது. இங்கு யானைகள், மான், புலிகள், காட்டெருமைகள் மற்றும் பல்வேறு வகையான பறவைகள் வாழ்கின்றன.
1: தேக்கடியில் உள்ள ஏரி மிகவும் பிரபலம்.

0: மாறது. இந்த ஏரியில் சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்யலாம். படகு பயணத்தின் போது ஏரியின் அருகே தண்ணீர் குடிக்க வரும் யானைகள், மான் போன்ற விலங்குகளை பார்க்கும் வாய்ப்பு கிடைக்கிறது. இந்த அனுபவம் சுற்றுலா பயணிகளுக்கு மிகவும் சுவாரஸ்யமானதாக இருக்கும்.
1: தேக்கடி அதன் மசாலா தோட்டங்கள் காரணமாகவும் புகழ்பெற்றது. இங்கு மிளகு, ஏலக்காய், லவங்கப்பட்டை போன்ற பல்வேறு மசாலா பயிர்கள் வளர்க்கப்படுகின்றன. சுற்றுலா பயணிகள் இந்த தோட்டங்களை பார்வையிட்டு மசாலா பயிர்கள் எப்படி வளர்க்கப்படுகின்றன என்பதை அறிந்து கொள்ள முடியும்.
0: மேலும் தேக்கடியில் ட்ரெக்கிங், இயற்கை நடைப்பயணம் போன்ற சாகச செயல்களும் மிகவும் பிரபலமாக உள்ளன. சுற்றுலா பயணிகள் காடுகளில் வழிகாட்டிகளுடன் நடைப்பயணம் செய்து இயற்கையின் அழகை நெருக்கமாக அனுபவிக்க முடிகிறது.
1: மதுரை நகரத்திலிருந்து சுமார் 160 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது குற்றாலம் நீர்வீழ்ச்சி. இது தமிழ்நாட்டின் மிகவும் அழகான மற்றும் பிரபலமான இயற்கை சுற்றுலா தலங்களில் ஒன்றாகும். இது தென்காசி மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் அமைந்துள்ள இந்த நீர்வீழ்ச்சி அதன் இயற்கை அழகிற்கும் மருத்துவ குணம் கொண்ட நீருக்குமான சிறப்பிற்கும் மிகவும் புகழ்பெற்றது. இதனால் குற்றாலம் தென்னிந்தியாவின் ஸ்பா என்று அழைக்கப்படுகிறது.
0: குற்றாலத்துக்கு அருகே பல்வேறு வகையான நீர்வீழ்ச்சிகள் உள்ளன. அவற்றில் மெயின் ஃபால்ஸ், ஐந்தருவி, பழைய குற்றாலம் அருவி மற்றும் புலி அருவி போன்றவை மிகவும் பிரபலமானவை.
1: குற்றாலம் நீர்வீழ்ச்சி மிகவும் சிறப்புடையதாக கருதப்படுகிறது. இந்த நீர் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் உள்ள பல்வேறு மூலிகை செடிகள் மற்றும் காடுகளின் வழியாக பாய்ந்து வருகிறது. அதனால் இந்த நீருக்கு மருத்துவ குணம் இருப்பதாக மக்கள் நம்புகின்றனர். பலர் இந்த நீர்வீழ்ச்சியில் குளித்து உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்கிறார்கள்.
0: அடுத்து நாம் ஒரு சிறப்பு வாய்ந்த இடத்திற்கு செல்லவிருக்கிறோம். அந்த இடத்தின் பெயர் சமணர் மலை.
1: மதுரை அருகில் அமைந்திருக்கும் ஒரு முக்கியமான வரலாற்று மற்றும் தொல்லியல் சுற்றுலா தலம் சமணர் மலை. இது மதுரை நகரத்தில் இருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் கீழ்குயில்குடி என்ற கிராமத்தின் அருகே அமைந்திருக்கிறது. இந்த மலை பழமையான சமண சமயத்துடன் தொடர்புடைய இடமாக இருப்பதால் சமணர் மலை என்று அழைக்கப்படுகிறது. வரலாற்று ஆய்வாளர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அதிகமாக பார்வையிடும் இடங்களில் இதுவும் ஒன்றாகும்.
0: சமணர் மலை பண்டைய காலத்தின் சமண முனிவர்கள் தங்கி தியானம் செய்த இடமாக கருதப்படுகிறது. இந்த மலைப்பகுதியில் பாறைகளில் செதுக்கப்பட்ட சமணர் சிற்பங்கள், சமணர் படுகைகள் மற்றும் பழமையான தமிழ் கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. இவை அனைத்தும் சுமார் 9ஆம் நூற்றாண்டு காலத்தைச் சேர்ந்தவை என்று வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இந்த சிற்பங்கள் அந்த காலத்தின் மத நம்பிக்கைகள் மற்றும் கலை திறமைகளை வெளிப்படுத்துகின்றன.
1: சமணர் மலைக்கு மேலே செல்ல சிறிய நடைபாதை இருக்கிறது. அந்த பாதையில் நடைப்பயணம் செய்து மலையின் உச்சியை அடைய முடியும். மலையின் மேல் பகுதியிலிருந்து மதுரை நகரத்தின் அழகான காட்சிகளை தெளிவாக பார்க்க முடியும். குறிப்பாக மாலை நேரங்களில் இந்த இடம் மிகவும் அமைதியாகவும் அழகாகவும் இருக்கும். இன்றைய காலத்தில் சமணர் மலை மதுரை மாவட்டத்தின் முக்கியமான சுற்றுலா தலமாக மாறியுள்ளது. மதுரை நகரத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகள் இந்த இடத்தையும் பார்வையிட்டு அதன் வரலாற்று முக்கியத்துவத்தை அறிந்து செல்கின்றனர்.
0: தமிழ்நாட்டின் தேனி மாவட்டத்தில் அமைந்துள்ள மிகவும் அழகான மலைப்பகுதிகளில் ஒன்று மேகமலை. இது ஹைவே மவுண்டன்ஸ், அதாவது உயர் அலை அலையான மலைகள் என்ற பெயராலும் அழைக்கப்படுகிறது. மேகமலை மதுரை நகரத்திலிருந்து சுமார் 150 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. பசுமையான மலைகள், காடுகள், தேயிலை தோட்டங்கள் மற்றும் குளிர்ச்சியான காலநிலை காரணமாக இந்த இடம் சுற்றுலா பயணிகளை மிகவும் கவர்கிறது.
1: மேகமலை மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் அமைந்திருக்கிறது. மேகமலை அதன் தேயிலை மற்றும் காஃபி தோட்டங்கள் காரணமாக மிகவும் பிரபலமானது. மலைப்பகுதிகளில் பறந்து விரிந்த பசுமையான தேயிலை தோட்டங்கள் பார்வையாளர்களுக்கு மிகவும் அழகாக காட்சியளிக்கின்றன. சுற்றுலா பயணிகள் இந்த தோட்டங்களை பார்வையிட்டு அங்கு தேயிலை எவ்வாறு வளர்க்கப்படுகிறது என்பதை அறிந்து கொள்ள முடியும்.
0: மேலும் மேகமலை பகுதியில் பல சிறிய அருவிகள் மற்றும் நீர்த்தேக்கங்கள் காணப்படுகின்றன.
1: மதுரை மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் பல மதங்களின் மக்கள் வழிபடும் முக்கியமான மத சுற்றுலா தலங்கள் இருக்கின்றன. குறிப்பாக முஸ்லிம் மற்றும் கிறிஸ்தவ சமயத்தைச் சேர்ந்தவர்களுக்கு மதுரை அருகே பல புகழ்பெற்ற புனித தலங்கள் இருக்கின்றன. இந்த தலங்கள் ஆன்மீக முக்கியத்துவம் மட்டுமின்றி வரலாறு மற்றும் கலாச்சார முக்கியத்துவத்தையும் கொண்டவை.
0: மதுரையில் உள்ள முக்கியமான முஸ்லிம் புனித தலங்களில் ஒன்று கோரிப்பாளையம் தர்கா ஆகும். இந்த தர்கா மதுரையின் முக்கியமான மத இடங்களில் ஒன்றாகும். இது 13ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த தர்காவில் 2 பெரிய முஸ்லிம் சாதுக்கள் அடக்கம் செய்யப்பட்டுள்ளனர். தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு வந்து பிரார்த்தனை செய்கிறார்கள். முஸ்லிம் மக்களுடன் சேர்ந்து மற்ற மதத்தைச் சேர்ந்தவர்களும் இங்கு வந்து வழிபடுவது இந்த இடத்தின் ஒற்றுமையை

0: காட்டுகிறது.
1: அதே போல் இங்குள்ள காசிமார் பெரிய பள்ளி வாசல் என்று அழைக்கப்படும் காசிமார் பெரிய மசூதி மிகவும் பழமையான மசூதிகளில் ஒன்றாகும். இது சுமார் 700 ஆண்டுகளுக்கு முன்பு நிறுவப்பட்டது. இந்த மசூதி மதுரையின் பழமையான முஸ்லீம் வரலாற்றை எடுத்து காட்டுகிறது. இந்த மசூதியில் மதுரையின் முதல் முஸ்லீம் குடியிருப்புகள் உருவானதாகவும் கூறப்படுகிறது. ரமலான் மற்றும் பிற முக்கிய இஸ்லாமிய பண்டிகைகளின் போது இங்கு ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுகின்றனர்.
0: மதுரை அருகில் உள்ள ஏர்வாடி தர்கா முஸ்லீம் மக்களுக்கு மிகவும் முக்கியமான புனித தலமாகும். இங்கு ஆண்டுதோறும் நடைபெறும் ஏர்வாடி சந்தனக்கூடு திருவிழா மிகவும் பிரபலமானது. இந்த விழாவில் இந்தியா முழுவதும் இருந்து பக்தர்கள் வந்து கலந்து கொள்கிறார்கள்.
1: மேலும் மதுரையில் உள்ள முக்கியமான கிறிஸ்தவ புனித தலங்களில் ஒன்று செயின்ட் மேரிஸ் கத்தீட்ரல் ஆகும். இது புனித மரியாள் ஆலயம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த தேவாலயம் சுமார் 19 நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இங்கு உள்ள கோபுரங்கள் மற்றும் அழகான கட்டிடக்கலை பார்ப்பவர்களை கவர்கிறது. கிறிஸ்துமஸ் மற்றும் ஈஸ்டர் போன்ற பண்டிகைகளில் இங்கு மிகுந்த திரளான மக்கள் வருகை தருகின்றனர். அதேபோல் செயின்ட் ஜான் டி பிரிட்டோ சர்ச் கிறிஸ்தவ மக்களுக்கு மிக முக்கியமான புனித தலமாகும். இது ஜான் டி பிரிட்டோ என்ற போர்ச்சுகீசிய மிஷனரி நினைவாக கட்டப்பட்டது. இந்த இடம் வரலாற்று மற்றும் ஆன்மீக முக்கியத்துவம் கொண்டதாக கருதப்படுகிறது.
0: ஆண்டுதோறும் இந்தியா மற்றும் வெளிநாடுகளிலிருந்து ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் மதுரைக்கு வந்து அதன் அழகையும் ஆன்மீகத்தையும் பாரம்பரியத்தையும் அனுபவித்து செல்கின்றனர்.
1: நாமும் ஒருமுறை நேரில் சென்று காண்போம், ரசிப்போம்.
2: இதுவரை பெருமைமிகு பாரதம் நிகழ்ச்சியில் மண்மணக்கும் மதுரை உரைச்சித்திரம் கேட்டீர்கள். எழுதியவர் கே. புருஷோத்தம்மன். குரல் வண்ணம் விஜய், எம். சித்ரா தேவி. அமைப்பில் உதவி எஸ். சீதாலட்சுமி. அமைப்பு எஸ். ஜோசப் ராஜ்.
3: நேரம் 1:39:30. ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திரைப்பட பாடல் ஒன்று கேட்போம். நீர்பறவை திரைப்படத்தில் ஜி வி பிரகாஷ்குமார் பாடியுள்ள பாடல்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் எவ்வித சவால்களையும் எதிர்கொள்ள ராணுவம் தயாராக உள்ளதாக ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர த்விவேதி தெரிவித்துள்ளார். மகளிர் பொருளாதார ஆளுமையை மேம்படுத்தும் திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. தமிழகத்தில் பள்ளி கல்லூரி மாணாக்கர் கட்டணமின்றி பேருந்து பயணம் மேற்கொள்ளலாம் என மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் அறிவித்துள்ளார். வைகாசி விசாகத்தை முன்னிட்டு முருகப்பெருமான் ஆலயங்களில் இன்று சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்றன. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் ராங்கி ரெட்டி சிராக் ஷெட்டி இணை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் எவ்வித சவால்களையும் எதிர்கொள்ள ராணுவம் தயாராக உள்ளதாக ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர த்விவேதி தெரிவித்துள்ளார். புனே தேசிய பாதுகாப்பு அகாடமியின் பயிற்சி நிறைவு விழா நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், உயர்தர நிபுணத்துவம், தலைமை பண்புகள், நவீன தொழில்நுட்பத்திறனுடன் கூடிய கற்றலின் அவசியத்தை வலியுறுத்தினார். பாதுகாப்பு சேவையில் மகளிர் பங்களிப்பு குறித்து பெருமிதம் தெரிவித்த அவர், தேச சேவையை முதன்மையாக கொண்டு இவ்வீரர்கள் செயல்பட வேண்டும் என்றார். 21 வெளிநாட்டு வீரர்கள் உட்பட 353 பேருக்கு பயிற்சி நிறைவு பட்டங்களும் வழங்கப்பட்டன. பிரதமர் திரு நரேந்திரமோடி அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 134வது முறையாக நாளை காலை 11 மணிக்கு உரையாற்றுகிறார். அனைத்து வானொலி நிலையங்கள், தூர்தர்ஷன், பிரதமர் அலுவலக யூ டியூப் அலைவரிசை, மைகவ் இணையதளம், நியூஸ் ஆன் ஏர் செயலியில் இந்நிகழ்ச்சி நேரடியாக ஒலிபரப்பாகும். தொடர்ந்து 11:30 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் மொழியாக்கம் இடம்பெறும். கோவா நிறுவன நாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் அம்மாநில மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்ட செய்தியில், கல்வி, தொழில்நுட்பம், ஸ்டார்ட் அப் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் கோவா முக்கிய பங்காற்றுவதாக பெருமிதம் தெரிவித்தார். பிரதமர் வெளியிட்ட செய்தியில், இயற்கை எழில், பன்முக கலாச்சார பெருமைகளை கொண்ட கோவா வளர்ச்சியடைந்த இந்தியாவில் மிக முக்கிய பங்கு வகிக்கும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நீடித்த வளர்ச்சி இலக்கு மற்றும் மகளிர் பொருளாதார ஆளுமையை மேம்படுத்தும் திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக நடைபெற்ற தேசிய ஆய்வறிக்கையில் 95.9% மகளிருக்கு கர்ப்பகால சுகாதார வசதிகள்

0: வழங்கப்பட்டு மகப்பேறு, குழந்தைகள் நலன், ஊட்டச்சத்து மற்றும் நிதி பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சகம் கூறியுள்ளது. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் சுகாதார பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் விரைவுபடுத்தப்பட்டு 64% மேற்பட்ட மகளிர் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மியான்மர் அதிபர் யூ மின் ஆங் 5 நாள் பயணமாக இன்று இந்தியா வந்தடைந்தார். பீகார் மாநிலம் புத்தகயாவில் வழிபாடுகள் மேற்கொண்ட அவர் மூத்த புத்த துறவிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். புதுடெல்லியில் இன்று மாலை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கரை சந்திக்கும் அவர் நாளை நடைபெறும் இந்தியா மியான்மர் வர்த்தக கூட்டமைப்பில் பங்கேற்கிறார். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் அவர் ஆலோசனைகளை மேற்கொள்கிறார். ஹஜ் புனித பயணத்தை சிறப்பாக ஒருங்கிணைப்பதற்காக சவுதி அரேபிய அரசின் 2 மதிப்புமிகு விருதுகள் இந்தியாவிற்கு கிடைத்துள்ளதாக மத்திய சிறுபான்மையின நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்ட செய்தியில் நடப்பாண்டிற்கான ஹஜ் புனித பயண திட்டத்திற்கு யாத்ரீகர்களுக்கான மிகச்சிறந்த சேவைகள் மற்றும் வசதிகளை கருத்தில் கொண்டு இந்த விருது வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கர்நாடக மாநில புதிய முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதற்காக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் பெங்களூருவில் இன்று மாலை நடைபெறுகிறது. காங்கிரஸ் கட்சியின் பொதுச்செயலர் திரு ரன்தீப் சிங் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் மாநிலத்தில் அடுத்த முதல்வர் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகிறது. முன்னதாக முதலமைச்சர் பதவியிலிருந்து திரு சித்தராமையா விலகிய நிலையில் அவரது ராஜினாமா கடிதத்தை ஆளுநர் திரு தாவர்சந்த் கெலாட் ஏற்றுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் பள்ளி கல்லூரி மாணாக்கர் கட்டணமின்றி பேருந்து பயணம் மேற்கொள்ளலாம் என மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் அறிவித்துள்ளார். சென்னையில் அவர் வெளியிட்ட அறிக்கையில் மாநிலத்தில் வரும் வியாழக்கிழமை பள்ளிகள் திறக்கப்படும் நிலையில் மாணாக்கர் தங்களது பழைய பேருந்து பயண அட்டையை பயன்படுத்திக் கொள்ளலாம் என கூறியுள்ளார். வரும் கல்வியாண்டிற்கான புதிய பேருந்து பயண அட்டைகள் விரைவில் வழங்கப்படும் என கூறிய அமைச்சர் கல்வி நிறுவனங்களுக்கு உரிய நேரத்தில் மாணவர்கள் சென்று வர ஏதுவாக போதிய பேருந்துகள் இயக்கப்படுவது மற்றும் அனைத்து பேருந்து நிறுத்தங்களிலும் பேருந்துகள் நிறுத்தப்படுவதை கண்காணிக்க குழுக்கள் அமைக்கப்படும் என்றார். முன்னதாக தமிழகத்தைச் சேர்ந்த தேசிய உரிமம் பெற்ற சரக்கு வாகனங்களில் வாகன இருப்பிட கண்காணிப்பு கருவி பொருத்துவதற்கான சிறப்பு வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக கூறிய அமைச்சர் 2 வார காலத்திற்கு தற்காலிகமாக செயல்படுத்தப்படும் இந்த வாய்ப்பை தற்போது வெளி மாநிலங்களில் உள்ள லாரி ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கூறினார். கன்னியாகுமரி மாவட்டம் கோதையாறு பட்டணங்கால் பாசனத்திற்காக பேச்சிப்பாறை பெருஞ்சாணி சிற்றாறு அணைகளிலிருந்து நாளை மறுநாள் முதல் தண்ணீர் திறக்க அரசு உத்தரவிட்டுள்ளது. 28 நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்படுவதன் மூலம் தோவாளை அகஸ்தீஸ்வரம் கல்குளம் வட்டங்களைச் சேர்ந்த 79,000 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும். வைகாசி விசாகத்தை முன்னிட்டு முருகபெருமான் ஆலயங்களில் இன்று சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்றன. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் இன்று அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு உதய மார்த்தாண்ட அபிஷேகம் நடைபெற்றது. வசந்த மண்டபத்தில் தங்கச்சப்பரத்தில் ஜெயந்திநாதர் 11 முறை வலம் வரும் சிறப்பு நிகழ்ச்சி இன்று மாலை நடைபெறுகிறது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் வைகாசி விசாக திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று மாலை நடைபெறுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: 6 படை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலில் உலக புகழ்பெற்ற வைகாசி விசாக தேரோட்டம் இன்று மாலை மிக விமரிசையாக நடைபெற உள்ளது. அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் சுவாமி எழுந்தருளி 4 வீதிகளிலும் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பளிக்க உள்ளார். முன்னதாக சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற உள்ளன. இந்நிகழ்வில் 1,000,000 பக்தர்கள் கலந்து கொண்டு அரகுர கோஷ முழக்கத்துடன் தேரை வடம்பிடித்து இழுக்க உள்ளனர். இதற்கான ஏற்பாடுகளை திருக்கோயில் நிர்வாகத்தினர் செய்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியிலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: காஞ்சிபுரம் அருள்மிகு வரதராஜ பெருமாள் திருக்கோவில் வைகாசி பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்ச்சியான தங்க கருட சேவை இன்று நடைபெற்றது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் மாங்காய் உற்பத்தி அதிகரித்துள்ள நிலையில் உரிய விலை கிடைக்காததால் விவசாயிகளுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நாகை மாவட்டம் செம்போடை, தேத்தாக்குடி, புஷ்பவனம், தலைநாயறு உள்ளிட்ட 25க்கும் மேற்பட்ட கிராமங்களில் செந்தூரா, பங்கனப்பள்ளி, நீலம் என 10க்கும் மேற்பட்ட வகையான மாவகைகள் 15,000 ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்டு நன்றாக காய்த்துள்ளது. ஆண்டுதோறும் இந்த பகுதியிலிருந்து சுமார் 15,000 டன்

0: மாங்காய் தமிழகம் மற்றும் கேரளா, ஆந்திரா, மும்பை உள்ளிட்ட மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படும். இந்த ஆண்டு மாம்பழ சீசனில் மாங்காய் அதிக அளவு காய்த்து நல்ல லாபம் கிடைக்கும் என மா விவசாயிகள் நினைத்திருந்த நிலையில் தற்போது கிலோ 5 ரூபாய் கூட விற்பனை ஆகவில்லை. இதனால் மா விவசாயிகள் கடும் நஷ்டம் அடைந்துள்ளனர். நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ்.
1: திருச்சி முருங்கப்பட்டியில் மூடப்பட்ட வெடிமருந்து தொழிற்சாலையில் 5 பேர் கொண்ட தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் இன்று சோதனை மேற்கொண்டனர். கடந்த 2016 இந்த தொழிற்சாலையில் நேரிட்ட வெடிவிபத்தில் 19 பேர் உயிரிழந்ததை அடுத்து பாதுகாப்பு காரணங்களுக்காக தொழிற்சாலை மூடப்பட்டது. இந்நிலையில் கேரளாவில் அவ்வப்போது நடைபெறும் வெடிவிபத்துகள், சட்டவிரோத வெடிபொருள் கடத்தல் வழக்குகளில் மூலப்பொருட்கள் எங்கிருந்து தயாரிக்கப்படுகின்றன என்பது தொடர்பான அடிப்படையில் இன்றைய ஆய்வு நடைபெற்றது. பெரம்பலூர் மாவட்டத்தில் 65 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு வரும் புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் அவர்தம் இல்லங்களுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தெரிவித்துள்ளார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் ராங்கி ரெட்டி சிராக் ஷெட்டி இணை தென்கொரியாவின் கிம் ஜியோ இணையை இன்று எதிர்கொள்கிறது. கலப்பு இரட்டையர் அரையிறுதியில் த்ருவ் கபிலா, தனிஷா கிரெஸ்டோ இணை ஜப்பான் இணையை தற்போது எதிர்கொண்டுள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதியாட்டத்தில் அகமதாபாத்தில் நாளை குஜராத் டைட்டன்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருவை எதிர்கொள்கிறது. சண்டிகரில் நேற்று நடைபெற்ற 2வது குவாலிஃபயர் ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸ் 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸை வென்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. இந்திய இங்கிலாந்து மகளிர் அணிகளுக்கு இடையிலான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி பிரிஸ்டலில் இன்று நடைபெறுகிறது. 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இந்தியா தற்போது 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் எவ்வித சவால்களையும் எதிர்கொள்ள ராணுவம் தயாராக உள்ளதாக ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர த்விவேதி தெரிவித்துள்ளார். மகளிர் பொருளாதார ஆளுமையை மேம்படுத்தும் திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. தமிழகத்தில் பள்ளி கல்லூரி மாணாக்கர் கட்டணமின்றி பேருந்து பயணம் மேற்கொள்ளலாம் என மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் அறிவித்துள்ளார். வைகாசி விசாகத்தை முன்னிட்டு முருகப்பெருமான் ஆலயங்களில் இன்று சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்றன. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் ராங்கி ரெட்டி சிராக் ஷெட்டி இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: நேரம் 1:55, 10:00. ஆகாஷ்வாணி.
3: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
4: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
3: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
4: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
5: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1-800-420-2233.
6: கேளுங்க கேளுங்க கேளுங்க கிராம மக்களே, கேவைசி அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேவைசி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. கேவைசி அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
7: RBI சொல்கிறது.
8: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
4: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
3: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
4: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
5: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1-800-420-2233.
2: சென்னை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவிடமிருந்து வந்துள்ள சட்டப்பணி தன்னார்வலர்கள் தேர்வு பற்றிய அறிவிப்பு. PLBS மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி சென்னை மாவட்டத்தில் உள்ள காவல் நிலையங்களில் காணாமல் போன குழந்தைகள் தொடர்பான வழக்குகளில் உதவி புரிய சட்டப்பணி தன்னார்வலர்கள் தற்காலிகமாக தெரிவு செய்யப்பட உள்ளனர். கல்வி தகுதி குறைந்தபட்சம் 12வது வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். சமூக பணி அல்லது

0: உளவியல் தொடர்புடைய பிரிவுகளில் பட்டம் பெற்றவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். வயது வரம்பு 25 முதல் 65 வயதுக்குள். ஆசிரியர்கள், ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் சேவை மனப்பான்மை கொண்ட நபர்கள் விண்ணப்பிக்கலாம். பணித்தன்மை: தெரிவு செய்யப்படும் தன்னார்வலர்கள் சென்னைக்கு உட்பட்ட அந்தந்த பகுதி காவல் நிலையங்களில் காணாமல் போகும் குழந்தைகள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களில் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் தொடர்பான தகவல்கள், புகார்கள் வரும்போது பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தேவையான சட்ட ஆலோசனைகள் மற்றும் உதவிகள் வழங்க வேண்டும். அரசு விதிகளின்படி ஒரு வருகைக்கு 1000 ரூபாய் மதிப்பூதியமாகவும் ஒரு வழக்கிற்கு அதிகபட்சமாக 5000 ரூபாய் மட்டும் வழங்கப்படும். விண்ணப்பிக்க விரும்பும் தகுதியுடைய நபர்கள் விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்யவும் மேலும் விரிவான விவரங்களுக்கும் சென்னை மாவட்டத்தின் நீதிமன்றத்தின் இணையதளத்தை அணுகலாம். https://chennai.dcourts.gov.in. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி: தலைவர் அல்லது முதன்மை நீதிபதி, மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு, வடக்கு கோட்டை சாலை, ADR கட்டிடம், சென்னை 600104. தலைவர் அல்லது முதன்மை நீதிபதி, மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு, வடக்கு கோட்டை சாலை, ADR கட்டிடம், சென்னை 600104. நிறைவு செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் நேரிலோ அல்லது பதிவு தபால் மூலமாகவோ சென்று சேர கடைசி நாள் நாளை மறுநாள், அதாவது வரும் ஜூன் மாதம் முதல் தேதி மாலை 5:30 மணிக்குள். கடைசி தேதி வரும் ஜூன் மாதம் முதல் தேதி நாளை மறுநாள் மாலை 5:30 மணிக்குள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்தி தொகுப்பு. டெல்லி அஞ்சல்.
1: குட் ஆஃப்டர்நூன், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி அண்ட் ஐ எம் ஷகுன் சோப்ரா வித் தி மிட் டே நியூஸ். The headlines. Indian Army prepared for Operation Sindhu 2.0 if the situation warrants, says Chief of Army Staff General Upendra Dwivedi. Myanmar President U Min Aung Hlaing begins his 5-day India visit with prayers at Mahabodhi Temple in Bodh Gaya, Bihar. Karnataka Congress Legislature Party to meet in Bangalore this afternoon to elect its new leader. At least 7 people killed in separate incidents of thunderstorms, rain and lightning across Bihar. US Defense Secretary Pete Hegseth says Washington is prepared to resume military action against Iran if efforts to reach a deal fail. And in women's cricket, India to take on hosts England in second T20 international of 3-match series in Bristol today. And now the news in detail. Chief of Army Staff General Upendra Dwivedi today said that the Indian Armed Forces remain on high operational alert and are prepared for Operation Sindhu 2.0 if the situation warrants further military action. Addressing the passing out parade of the 150th course at the National Defence Academy in Kharakwasla, Pune, General Dwivedi said that Operation Sindoor demonstrated India's ability to respond to provocation with precision and resolve, setting a benchmark for the country's response to emerging security challenges. General Dwivedi said Operation Sindoor reflected the nation's resolve and underscored the importance of synergy among the armed forces.
2: As far as Operation Sindoor is concerned, firstly, it is still continuing. There is temporary cessation of hostilities. So the Indian Army or all the 3 services are preparing well for Operation Sindoor 2.0 if it takes place. Presently, we are looking at enhancing our synergy within the 3 services. We are looking at equipping ourselves for the next warfare. As I have told you, the next warfare will not be limited to the land, maritime and air alone. The new entries, that is the space, cyber and cognitive warfare, will play a very important role.
1: President of Myanmar U Min Aung Hlaing arrived today at Gaya in Bihar on a 5-day visit to India. He visited the world-renowned Mahabodhi Temple in Bodh Gaya and offered prayers at the sacred Buddhist site. He also meditated under the revered Bodhi tree.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.
1: திரைக்கானத்தில் அடுத்து டி இமான் பாடிய பாடல் படம் கும்கி.

0: செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையிலும் பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் நிகழ்ச்சி தினம்தோறும் மாலை 6:10 ஒலிபரப்பாகும். பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் நீங்கள் ரசிக்க ஆகாஷ்வாணி இனிய திரைப்பட பாடல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறது. நேரம் இப்போது 2:30. ஹரிச்சரன் வந்தனா ஸ்ரீனிவாசன் பாடியுள்ள பாடல் படம் தாண்டவம்.

திரைக்கணத்தில் தொடர்ந்த MLR கார்த்திகேயன் பவதாரணி பாடியுள்ள பாடல் படம் அரவான்.

0: பேச வச்சு எங்க அப்பா முன்னாடி நிறுத்தல. என் பேர் ரோசி இல்ல.
1: சரி வேணும்னா மேரின்னு மாத்திக்க. இதெல்லாம் நடக்கிற விஷயமா? நீ எதுக்கு கொஞ்சம் வெட்கப்படுற? நீ வெளுக்க மாத்திருவா.
2: ஒரு கைதியின் டைரி திரைப்பட ஒரு சித்திரம் கேட்கலாம். 3 மணிக்கு 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில். ஒரு கைதியின் டைரி திரைப்பட ஒரு சித்திரம் 3 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலையில். நேரம் 2:40. விஜயசுதா ஸ்வேதா மோகன் பாடியுள்ள பாடல் படம் 3.

0: நூறு
1: வானொலி பற்றிய தன்னுடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்கிறார் எழுத்தாளர் வான்மதி அவர்கள்.
2: வானொலிக்கும் எனக்குமான தொடர்புல முக்கியமா சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா, என் தந்தை இறந்ததுக்கு பிறகு நான் சென்னைக்கு வேலைக்கு வந்தப்ப, தனிமையில ஒரு பெண்கள் வேலை செய்யும் அந்த விடுதியில இருக்கும் பொழுது எனக்கு மன சுமையை குறைத்தது வானொலி தான். காலையில வானொலி அந்த பாடல் ஆரம்பிக்கும் போதுதான் அலுவலகத்துக்கு போயிடுவேன். இரவு பாடல்கள் கேட்டுட்டு கையில சின்னதா நம்ம பேட்டரி போட்டு பாடக்கூடிய வானொலி இருக்கும், அதுதான் எனக்கு துணையாக இருந்தது. என்னுடைய தனிமையில, என்னுடைய வருத்தத்துல, நான் நெய்வேலியில இருந்து சென்னை வந்து ஒண்ணுமே தெரியாத ஊர்ல, ஒரு நாகரிகம் எனக்கு தெரியாத ஒரு இடத்துல வானொலி கொடுத்த ஒரு ஆறுதல் தான். ஒரு தோல் அணைப்பு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அணைப்பும் அரவணைப்பும் ஒரு மகிழ்ச்சியும் ஒரு நிம்மதியும் எனக்கு கொடுத்தது கண்டிப்பாக வானொலி.
3: திரைகானத்தில் நிறைவாக நரேஷ் ஐயர் சைந்தவி பாடியுள்ள பாடல் படம் மயக்கம் என்ன.

திரைகானம் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கிருஷ்ணகிரியில் 8 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து, ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை, நாலுமுக்கு, தோலம்பாளையம் ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் காக்காச்சி, கிருஷ்ணகிரி மாவட்டம் பாம்பாறை ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், ஊத்தங்கரை, எடப்பாடி, மாஞ்சோலை, சங்கரி துர்க் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், மேட்டூர், பெரியநாயக்கன்பாளையம், ஒகேனேக்கல் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், கிருஷ்ணகிரி நீர்த்தேக்கம், மேட்டூர், ஊத்துக்குழி, அன்னூர், பெருந்துறை, நம்பியூர், திருப்பூர், குமாரபாளையம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், டேனிஷ்பெட், கோபிச்செட்டிப்பாளையம், திருப்பூர் வடக்கு, அவிநாசி, ராய்கோட்டை, பவானி, காரியாக்கோவில் அணை, சூளகிரி, தழுதலை, பெனுகொண்டாபுரம், மேட்டுப்பட்டி, கவுந்தப்பாடி, கீழ்கோத்தகிரி, திருப்பூர் தெற்கு ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், திருப்பூர் துணை ஆட்சியர் அலுவலகம், சின்னாரணை, வரட்டுப்பள்ளம், குண்டேரிப்பள்ளம், மேல்கூடலூர், எமரால்டு, ஈரோடு, சோழவந்தான், குடலூர் பசார், குந்தாபாலம், குழித்துறை, பார்வுட், முள்ளங்கினாவிளை, சூரலக்கோடு, கொளச்சல், மாம்பழத்துறையாறு, கிளவரப்பள்ளி அணை, கிளன்மார்கன், திற்பரப்பு, பேச்சுப்பாறை, எழந்தக்குட்டைமேடு, ஆனைக்கிடங்கு, கொடிவேரி, களிகள், பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், அஞ்சிட்டி, பாலமூர், ஹோசூர், ஹாரிசான், அவலாஞ்சி, ஜமுனாமரத்தூர், பாப்பிரெட்டிப்பட்டி, பல்லடம், கோழிப்போர் விளை, வென்ட்வொர்த், உட்பிரேயர், கன்னியாகுமரி மாவட்டம் இரண்யேல் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 40.1 டிகிரி செல்சியஸ் திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. மிக குறைந்தள வெப்பநிலையான 22 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்தள வெப்பநிலை 13.2 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை சென்னை, திருப்பத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது.

வந்தது. கரூர், திண்டுக்கல், மதுரை, திருச்சிராப்பள்ளி, ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்தும் காணப்பட்டது. தென்மேற்கு பருவமழை கேரளத்திலும் தமிழ்நாட்டிலும் 4 முதல் 5 நாட்களுக்கு முன்கூட்டியே ஆரம்பமாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கிழக்கு மத்திய வங்க கடற்பரப்பிலிருந்து லட்சத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில், அதாவது மேற்கு மத்திய வங்க கடற்பரப்பை ஒட்டியும் தென்மேற்கு வங்க கடற்பரப்பை ஒட்டியும் குமரி கடற்பரப்பில் 5.8 கிலோமீட்டர் தொலைவில் காற்றழுத்த தாழ்வு பாதை ஒன்று உருவாகியுள்ளது. தென்மேற்கு வங்க கடற்பரப்பு, அதனை ஒட்டியுள்ள தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று நேற்று உருவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு. இன்று நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்களில் இடியுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. சென்னை குமுதம் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். சில இடங்களில் மழை தூறலுக்கும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமானது முதல் சற்றே பலத்த மழை பொழிவு இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸ், குறைந்தளவு வெப்பநிலை 24.5 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி, நேரம் 3:20. இத்துடன் சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் இந்த ஒலிபரப்பு நிறைவடைந்து மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் மாலை 5:30 ஆரம்பமாகும். சந்திப்போம். வணக்கம்.

நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம், சென்னை மத்தியாலை 800 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் இன்றைய மாலை ஒலிபரப்பு ஆரம்பமாகின்றது. குரல் அமுதம் கேட்கலாம்.

சொல்வார் புத்தியும் சொந்த புத்தியும் இல்லாத அறிவில்லாதவனுக்கு துன்பம் என்பது அவன் உயிர் போகும் அளவும் தொடரும் நோய் போல தொடரும். குறள் எண் 848 அதிகாரம் புல் அறி

0: நோய். சொல்வார் புத்தியும் சொந்த புத்தியும் இல்லாத அறிவில்லாதவனுக்கு துன்பம் என்பது அவன் உயிர் போகும் அளவும் தொடரும் நோய் போல தொடரும். குறள் எண் 848 அதிகாரம் புல் அறிவாண்மை.
1: குறள் மதம் கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

குறைந்தபட்சம் 12 வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். சகும் சமூக பணி அல்லது உளவியல் தொடர்புடைய பிரிவுகளில் பட்டம் பெற்றவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். வயது வரம்பு 25 முதல் 65 வயதிற்குள் இருக்க வேண்டும். ஆசிரியர்கள், ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் சேவை மனப்பான்மை கொண்ட நபர்கள் விண்ணப்பிக்கலாம். பணித்தன்மை, தேர்வு செய்யப்படும் தன்னார்வலர்கள் சென்னைக்கு உட்பட்ட அந்தந்த பகுதி காவல் நிலையங்களில் காணாமல் போகும் குழந்தைகள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களில் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் தொடர்பான தகவல்கள், புகார்கள் வரும்போது பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தேவையான சட்ட ஆலோசனைகள் மற்றும் உதவிகள் வழங்க வேண்டும். அரசு விதிகளின்படி ஒரு வருகைக்கு 1000 ரூபாய் மதிப்பூதியமாகவும் ஒரு வழக்கிற்கு அதிகபட்சமாக 5000 ரூபாய் மட்டும் வழங்கப்படும். விண்ணப்பிக்க விரும்பும் தகுதியுடைய நபர்கள் விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்யவும் மேலும் விரிவான விவரங்களுக்கும் சென்னை மாவட்டத்தின் நீதிமன்றத்தின் https://chennai.dcourts.gov.in/ என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி: தலைவர், முதன்மை நீதிபதி, மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு, வடக்கு கோட்டை சாலை, ADR கட்டிடம், சென்னை 600104. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் நேரிலோ அல்லது பதிவு தபால் மூலமாகவோ சென்று சேர வேண்டிய கடைசி நாள் வரும் June 1 மாலை 5:30 திரைக்கானத்தின் அடுத்த பாடல் ஒலிக்கிறது. பவர் பாண்டி படத்திலிருந்து ஷான் ரோல்டன், ஆண்டனி தாசன் குரல்களில்.

சென்னை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவிடமிருந்து வந்துள்ள சட்டப்பணி தன்னாளர்கள் தேர்வு பற்றி அறிவிப்பு. மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி சென்னை மாவட்டத்தில் உள்ள காவல் நிலையங்களில் காணாமல் போன குழந்தைகள் தொடர்பான வழக்குகளில் உதவி புரிய சட்டப்பணி தன்னார்வலர்கள் பாரா லீகல் வாலண்டியர்ஸ் தற்காலிகமாக தேர்வு செய்யப்பட உள்ளனர். கல்வித் தகுதி,

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.
1: திரைக்காணத்தின் அடுத்த பாடல் ஒலிக்கிறது. கொடிவீரன் படத்திற்காக பிரசன்னா சௌந்தர்ய பால நந்தகுமார் குரல்களில்.
0: ஆகாஷ்

0: நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி நிகழ்ச்சி நிரல். இன்றும் நாளையும் நமது நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் கேட்பதற்கு முன்,
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஹே, இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க.

0: மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
1: என்னங்க ஸ்கூல் ரியோபன் ஆக போகுது?
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஹே, இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
0: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: இன்று மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரையிசை, 6:40 மனதில் நின்றவை, 6:55 வேலைவாய்ப்பு செய்திகள். இரவு 7 பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியத்தின் 362 பகுதி இடம்பெறும். 7:10 தர்மபுரி மாவட்ட செய்திகள், எழுதியவர் எம் தண்டபாணி அவர்கள். 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம். கோடை உழவின் முக்கியத்துவம் குறித்து சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக தோட்டக்கலைத்துறை பேராசிரியர் முனைவர் பி கருப்பையா அவர்களின் உரை. தொடர்ந்து பலாமரம் பராமரிப்பு குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கர்த்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 8:05 திரைகாணம், 8:45 ஆங்கில நிகழ்ச்சி அண்ட் எக்ஸிஜிசிஸ் ஆன் ஷெல்லிஸ் ரொமான்டிக் பாந்திசம் ஆர் டு த வெஸ்ட் வெண்ட் கவிதை குறித்த இலக்கிய உரை வழங்குபவர் எம் ராஜராஜேஸ்வரி அவர்கள். 9:15 திரைகாணம், 10:00 அகில பாரத இசை, ஸ்மிதா மோக்ஷி அவர்கள் வழங்கியுள்ள கயால் இசை பாடல்கள் கேட்கலாம். தொடர்ந்து நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். பிரதமர் நரேந்திரமோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சியினை நாளை காலை 10:55 டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். இந்நிகழ்ச்சியை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வானொலி நிலையங்களின் அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் ஆகியவற்றில் கேட்கலாம். மனதின் குரல் மீண்டும் 8:00 ஒலிபரப்பாகும். இனி மற்ற நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். நாளை காலை 6:10 இணைத்தானம் நிலவை கேட்க வழங்குபவர் கிருஷ்ணவேணி அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:35 சூழலறிவும். தொடர்ந்து வானிலை காலை 7:00 முதல் 9:00 வரை புத்தம்பது காலை. இதில் உரிமை குரல் அறிந்திரு விழித்திரு, நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் எல் சரத்பாண்டியன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளின் 4 பகுதி இடம்பெறும். தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் ச செந்திலாண்டவன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு வாய் தாடை முக அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கார்த்திக் பாலாஜி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளின் 7 பகுதி இடம்பெறும். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 உங்கள் கவனத்திற்கு உலக புகையிலை ஒழிப்பு நாள் சிற்றுரை இடம்பெறும். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:20-8:30 திரைகாணம், 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. காலை 9:00 இசை பெட்டகத்தில் டி ஆர் மகாலிங்கம் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். என் கே சி அவர்கள் உடன் புல்லாங்குழல் வாசித்துள்ளார். சித்தூர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வயலின், பாலக்காடு கே குஞ்சுமணி அவர்கள் மிருதங்கம், ஆர் எஸ் கிருஷ்ணமூர்த்தி ராவ் அவர்கள் கட்டம். இந்நிகழ்ச்சி 100.1 எஃப் எம் கோல்ட் அலைவரிசையிலும் இடம்பெறும். நண்பகல் 12:10 சங்கீத சாரலில் திருத்தணி சி எஸ் வெங்கடேசுலு அவர்களின் நாகசுரை இசை கேட்கலாம். உத்திரமேரூர் டி பாலசுப்பிரமணியம் அவர்கள் தவில். 12:50 வானிலை தொடர்ந்து மெல்லிசை. பிற்பகல் 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பெண் குழந்தைகளின் நலனை பாதுகாப்பதற்கான திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். பிற்பகல் 1:10 கணிந்த வாழ்வு, ஓய்வு பெற்ற முதுநிலை ஆங்கில ஆசிரியை ரெஜினா பால் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் இரா தியாகராஜன் அவர்கள். 2:15 திரைகாணம். நிகழ்ச்சி நிலை கேட்டீர்கள். இனி தொடர்வது வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் மாநில ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 35.8°C, குறைந்த அளவு வெப்பநிலை 28.7°C, பதிவான ஈரப்பதம் 60%. சென்னை மீனம்பாக்கம் மாநில ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 37.1°C, குறைந்த அளவு வெப்பநிலை 28.5°C, பதிவான ஈரப்பதம் 47%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகளவு வெப்பநிலை 38 முதல் 39°C ஒட்டியும், குறைந்த அளவு வெப்பநிலை 28 முதல் 29°C ஒட்டியும் பதிவாகக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி.
4: This is Akashvani, the news read by Valsa Williams. Union Minister for Agriculture and Farmers Welfare Shivraj Singh Chauhan today said the Khet Bachao Abhiyan should be made a comprehensive national campaign connecting farms, farmers and villages.

0: ஈரேழு பதினான்கு லோகத்தின் அதிபதி
1: சுழிக்காற்று அடித்த இரண்டு நாளைக்கு பிறகு கோடிக்கரைக்கு பெரிய பழுவேட்டரையரும் அவருடைய பரிவாரங்களும் வந்து சேர்ந்தார்கள். பல்லக்கும் பின்தொடர்ந்து வந்தது. ஆனால் இந்த முறை அந்த பல்லக்கில் அமர்ந்து இளையராணி நந்தினி தேவியே பிரயாணம் செய்தாள். மதுராந்தகத்தேவரை அந்தரங்கமாக அழைத்துப் போக வேண்டிய அவசியம் இப்போது இல்லை. மேலும் சில சமயம் இளையராணியையும் உடன் அழைத்துப் போனால்தானே மறுபடியும் அவசியம் நேரும் போது மதுராந்தகரை அழைத்துப் போக அந்த பல்லக்கு வாகனம் உபயோகமாயிருக்கும். இவ்வாறு நந்தினி கூறியதை பழுவேட்டரையர் உற்சாகமாக ஒப்புக்கொண்டார். காமாந்தகாரத்தில் மூழ்கியிருந்த அந்த கிழவருக்கு தம்முடன் அந்த புவனசுந்தரியை அழைத்துப் போவதில் ஆர்வம் இருப்பது இயல்புதானே. சுழிக்காற்றுக்கு முன்னால் அவர்கள் நாகைப்பட்டினத்துக்கு வந்திருந்தார்கள். அங்கே தனாதிகாரி தமது உத்தியோக கடமைகளை முதலில் நிறைவேற்றினார். நாகப்பட்டினம் அப்போது தமிழகத்தின் முக்கிய துறைமுகப் பட்டினங்களில் ஒன்றாயிருந்தது. வெளிநாடுகளிலிருந்து எத்தனை எத்தனையோ பொருள்கள் பெரிய பெரிய மரக்கலங்களில் வந்து அந்த துறைமுகத்தில் இறங்கிக் கொண்டிருந்தன. அந்த பொருள்களை ஆயிரக்கணக்கான சிறிய படகுகள் ஏற்றிக்கொண்டு வந்து கரையில் சேர்த்தன. கரையிலிருந்து மாற்றுப் பண்டங்களை ஏற்றிக்கொண்டு போய் மரக்கலங்களிலே சேர்த்தன. இவற்றுக்கெல்லாம் சுங்க திரை விதித்து வசூலிக்கும் அதிகாரிகள் பலர் இருந்தார்கள். அவர்கள் சரிவர வேலை செய்கிறார்களா என்பதை மேற்பார்வை பார்ப்பது சோழ நாட்டு தனாதிகாரி பெரிய பழுவேட்டரையரின் உரிமையும் கடமையும் அல்லவா? அந்த வேலை பூர்த்தியான பிறகு பெரிய பழுவேட்டரையர் நாகைப்பட்டினத்தில் புகழ்பெற்றிருந்த சூடாமணி புத்த விகாரத்துக்கும் விஜயம் செய்தார். பிக்ஷுக்கள் அவரை தக்கபடி வரவேற்று உபசரித்தார்கள். புத்த விகாரத்துக்கு தேவை ஏதேனும் உண்டா, பிக்ஷுக்கு குறைகள் ஏதேனும் உண்டா என்று தனாதிகாரி விசாரித்தார். ஒன்றுமில்லை என்று பிக்ஷுக்கள் கூறி சுந்தர சோழ மன்னருக்கு தங்கள் நன்றியையும் தெரிவித்தார்கள். சில நாளைக்கு முன் இந்த விகாரத்தைச் சேர்ந்த பிக்ஷுக்கள் இருவர் தஞ்சைக்கு சக்கரவர்த்தியை பார்க்க வந்திருந்தார்கள். புத்த சங்கத்தின் சார்பாக சுந்தர சோழர் விரைவில் நோய் நீங்கி குணமடைய வேண்டும் என்ற வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள். அப்போது அவர்கள் இளவரசர் அருள்மொழிவர்மர் இலங்கையில் புத்த தர்மத்துக்கு செய்து வரும் தொண்டுகளை குறித்து தங்கள் பாராட்டுதலை தெரிவித்தார்கள். இடிந்து போன புத்த விகாரங்களை புதுப்பித்துக் கொடுக்கும்படியாக இளவரசர் கட்டளையிட்டு நிறைவேற்றியும் வருவது இலங்கையில் உள்ள புத்த பிக்ஷுக்களின் மகாசங்கத்துக்கு அளவற்ற மகிழ்ச்சியை அளித்து வருவதாகவும் அவர்கள் கூறினார்கள். சக்கரவர்த்தி பெருமானே, இன்னும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியையும் நாங்கள் கேள்விப்படுகிறோம். இலங்கையின் பழமையான சிம்மாசனத்தை தங்களுடைய இளைய திருக்குமாரருக்கே அளித்து இலங்கை அரசராக முடிசூட்டி விடலாம் என்று பிக்ஷுக்களில் ஒரு பெரும்பகுதியார் கருதுகிறார்களாம். அவ்விதம் தங்களுக்குள் பேசிக் கொண்டிருக்கிறார்களாம். இதைக் காட்டிலும் நம் இளவரசரின் பெருமைக்கு வேறு என்ன சான்று வேண்டும் என்று கேட்டார்கள். இதை கேட்டுக்கொண்டிருந்த பெரிய பழுவேட்டரையரின் உள்ளத்தில் ஓர் அபூர்வமான யோசனை உதயமாயிற்று. பிக்ஷுக்கள் சென்ற பிறகு அதை சுந்தர சோழ சக்கரவர்த்தியிடம் தெரிவித்தார். மூன்று உலகை ஆளும் இறைவா,
2: தங்கள் அதிகாரம் எட்டு திசையிலும் பரவி நிலை பெற்றிருக்கிறது. இந்த பரந்த பூமண்டலத்தில் தங்கள் ஆணைக்கு கீழ்ப்படியாதவர்கள் யாரும் இல்லை. ஆனால் தங்கள் திருப்புதல்வர்கள் இருவர் மட்டும் இதற்கு விலக்காய் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு துர்புகத்தி புகட்டும் சிலர் சோழ சாம்ராஜ்யத்தில் பெரிய பதவிகள் வகிக்கின்றார்கள். ஆதித்த கரிகாலர் தங்கள் விருப்பத்தின்படி இங்கு வருவதற்கு மறுத்து தங்களை காஞ்சிக்கு வரும்படி ஓலை அனுப்புகிறார். அவருக்கு இவ்வாறு துர்புத்தி புகட்டுகிறவர் வேறு யாரும் இல்லை, தங்கள் மாமனாரான திருக்கோவலூர் மலையமான்தான். அவ்வாறே ஈழ நாட்டிலிருந்து தங்கள் இளம் புதல்வரை தெரிவிக்கும்படியாக தாங்கள் பன்முறை சொல்லிவிட்டீர்கள். நானும் ஆள் அனுப்பி அலுத்துவிட்டேன். நமது ஆட்கள் இளவரசரை சந்திக்காதபடியும் நம் ஓலை இளவரசரை சேராதபடியும் அந்த கொடும்பாளூர் பெரிய வேளான் செய்து கொண்டு வருகிறான். இல்லாவிடில் தங்கள் அருமை புதல்வர் தங்கள் விருப்பம் தெரிவிந்த பிறகும் இத்தனை காலம் வராமல் தாமதிப்பாரா? இந்த நிலைமையில் எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. தாங்கள் கட்டளையிட்டால் அதை தெரிவிக்கிறேன் என்றார் பழுவேட்டரையர்.
1: சக்கரவர்த்தி சம்மதம் கொடுத்ததன் பேரில் தனாதிகாரி தெரிவித்தார்,
2: இலங்கை சிம்மாதனத்தை கவர்ந்து முடிசூட்டிக் கொள்ள சதி செய்ததாக குற்றம் சாட்டி இளவரசரை சிறைப்பிடித்துக் கொண்டு வரும்படி கட்டளை பிறப்பித்து அனுப்புவோம். அத்தகைய கட்டளையை பூதி விக்ரமகேசரி தடை செய்ய முடியாது. அன்றியும்

0: இளவரசரிடம் நேரில் எப்படியேனும் கட்டளையை சேர்ப்பிக்கச் செய்துவிட்டால் இளவரசர் கட்டாயம் வந்தே தீருவார்.
1: இதை கேட்ட சுந்தர சோழர் புன்னகை புரிந்தார். விசித்திரமான யோசனைதான். ஆயினும் ஏன் கையாண்டு பார்க்கக்கூடாது? பொன்னியின் செல்வனை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் சக்கரவர்த்தியின் மனதில் பொங்கிக் கொண்டிருந்தது. தம்முடைய அந்திம காலம் நெருங்கி கொண்டிருப்பதாக அவர் உணர்ந்தார். ஆகையால் தம் அந்தரங்க அன்புக்குரிய இளங்கோவிடம் ராஜ்யத்தை பற்றி தம் மனோரதத்தை வெளியிட விரும்பினார். மதுராந்தகனுக்கே தஞ்சாவூர் ராஜ்யத்தை அளிக்க வேண்டும் என்ற தம் விருப்பத்தை அறிந்தால் அருள்மொழிவர்மன் மறுவார்த்தையே பேசாமல் அதை ஒப்புக்கொள்வான். பின்னர் அவன் மூலமாக ஆதித்த கரிகாலனுடைய மனத்தை மாற்றுவதும் எளிதாயிருக்கும். இவ்வாறு சிந்தித்து தனாதிகாரியின் யோசனையை சக்கரவர்த்தி ஆமோதித்தார். அதன் பேரில்தான் அருள்மொழிவர்மரை சிறைப்பிடித்து வரும்படி கட்டளை அனுப்பப்பட்டது. இளவரசருக்கு எந்தவித தீங்கும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்ற கண்டிப்பான கட்டளையும் மரக்கல தலைவனுக்கு பிறப்பிக்கப்பட்டது. முன்னர் சொன்ன கட்டளையுடன் இரு மரக்கலங்கள் ஈழ நாட்டுக்கு சென்ற பிறகு பெரிய பழுவேட்டரையர் சிறிது மனக்கவலை கொண்டார். இளவரசருக்கு ஏதேனும் நேர்ந்துவிட்டால் தனக்கு பெரும்பழி ஏற்படும் என்பதை உணர்ந்தார். ஆகையால் தாமே நாகப்பட்டினம் துறைமுகத்துக்கு நேரே சென்றிருந்து இளவரசரை தக்கபடி வரவேற்று தமது சொந்த பொறுப்பில் அவரை தஞ்சாவூருக்கு அழைத்து கொண்டு வர விரும்பினார். இந்த யோசனைக்கு இன்னும் சில உபகாரணங்களும் இருந்தன. இளவரசர் தஞ்சைக்கு வந்து சக்கரவர்த்தியை பார்ப்பதற்கு முன்னால் செம்பியன்மாதேவியோ குந்தவையோ அவரை பார்க்கும்படி விடக்கூடாது. அந்த பெண்கள் இருவரும் இளவரசர் மீது மிக்க செல்வாக்கு உள்ளவர்கள், பழுவேட்டரையரை வெறுப்பவர்கள். ஆகையால் இளவரசரிடம் ஏதாவது சொல்லி அவர் மனதை கெடுத்து விடுவார்கள். தக்க சமயம் வருவதற்குள், அதாவது சுந்தர சோழர் மரணம் அடைவதற்குள் ஏடாகூடமாக ஏதேனும் நடந்து காரியங்கள் கெட்டுப்போகலாம். அன்றியும் பொக்கிஷ நிலவரையில் சுரங்க வழி காவலன் பின்னாலிருந்து தாக்கி வீழ்த்தப்பட்டதிலிருந்து தனாதிகாரியின் மனத்தில் ஏதேதோ விபரீத சந்தேகங்கள் உதித்திருந்தன. பொக்கிஷ சாலையில் யாராவது ஒளிந்திருக்க கூடுமோ? அப்படியானால் அது யாராயிருக்கும்? தஞ்சை கோட்டை காவலர்களிடம் அகப்படாமல் தப்பிச் சென்ற வானர்குல வீரனாயிருக்குமா? அங்கனமானால் அவன் இன்னும் பல ரகசியங்களை அறிந்திருக்க கூடுமல்லவா? சின்ன பழுவேட்டரையர் கூறுகிறபடி நந்தினியை பார்க்க அடிக்கடி வரும் மந்திரவாதிக்கு இதில் ஏதேனும் சம்பந்தம் இருக்குமா? அதையும் தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். இளைய பிராட்டி குந்தவை தேவி, அவள்தான் வந்தியத்தேவனை ஓலையுடன் இளவரசர் அருள்மொழிவர்மரிடம் அனுப்பியிருக்கிறாள் என்னும் செய்தியும் தனாதிகாரியின் மனதை கலங்கச் செய்திருந்தது. வந்தியத்தேவன் மூலம் என்ன செய்தி அனுப்பியிருப்பாள்? தாமும் சம்புவரையர் முதலியவர்களும் சோழ சிம்மாசனத்தை பற்றி முடிவு செய்துள்ள யோசனையை பற்றி அந்த பெண்பாம்புக்கு செய்தி எட்டியிருக்குமா? அதை பற்றி ஏதேனும் அவள் எழுதி அனுப்பியிருப்பாளோ? எப்படி இருந்த போதிலும் இளவரசர் சோழ நாட்டின் கரையில் இறங்கியதும் தாம் அவரை முதலில் சந்திப்பதுதான் நல்லது. வந்தியத்தேவனையும் இளவரசருடன் சிறைப்பிடித்துக் கொண்டு வர கட்டளையிட்டிருப்பதால் அவனையும் முதலில் தாம் பார்த்தாக வேண்டும். அவனுக்கு என்னென்ன தெரியும், எவ்வளவு தூரம் தெரியும் என்பதனையும் கண்டுபிடித்தாக வேண்டும். இப்படியெல்லாம் யோசித்து பெரிய பழுவேட்டரையர் நாகைப்பட்டினத்துக்கு போய் காத்திருக்க தீர்மானித்தார். அவருக்கு இருந்த காரணங்களை காட்டிலும் அதிகமாகவே நந்தினி தேவிக்கு இருந்தன. வந்தியத்தேவனை மறுபடி பார்க்கவும் குந்தவை அவனிடம் என்ன ஓலை கொடுத்து அனுப்பினாள் என்பதை அறிந்து கொள்ளவும் நந்தினி மிக்க ஆவலாயிருந்தாள். மந்திரவாதி ரவிதாசன் போன காரியம் எவ்வளவு தூரம் வெற்றியடைந்தது என்று அறியவும் ஆர்வம் கொண்டிருந்தாள். ஆகையால் நாகைப்பட்டினத்துக்கு தானும் வருவதாக கூறினாள். கரும்பு தின்ன கூலி வேண்டுமா? கிழவர் உடனே அதற்கு இசைந்தார். கடலில் கரையோரமாக உல்லாசப் படகில் ஏறி நந்தினியுடன் ஆனந்த பிரயாணம் செய்வது பற்றி அவர் மனோராஜ்யம் செய்யலானார். அவர் உள்ளத்தையும் உடலையும் எரித்து கொண்டிருந்த தாபம் அதன் மூலம் தீர்வதற்கு வழி ஏற்படலாம் என்றும் ஆசை கொண்டார். பழுவேட்டரையரும் நந்தினியும் நாகைப்பட்டணத்தில் இருந்த போதுதான் சுழற்காற்று அடித்தது. காற்றின் உக்ர லீலைகளை நந்தினி வெகுவாக அனுபவித்தாள். கடற்கரையோரத்தில் தென்னை மர உயரத்துக்கு அலைகள் எழும்பி விழுவதை பார்த்து களித்தாள். ஆனால் கடலில் உல்லாசப்படகில் ஆனந்த யாத்திரை செய்யலாம் என்னும் பழுவேட்டரையரின் மனோராஜ்யம் நிறைவேறவில்லை. சுழிக்காற்று அல்லோல கல்லோலப்படுத்திவிட்டு போன பிறகு கடலிலே கப்பல்களுக்கும் படகுகளுக்கும் சேதமுண்டா என்பதை பற்றி பழுவேட்டரையர் விசாரித்து அறிந்தார். கரையோரத்தில் அனைவரும் சுழிக்காற்று வரப்போவதை அறிந்து ஜாக்கிரதையாயிருந்தபடியால் அதிக சேதம் ஏற்படவில்லை என்று தெரிந்தது. ஆனால் நடுக்கடலில் ஈழத்துக்கும் கோடிக்கரைக்கும் நடுவிலே இரு கப்பல்கள் தத்தளித்ததாகவும் அவற்றில் ஒன்று தீப்பற்றி எரிந்து முழுகியதாகவும் கட்டுமரங்களில் மீன்பிடிக்கச் சென்ற வலைஞர்கள் சிலர் கூறினார்கள். இது பழுவேட்டை

0: வரையருக்கு மிக்க கவலையை உண்டாக்கிற்று.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: இந்த நெடுங்கதியின் செல் திசையில இந்த பகுதியில கடற்கரையை ஒட்டின பொது விஷயங்களை சொல்லிட்டு அடுத்த களத்தை அமைச்சிருக்கார் ஆசிரியர். கடலோடு விளையாடின சுழற்காற்று கரையோரங்கள்ல செஞ்சிருந்த லீலைகளை ஒரு சொச்சித்திரமாகவே தீட்டியிருக்கார். கோடிக்கரையிலிருந்து காவேரி பூம்பட்டினம் வரை, தெற்கிலிருந்து வடக்கு வரை வரிசையான காட்சி. வரைபடத்தை பாருங்க. தஞ்சாவூருக்கு தென்கிழக்கே ஏறத்தாழ 120 கிலோமீட்டர் தொலைவில் கோடிக்கரை. நேர்கிழக்கில் 85 கிலோமீட்டர் நாகை, வடகிழக்கில் 100 கிலோமீட்டர் காவேரி பூம்பட்டினம். வரலாற்றை தெளிவாக புரிஞ்சிக்க இடவியல்பையும் ஆராயணும். இதன் முக்கியத்துவத்தை ஆங்காங்கே கல்கியார் உணர்த்திக்கிட்டு தான் வரார். காலப்போக்கில் ஆறுகளின் போக்கும் மாறுபடலாம், ஊர்களின் பேரும் மாறுபடலாம். ஆனால் இன்றைய நிலை அந்நாளைய நிலையை ஊகிக்க பெரிதும் உதவும். எடுத்துக்காட்டா, நாகை அடுத்துள்ள சில ஊர்கள் முக்கிய ஆறுகள் சிலவற்றின் கழிமுக பகுதிகளாக இருப்பதை பார்க்கிறோம். வெட்டாற்றுக்கு நாகூர், வெள்ளாற்றுக்கு வேளாங்கண்ணி, அடப்பாற்றுக்கு தோப்புத்துறை, கோரையாற்றுக்கு முத்துப்பேட்டை. கதைப்பகுதிக்கு வருவோம். பெரிய பழுவேட்டரையரும் நந்தினியும் பரிவாரங்களுடன் சுழிக்காற்றுக்கு முன்னால நாகப்பட்டினத்துக்கு வந்திருந்தாங்க. அங்க நடந்த நிகழ்ச்சிகளுக்கு அப்புறம் தனாதிகாரிக்கு உதிச்ச அபூர்வமான யோசனை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம். விசித்திரமான இந்த யோசனையை சக்கரவர்த்தியும் ஆமோதிச்ச பிறகுதான் கட்டளை அனுப்பப்பட்டது. அருள்மொழிவர்மர் சிறப்படுத்துற முயற்சியில பேரரசரும் தனாதிகாரியும் சம்பந்தப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் தெளிவாயிடுச்சு. ஆனா வந்தியத்தேவனையும் சிறைப்படுத்த ஏற்பாடு ஆயிருந்தா அது நிச்சயம் அது பழுவேட்டரையரின் பழைய தனிப்பட்ட ஆணையாகத்தான் இருக்கும். உபகாரணங்கள்ங்கிற பட்டியல்ல தனாதிகாரியின் தந்திரங்களை கேட்டோம். ஆடி 18 கடம்பூர்ல வந்தியத்தேவனை பார்த்ததிலிருந்தே சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டார். தஞ்சை கோட்டை தளபதியின் அனுமதி இல்லாமல் பழுவூர் முதிரை மோதிரத்தை காட்டிக்கிட்டு உள்ள வந்தான். அதை பெரியவர் தான் கொடுத்தார்னு போய் சொல்லியிருக்கான். சுரங்க வழி காவலனை தாக்கி வீழ்த்திட்டு தலைமறைவாகிட்டான். இன்னும் பல வெளிப்படையா சொல்ல முடியாத காரணங்கள். ஆமா, தஞ்சை கோட்டை வாசல்ல நந்தினி பல்லக்கில் வந்துகிட்டு இருந்த போது அந்த இந்திரஜித்திடம் அவளே பழுவூர் இலச்சினையை கொடுத்திருக்கணும்னு தம்பி சொன்னான். அசட்டு சிரிப்போட தானே அதை அவகிட்ட சொல்ல முடிஞ்சது. அவரால் விழுப்புண் பெற்ற மா வீரர் அவ முன்னிலையில விழுந்துடுறார்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
3: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.
4: இனி காதலி நிம்மதி படத்திலிருந்து சொனலதா குரலில் பாடலொன்று கேட்போமானீர்களே.

0: திரைப்பட பாடல் கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். ஆகாஷ்வாணி விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும்.
1: கவனிங்க, நீங்க பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் பத்தி கேள்விப்பட்டீங்களா?
2: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலர் பவர் சே பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹை.
1: இது உங்க வீட்டை சூரிய வீடா ஆக்கிடும், அதாவது கரண்ட் பில் ஜீரோ. அதோட கூடுதல் மின்சார உற்பத்தி செஞ்சா அதை வித்து நீங்க சம்பாதிக்கலாம். இன்னும் ஏன் உட்கார்ந்திருக்கீங்க? இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: பொருட்கள் ஏதுமின்றி முழுமையாக தள்ளுபடி செய்வது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவின் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா விவகாரத்தில் குதிரை பேரம் நடந்துள்ளதாகவும் இதுகுறித்து ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அக்கட்சி வலியுறுத்தியுள்ளது. நீலகிரி, கோவை, சேலம் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் வரும் 5 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். லித்தியம் பேட்டரி மற்றும் நிலையான மின்காந்த சக்தி தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக மின்னணு தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டா அருகே சூரஜ்பூரில் அரிய வகை கனிமவள உற்பத்தி தொழிற்சாலையை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்நாட்டிலேயே இந்த தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். லோகம் என்ற புத்தாக்க தொழில் முயற்சியின் மூலம் கனிமவள உற்பத்தி துறையில் இளைஞர்களை ஊக்குவிப்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய கடன்களை வரம்புகள் ஏதுமின்றி முழுமையாக தள்ளுபடி செய்வது குறித்து மாநில அரசு பரிசீலித்து வருவதாக நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். நாகையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாய கடன் தள்ளுபடியில் இந்திய ரிசர்வ் வங்கியின் கட்டுப்பாடுகள் எதுவும் இல்லை என்றும் கூறினார். மகளிருக்கு 2500 ரூபாய் உரிமைத்தொகை குறித்த அறிவிப்பு நிதிநிலை அறிக்கையில் வெளியாகும் என்றும் அவர் தெரிவித்தார். மாநிலத்தின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை 2 வாரத்தில் வெளியிடப்படும் என்றும் திரு மரிய வில்சன் கூறினார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டு முடிவுகள் வெளியிடப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு குடிநீர் வழங்கும் நீரேற்று நிலையத்தை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வேளாண் பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்தில் உள்ள குறைபாடுகள் குறித்த விவசாயிகளின் கோரிக்கைகள் முதலமைச்சரிடம் முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அவை பரிசீலிக்கப்பட்டு அது தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் அவர் கூறினார். கும்பகோணம் நகருக்கு நாளொன்றுக்கு 20 மில்லியன் லிட்டர் குடிநீர் தேவைப்படும் நிலையில் தற்போது 16 முதல் 17 மில்லியன் லிட்டர் வரை மட்டுமே குடிநீர் கிடைப்பதாக அவர் கூறினார். இந்த பற்றாக்குறையை விரைவில் சரிசெய்து தேவையான அளவு குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தில்லியில் அண்மையில் நடைபெற்ற வேளாண்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்றது பயனுள்ளதாக அமைந்ததாக கூறிய திரு வினோத், விதைநெல், உரம், யூரியா மற்றும் விவசாயத்துறைக்கான நிதி ஒதுக்கீடு குறித்து மத்திய அரசு ஆலோசனை நடத்தியதாக தெரிவித்தார். அரசு கல்லூரி மாணவர் மாணவியர் விடுதிகளில் தரமற்ற உணவு வழங்கினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு எச்சரிக்கை விடுத்துள்ளார். கோவை மாவட்டத்தில் உள்ள சமூக நீதி மற்றும் பழங்குடியினர் நல மாணவியர் விடுதியில் ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உணவின் தரம் குறித்து மாணவியரிடமிருந்து வந்துள்ள புகாரின் அடிப்படையில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார். மாணவியர் விடுதியிலிருந்து கல்லூரிக்கு செல்ல பேருந்து வசதி ஏற்படுத்தி தர வேண்டும், அவர்கள் பயன்படுத்தும் சாலையில் உள்ள டாஸ்மாக் மதுபான கடையை அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கைகள் குறித்து பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு வன்னியரசு கூறினார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையின் அடுத்தகட்ட வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். திருநெல்வேலியில் இன்று நடைபெற்ற மாவட்ட அளவிலான ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், தொழில் நிறுவனங்களின் தற்போதைய நிலை, தொழில் முனைவோர் எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் அரசின் திட்டங்கள் குறித்து கேட்டறிந்ததாக தெரிவித்தார். மாணவர்களின் தனித்திறமையை கண்டறிந்து அவற்றை வெளிக்கொண்டு வருவதற்கான முயற்சியை மாநில அரசு மேற்கொள்ளும் என்று அமைச்சர் திருமதி கமலி தெரிவித்துள்ளார். திருப்பூரில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான கோடைக்கால சிறப்பு முகாமில் கலந்து கொண்டு பேசிய அவர், கல்வியுடன் ஒழுக்கமும் இணைந்தால் மாணவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது நிச்சயம் என்று குறிப்பிட்டார். இலக்கை நோக்கிய பயணத்தை மாணவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திருமதி கமலி கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அஇஅதிமுகவின் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா விவகாரத்தில் குதிரை

வணக்கம். மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். தலைப்புச் செய்திகள். அரிய வகை கனிம வள உற்பத்தி தொழில்நுட்பத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். விவசாய கடன்களை வரம்பு

0: பேரம் நடந்துள்ளதாகவும் இதுகுறித்து ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அக்கட்சி ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லேக்கரிடம் புகார் மனு அளித்துள்ளது. அஇஅதிமுக சட்டமன்ற கொறடா திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு எம் தனபால் ஆகியோர் சென்னையில் உள்ள மக்கள் மாளிகையில் ஆளுநரை சந்தித்து அளித்த மனுவில் திருமதி மரகதம் குமரவேல், திரு ஜெயக்குமார், திருமதி பி சத்யபாமா, திரு எஸ் கே சுப்பையா ஆகியோர் ராஜினாமா கடிதங்களை சட்டப்பேரவைத் தலைவரிடம் அளித்தவுடனேயே அவர்கள் தாவேகாவில் இணைந்ததாக கூறப்பட்டுள்ளது. ஜனநாயக மற்றும் அரசியல் சாசன நடைமுறைகளை பாதுகாக்கும் வகையில் இப்பிரச்சினை தொடர்பாக ஆளுநர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அந்த மனுவில் கோரப்பட்டுள்ளது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, தாவேக அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பில் கொறடா உத்தரவை மீறி அரசுக்கு ஆதரவாக இந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்களும் வாக்களித்ததாக ஆளுநரிடம் அளிக்கப்பட்ட புகாரில் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளதாகவும் கூறினார். சட்டமன்ற செயலகம் தாவேகாவின் கட்சி அலுவலகமாக மாறி வருவதாகவும் இதனை தடுக்க ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தாங்கள் வலியுறுத்தியிருப்பதாகவும் திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்தார். தமிழகத்தில் உள்ள முருகப்பெருமான் ஆலயங்களில் வைகாசி விசாக திருவிழா இன்று கொண்டாடப்பட்டது. மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில், சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி திருக்கோவில் உள்ளிட்ட பல்வேறு கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாக திருவிழாவையொட்டி விஸ்வரூப தரிசனம் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் முருகப்பெருமானின் ஜென்ம நட்சத்திர திருவிழாவான வைகாசி விசாக திருவிழா ஆண்டுதோறும் வசந்த விழாவாக 10 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. 10ஆம் நாளான இன்று வைகாசி விசாக திருவிழா நடைபெற்றது. இதையொட்டி அதிகாலை 1 மணிக்கு திருக்கோவில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தரிசனம், உதயமார்த்தாண்ட அபிஷேகம் நடைபெற்றது. வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு ராமநாதபுரம், விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டத்தின் பல பகுதியிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என்பதனால் அதற்கான பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. சிறப்பு பேருந்து இயக்கப்பட்டன. இதுபோல் திருநெல்வேலி திருச்செந்தூர் இடையே சிறப்பு ரயிலும் இயக்கப்பட்டது. சுமார் 800க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
0: நீலகிரி, கோவை, சேலம் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வரும் 5 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
2: சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் மத்திய கிழக்கு வங்கக்கடல் முதல் லட்சத்தீவு வரை குமரிக்கடல் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேலும் சுமார் 1.5 கிலோமீட்டர் முதல் 7.6 கிலோமீட்டர் உயரம் வரை மத்திய கிழக்கு மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 5 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்கள் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அடுத்த 5 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். சென்னை திருவான்மியூர் பகுதியில் உலக புகையிலை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு பிரம்மகுமாரிகள் மருத்துவத்துறை சார்பாக விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. மாதவரம் ஏரி படகு குழாம் பகுதியில் சுமார் 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மேம்பாட்டு பணிகளை சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் இன்று ஆய்வு செய்தார். திருவாரூர் மாவட்டம் வடுவூர் கோதண்டராமன் கோவில் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு கருட சேவை நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். சிங்கப்பூர் ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 21-19, 21-18 என்ற செட் கணக்கில் தென்கொரியாவின் வான் ஹோ கிம், ஜியுங் ஜோ சியூ இணையை வென்றது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பிரிஸ்டாலில் இப்போட்டி இன்றிரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரிய வகை கனிமவள உற்பத்தி தொழில்நுட்பத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். விவசாய கடன்களை வரம்புகள் ஏதுமின்றி முழுமையாக தள்ளுபடி செய்வது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவின் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா விவகாரத்தில் குதிரை பேரம் நடந்துள்ளதாகவும் இதுகுறித்து ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அக்கட்சி வலியுறுத்தியுள்ளது. நீலகிரி, கோவை, சேலம் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் வரும் 5 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
3: நேரம் 6:40. 25 நொடி.

0: ஆகாஷ்வாணி சென்னை மத்தியாலை 720 கிலோ ஹெர்ட்ஸில் மனதில் நின்றவை கேட்கும் முன்
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: மனதில் நின்றவை நிகழ்ச்சியில் வாதியார் வீட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல் முதலில்

0: மனதில் என்றவை கேட்டீர்கள்.
1: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026க்கான பரிந்துரைகளை வரவேற்கிறது.
2: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
1: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://awards.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
2: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
0: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
2: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
2: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் OTT ஆப்பை.
2: இலவசமாக கண்டுகளிப்போம்.

0: நேரம் 6:55. ஆகாஷ்வாணி வேலைவாய்ப்பு செய்திகள் கேட்கும் முன்,
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஹே, இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: வேலை வாய்ப்பு செய்திகள்.
5: துணை ராணுவ படையின் வேலைவாய்ப்பு அறிவிப்பு.
6: SSB எனப்படும் சகஸ்ர சீமா பல் ராணுவ படையில்
5: விளையாட்டு ஒதுக்கீட்டின் கீழ் காலியாக உள்ள 404 காவலர் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. இந்தியா முழுவதும் விளையாட்டு ஒதுக்கீட்டின் கீழ் 404 கான்ஸ்டபிள் GD பணியிடங்கள் இணையதளம் மூலமாக நிரப்பப்பட உள்ளன. விண்ணப்பதாரரின் வயது வரம்பு 18 முதல் 23 ஆண்டுகளாக இருக்க வேண்டும்.
6: SC ST பிரிவினருக்கு

0: 5 ஆண்டுகள் வயது வரம்பில் தளர்வுகள் வழங்கப்படும். ஓபிசி பிரிவினருக்கு 3 ஆண்டுகளும் முன்னாள் படை வீரர்களுக்கும் அரசு விதிமுறைகளின்படி வயது வரம்பில் சலுகையும் வழங்கப்படும். கல்வி தகுதி அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்திலிருந்து பெறப்பட்ட 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். மேலும் சர்வதேச போட்டிகளில் பங்கேற்றவர்கள், பதக்கம் வென்றவர்கள், விளையாட்டு சாதனைகளுக்கான பதக்கம் பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். தெரிவு செய்யப்படுவோர் ஆவணங்கள் சரிபார்ப்பு, உடல் தகுதி தேர்வு, மருத்துவ பரிசோதனை ஆகியவற்றின் அடிப்படையில் தெரிவு செய்யப்பட உள்ளனர். விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 100 ரூபாயும், பெண்கள் SC ST பிரிவினர் ஆகியோருக்கு விண்ணப்பிக்க கட்டணம் ஏதுமில்லை. விண்ணப்ப கட்டணத்தை இணையதளம் மூலமாக மட்டுமே செலுத்த வேண்டும். இது பற்றிய மேலும் விரிவான விவரங்களுக்கு அணுக வேண்டிய இணையதள முகவரி https://recruitment.ssb.gov.in என்ற இணையதளம் மூலமாக மேலும் விரிவான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் June 7 ஆகும்.
1: 6RB எனப்படும் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு, ரயில்வே தேர்வாணையத்தின் வேலைவாய்ப்பு அறிவிப்பு. ரயில்வே தேர்வாணையமானது நாடெங்கிலும் காலியாக உள்ள உதவி லோகோ பைலட் பணியிடங்களை நிரப்ப உள்ளது.
0: மொத்த பணியிடங்களின் எண்ணிக்கை 11127 ஆகும். பணியின் பெயர் அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ALP.
1: வயது வரம்பு 1/7/2026
0: அன்று 18 முதல் 30 வயதுக்குட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம்.
1: அரசு விதிமுறைகளின்படி SC ST பிரிவினருக்கு 5 ஆண்டுகளும், இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் 3 ஆண்டுகளும், முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு வயது வரம்பில் தளர்வுகளும் வழங்கப்பட உள்ளன.
0: கல்வி தகுதி 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்று ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், மெயின்டெனன்ஸ் மெக்கானிக், எலக்ட்ரானிக்ஸ், ரேடியோ மற்றும் டிவி மெக்கானிக், ஒயர்மேன், டர்னர், மெஷினிஸ்ட், ரெஃப்ரிஜரேஷன், ஏர் கண்டிஷனிங் போன்ற ஏதாவது ஒரு ட்ரேடில் ITI முடித்து அப்ரண்டிஸ் பயிற்சி பெற்றிருக்க வேண்டும். அல்லது மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல் போன்ற பொறியியல் பாடப்பிரிவுகள் ஏதாவது ஒன்றில் டிப்ளமோ அல்லது BE/BTECH படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். இந்த பதவிக்கு தகுதியானவர்கள் இணையதளம் மூலமாக எழுத்து தேர்வு, மருத்துவ தகுதி தேர்வு, சான்றிதழ் சரிபார்த்தல் ஆகியவற்றின் அடிப்படையில் தெரிவு செய்யப்பட உள்ளனர்.
1: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினர் 500 ரூபாய் விண்ணப்ப கட்டணமாக செலுத்தி விண்ணப்பிக்க வேண்டும். SC ST பிரிவினர், முன்னாள் இராணுவத்தினர், பெண்கள், திருநங்கைகள், சிறுபான்மையினர் அல்லது பொருளாதார ரீதியாக பின்தங்கிய வகுப்பினர் ஆகிய பிரிவைச் சேர்ந்த விண்ணப்பதாரர்கள் 250 ரூபாய் விண்ணப்ப கட்டணமாக இணையதளம் மூலமாக செலுத்தி விண்ணப்பிக்க வேண்டும். தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் RRB-யின் இணையதளத்தில் உள்ள அதிகாரப்பூர்வ போர்ட்டல் வழியாக தங்களின் பதிவை சரியாக முடிக்க வேண்டும். பிற்கால தேர்வு தாமதங்களை தவிர்க்க படிவத்தை சமர்ப்பிக்கும் போது ஆதார் சரிபார்ப்பு முடிப்பதை உறுதி செய்ய வேண்டும். மேலும் விரிவான விவரங்களுக்கு அணுக வேண்டிய இணையதள முகவரி www.rrbapply.gov.in மற்றும் https://rrb.gov.in. முகவரியை மீண்டும் அறிவிக்கிறோம். https://rrb.gov.in.
0: இணையதளம் மூலமாக விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் June 14 ஆகும்.
2: வேலைவாய்ப்பு செய்திகள் கேட்டீர்கள்.
3: நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி

0: பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் என்பது சும்மா வந்தது.
1: எல்லா வகையிலும் மிகப்பெரும் நெருக்கடி இருந்ததால் தான் சமாளிக்கவே முடியாத ஒரு சூழலில் ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டை பிரித்து அரசியல் சுதந்திரம் கொடுத்து சென்றார்கள் என்று கூறினீர்கள். ஒன்றுபட்ட இந்தியாவை காண விரும்பியவர்களுக்கு பிரிவினை என்பது ரணமாகத்தானே இருந்திருக்கும் தாயே.
2: ஆம் மகனே, நாடு பிரிக்கப்படாமல் ஒன்றாக இருக்க வேண்டும் என்றே காந்தி விரும்பினான். அதற்காக ஜின்னாவை பலமுறை சந்தித்து பேசினான். நேரு, பட்டேல், ராஜேந்திர பிரசாத், ராஜகோபாலாச்சாரி என பலரும் ஐக்கிய இந்தியாவை காண வேண்டும் என்றே விரும்பினார்கள். ஆனால் நடைமுறை நிகழ்ச்சிகள் அந்த நினைப்புக்கு ஏற்றவாறு இல்லை. இடைக்கால அரசு

அங்க பரிசோதனையும் அதையொட்டி நாட்டில் நடைபெற்ற மத கலவரங்களும் வன்முறை நிகழ்ச்சிகளும் தேச பிரிவினையை தவிர்க்க முடியாததாக்கிவிட்டது. ஒன்றுபட்ட இந்தியாவை உயிருக்கும் மேலாக நேசித்த காந்தியே தேச பிரிவினை என்ற யதார்த்த உண்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டியதாயிற்று. உலக வரலாற்றிலேயே இந்திய விடுதலை போராட்டம் தனிச்சிறப்புடையது. உலகின் வேறு எந்த நாட்டின் சுதந்திர போருடனும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. ஏனென்றால் இந்திய இயக்கத்தின் லட்சியமும் போராட்ட முறைகளும் வியூகமும் உத்தியும் விளைவும் பிற போராட்டங்களிலிருந்து முற்றிலும் வேறுபட்டதுதான். இந்த நாட்டின் சுதந்திரத்துக்காக போராடிய காங்கிரஸ் ஒரு அரசியல் கட்சியாக செயல்படாமல் ஒரு இயக்கமாகத்தான் விடுதலை போராட்டத்தை முன்னின்று நடத்தி சென்றது. அதனால்தான் அதை காங்கிரஸ் பேரியக்கம் என்றார்கள். எனவேதான் அது எந்த ஒரு சித்தாந்தத்தையும் மையப்படுத்தவில்லை. அனைத்து வகுப்பாரும் அதில் இடம் பெற்றிருந்தார்கள். பலதரப்பட்ட கருத்துக்களையும் காங்கிரஸ் எதிரொலித்தது. இந்தியரிடையே நாட்டுப்பற்றை வளர்த்து அகில இந்திய கண்ணோட்டத்தை கொடுத்தது. மக்களின் சம்மதமில்லாமல் அவர்களை அச்சுறுத்தி நீண்டகாலம் ஆட்சி செய்ய முடியாது என்ற வரலாற்று உண்மையை நன்குணர்ந்தவன் காந்தி. அதனால் அவன் மக்களின் அச்சத்தை போக்கி அறப்போராட்டத்துக்கு அவர்களின் ஆதரவை பெற்று வீட்டை விட நாடே உயர்ந்தது என்ற எண்ணத்தை ஏற்படுத்தினான். அதன் மூலம் இந்திய சுதந்திர போராட்டத்தை மாபெரும் மக்கள் இயக்கமாக மாற்றினான். இது ஒரு அரசியல் அதிசயம்தான். மற்ற உலக நாடுகளில் நிகழ்ந்த போர்களைப் போலவோ புரட்சியைப் போலவோ இங்கே நடக்கவில்லை. இந்திய சுதந்திர போராட்டம் மிகவும் வித்தியாசமான வழிமுறைதான். பல வகை போராட்டங்களின் பரிணாம வளர்ச்சியாகவே இருந்தது. சொல்லப்போனால் பிரிட்டிஷார் அறிமுகப்படுத்திய அமைப்புகளை கொண்டே அவர்களை இந்தியர்கள் விரட்டினார்கள். 1885 காங்கிரஸ் இயக்கம் தொடங்கப்பட்டதே ஆங்கிலேயர்களின் பின்னணியில்தான். அடுத்த 7 ஆண்டுகளில் மிதவாதிகள் மேற்கொண்ட முயற்சிகளால் 1892 இந்திய மன்றங்கள் சட்டம் இயற்றப்பட்டது. அடுத்த 11 ஆண்டுகளில் தீவிர தேசியவாதிகளின் நடவடிக்கைகளால் 1909 சட்டம் கொண்டு வரப்பட்டது. தொடர்ந்து 10 ஆண்டுகளில் மிதவாதிகள், தீவிர தேசியவாதிகள், புரட்சியாளர்கள் மேற்கொண்ட மும்முனை தாக்குதலால் 1919 இந்திய அரசாங்க சட்டம், அதாவது மான்ஃபோர்டு சீர்திருத்தத்தை அறிமுகப்படுத்தினார்கள். அடுத்த 16 ஆண்டுகளில் ஒத்துழையாமை இயக்கம், சட்டமன்ற உள்ளிருப்பு, புரட்சியாளர்கள் நிகழ்த்திய கொலைகள், கொள்ளை, சூறையாடல், ஆயுத கிளர்ச்சி, உயிர் தியாகம் இவற்றால் 1935 அரசு சட்டம் நிறைவேற்றப்பட்டது. இறுதிக்கட்ட 12 ஆண்டுகளில் கட்டவிழ்த்து விடப்பட்ட வெள்ளையனே வெளியேறு இயக்கம், சுபாஷ் சந்திர போஸின் இந்திய தேசிய போர் முயற்சி, இந்திய கப்பல் படை கிளர்ச்சி இவற்றால் 1947 இந்திய விடுதலை சட்டம் இயற்றப்பட்டது. இந்தியா பிரிட்டிஷாரிடம் இருந்து அரசியல் சுதந்திரம் பெற்றது. இந்திய விடுதலை போராட்டம் ஒரே சீரான இடைவிடாத போராட்டமாக இருந்திருக்கவில்லை. வெறும் ஆங்கிலேயர் எதிர்ப்பு என்று மட்டுமே இருக்கவில்லை. இந்திய சமூகத்தை சீர்திருத்திய ஒரு போராட்டமாகவும் இருந்தது. 1922 ஒத்துழையாமை இயக்கம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. 1931 சட்ட மறுப்பு இயக்கம் சமரசத்தில் முடிந்து போனது. 1934 தனிநபர் சத்தியாகிரகம் கைவிடப்பட்டது. 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கமும் தொடர்ந்து நடத்தப்படவில்லை. ஆனால் இந்த போராட்டங்களுக்கு இடைப்பட்ட காலத்தில் கதர், கிராம கைத்தொழில், ஆதார கல்வி, தீண்டாமை ஒழிப்பு, ஹரிஜன முன்னேற்றம்,

விதேசி பொருள் புறக்கணிப்பு, கள்ளுக்கடை மறியல் என வேறு வகையான போராட்டங்களை கையில் எடுத்து அதையே அரசியல் சமூக விடுதலை போராட்டமாக பயன்படுத்தி கொண்டார்கள். இந்திய விடுதலை போராட்ட தலைவர்கள் இந்தியாவின் சுதந்திரத்துக்காக மட்டுமல்ல, அந்நிய ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக போராடி பிற ஆசிய ஆப்பிரிக்க நாடுகளின் விடுதலைக்காகவும் உரக்க குரல் கொடுத்தார்கள், ஆதரவளித்தார்கள். இந்த சுதந்திரம் இந்தியாவுக்கான சுதந்திரம் மட்டுமல்ல, உலக நாடுகளுக்கான நம்பிக்கைதான் இந்த சுதந்திரம். உலக சரித்திரத்தில் அதுவரை முக்கியமாக கருதப்பட்ட சம்பவங்களில் அமெரிக்கா சுதந்திரம் பெற்றதையும் பிரெஞ்சு புரட்சியையும் ரஷ்யாவில் தோன்றிய சமூக எழுச்சியையும் குறிப்பிட்டு வந்தார்கள். ஆனால் இந்தியா சுதந்திரம் அடைந்த சம்பவமே உலகத்தில் மகத்தான நிகழ்வானது. இந்திய விடுதலையிலிருந்து உலகின் எதிர்காலம் நம்பிக்கை அளிக்கக்கூடிய தன்மையை பெற்றுவிட்டது. உலக சரித்திரத்தில் இப்படி 200 ஆண்டு காலம் தொடர்ந்து போராடிய தேசம் எதுவும் இல்லை. 1757 நடத்தப்பட்ட பிளாசி போர் தொடங்கி தொடர்ந்து வந்த ஆங்கிலேயரின் ஆதிக்கத்தை எதிர்த்தும் போராடி 190 ஆண்டுகளில் அந்நியரை விரட்டி தில்லி செங்கோட்டையில் தன் சுதந்திர கொடியை பறக்கவிட்டு அரசியல் சுதந்திரம் பெற்றது இந்த நாடு. அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தில்தான் உலக மக்கள் தொகையில் 1/5 இருந்த இந்தியர்கள் ஈடுபட்டு வந்தார்கள். தலைமுறை தலைமுறையாக இந்த போராட்டத்தை நடத்தி சென்றார்கள். உலகத்துக்கே ஓர் உவமை காட்டுவது போல தர்ம யுத்தம் புரிந்தார்கள். அதர்மத்தை தர்மம் வெல்லும் என்ற இந்த நாட்டின் பாரம்பரிய வாக்கியத்தை நிறைவேற்றி காட்டினார்கள். அதன் மூலம் அதர்மத்தை கண்டு அஞ்ச வேண்டாம் என்பதை உலகுக்கு தங்கள் செயல் மூலம் காட்டி நிரூபித்தார்கள். அந்த போராட்டங்களின் நிறைவு நாள்தான், போராட்டங்களின் இறுதி பலனை கண்ட நாள்தான் 1947 ஆகஸ்ட் 15. இந்திய நாடு என்னவோ நள்ளிரவில் தான் சுதந்திரம் பெற்றது. ஆனால் அது உலக நாடுகளுக்கு வெளிச்சத்தை

0: படைப்பு சென்னை வானொலி நிலையம். அடுத்த நிகழ்ச்சி தொடர்கிறது. நேரம் 7:10. ஆகாஷ்வாணி தர்மபுரி மாவட்ட செய்திகள் கேட்கலாம். எழுதியவர் எம் தண்டபாணி அவர்கள்.
1: தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி ஒன்றியம் எர்ரபயன அள்ளி ஊராட்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித் துறையின் மூலம் செயல்படுத்தப்படும் 9.20 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள கூடுதல் நாற்று பண்ணை கூடத்தினை மாவட்ட ஆட்சியர் அண்மையில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த நாற்று பண்ணையில் பல்வேறு மரக்கன்றுகள் வளர்க்கப்பட்டு வருகிறது. சுமார் 10,000 செடிகள் மற்றும் நாற்றுகள் இந்த எர்ரபயன அள்ளி ஊராட்சி ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித் துறை திட்டத்தின் கீழ் நாற்று பண்ணை கூடத்தில் வளர்க்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு அலுவலகத்தில் மகளிர் திட்டம் மூலம் 20 மகளிர் சுயஉதவிக் குழு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு மகளிரின் பொருளாதாரத்தினை மேம்படுத்துவதற்கான கோழி வளர்க்கும் பயிற்சி 25 நாட்கள் வழங்கப்பட்டது. தருமபுரி மாவட்டம் மொரப்பூர் வட்டம் வெதரம்பட்டி கிராமத்தில் தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறையின் சார்பில் 25 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ள மா மகத்துவ மையத்தை மாவட்ட ஆட்சியர் திரு ரே சதீஷ் அண்மையில் பார்வையிட்டு மா நடவு பணிகள் குறித்து அலுவலர்களிடம் கேட்டறிந்தார். வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை மூலம் 2022-23 ஆண்டின் தேசிய தோட்டக்கலை இயக்க திட்டத்தின் கீழ் தருமபுரி

0: மாவட்டத்தில் ரூபாய் 3 கோடி மதிப்பீட்டில் மா மகத்துவ மையம் அமைப்பதற்கு இலக்கு பெறப்பட்டு மொரப்பூர் வட்டாரம் வெதரம்பட்டி கிராமத்தில் 25 ஏக்கர் நிலம் தேர்வு செய்யப்பட்டு நிலத்தினை தோட்டக்கலைத்துறைக்கு மாற்றம் செய்யப்பட்டு அமைப்பதற்கான கருத்துருவிற்கு ஒப்புதல் அனுப்பப்பட்டுள்ளது. இதன் பின்னர் இந்தோ இஸ்ரேல் கூட்டமைப்பின் வாயிலாக செயல்படுத்த திட்டமிடப்பட்டு விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்து ஒப்புதலுக்கு சமர்ப்பிக்கப்பட்டு நில மேம்பாட்டு பணிகள் துவங்கப்பட்டு புதர் அகற்றுதல், நிலம் சமன் செய்தல் மற்றும் சாலை அமைக்கும் பணிகள் முடிக்கப்பட்டு 2 ஆழ்துறை கிணறுகள் அமைத்து மின் இணைப்பு பெறப்பட்டுள்ளது. இதில் 3 ஹெக்டேர் பரப்பளவிற்கு செயல் விளக்க திடல் மா நடவு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனம் பெங்களூரு, ஆந்திரா மற்றும் வட இந்திய ரகங்கள் சுமார் 60 ரகங்கள் பெறப்பட்டு மரபணு திடலில் நடவு செய்யப்பட்டுள்ளது. இந்த பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் திரு ரே சதீஷ் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு பணிகள் குறித்து கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து தருமபுரி மாவட்டம் மொரப்பூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட கோளையாம்பள்ளி ஊராட்சியில் சிறு பாசன ஏரி திட்டத்தின் கீழ் ரூபாய் 6.34 லட்சம் மதிப்பீட்டில் ஏரி புனரமைக்கும் பணிகளையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். தருமபுரி மாவட்டம் மொரப்பூரில் மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உள்ள அடிப்படை வசதிகள், கர்ப்பிணிகளுக்கு வழங்கப்படும் சிகிச்சை முறைகள் மற்றும் மருந்துகளின் இருப்பு, புறநோயாளிகள் பிரிவு, நோயாளிகள் பதிவு செய்யும் இடம் உள்ளிட்ட சிறப்பு சிகிச்சை பிரிவுகளுக்கு சென்று அண்மையில் மாவட்ட ஆட்சியர் திரு ரே சதீஷ் ஆய்வு மேற்கொண்டார். நோயாளிகள் பதிவு செய்யும் பிரிவில் பதிவு விவரம், பதிவுகள் மேற்கொள்ளும் பணிகள் குறித்து பணியாளர்களிடம் கேட்டறிந்து தீவிர சிகிச்சை பிரிவு, அவசர கால பிரிவு, இயல்முறை சிகிச்சை பிரிவு, எலும்பு முறிவு சிகிச்சை பிரிவு, பொது மருத்துவம், பெண்கள் நலப்பிரிவு, மயக்கவியல் பிரிவு, குழந்தைகள் நலப்பிரிவு மற்றும் விச முறிவு சிகிச்சைகளுக்கான மருந்துகள் இருப்பு உள்ளிட்டவைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் நோயாளிகளுக்கு வழங்கப்படும் சிகிச்சைகள் பற்றி மருத்துவ அலுவலர்களிடம் கேட்டறிந்த மாவட்ட ஆட்சியர் மருத்துவமனைகளை தூய்மையாக பராமரிக்க வேண்டும் என்றும் இங்கு வரும் நோயாளிகளுக்கு மற்றும் பொதுமக்களுக்கு தேவையான குடிநீர், மின்சாரம், கழிவறை உள்ளிட்ட அடிப்படை தேவைகள் முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். வேலைவாய்ப்பு பதிவு, பதிவு புதுப்பித்தல், வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான உதவித்தொகை, கூடுதல் பதிவு, முகவரி மாற்றம் உள்ளிட்ட அனைத்து பணிகளுக்கும் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித் துறையின் இணையதளத்தில் தருமபுரி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தினால் எவ்வித கட்டணமுமின்றி வழங்கப்படுவதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரே சதீஷ் தெரிவித்துள்ளார். மேலும் அனைத்து சேவைகளும் www.tnvelaivaippu.gov.in என்ற இணையதளம் வாயிலாக மனுதாரர்கள் விண்ணப்பித்து பயன்பெறலாம் எனவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டம் சித்தேரி கிராமத்தில் அண்மையில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் மாவட்ட ஆட்சியர் திரு ரே சதீஷ் தலைமையில் நடைபெற்றது. இந்த மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் பல்வேறு அரசின் துறைகள் சார்பில் நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் பயனாளிகளுக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர் தோட்டக்கலைத்துறையின் சார்பில் 2 பயனாளிகளுக்கு 1.31 லட்சம் மதிப்பில் நுண்ணீர் பாசன கருவிகளும், தாட்கோ சார்பில் 13 பயனாளிகளுக்கு ரூபாய் 29.25 லட்சம் மதிப்பில் துரித மின் இணைப்புகளும், தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை சார்பில் 9 பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார்.
1: தருமபுரி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எம் தண்டபாணி அவர்கள்.

0: தொடர்வது தமிழ் செய்திகள்.
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. பருத்திக்கான இறக்குமதி வரியை அடுத்த 5 மாதங்களுக்கு மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. கர்நாடக முதலமைச்சராக திரு டி கே சிவக்குமார் வரும் 3ஆம் தேதி பதவியேற்க உள்ளார். தென்மேற்கு பருவமழை கேரளம் மற்றும் தமிழகத்தில் வரும் 4 நாட்களில் தொடங்க வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று பிரிஸ்டோலில் நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும்

0: புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட கோவா போன்ற மாநிலங்களின் வளர்ச்சி முக்கியமானது என குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கோவாவின் பனாஜியில் 40வது நிறுவன நாள் விழாவில் உரையாற்றிய அவர், வளர்ச்சியையும் கலாச்சாரத்தையும் சமமாக கொண்டு கோவா மாநிலம் செயல்படுவதாக தெரிவித்தார். சிறந்த சுற்றுலா தளமாக விளங்கும் கோவா மாநிலம் கலாச்சார பாரம்பரியத்திலும் சமூக நல்லிணக்கத்திலும் இலக்கியத்திலும் சிறப்பாக விளங்குவதாகவும் அவர் குறிப்பிட்டார். கல்வி, சுகாதாரம், டிஜிட்டல் நிர்வாகம் உள்ளிட்டவைகளின் கட்டமைப்புகளை மேம்படுத்தியதற்கு முதலமைச்சர் டாக்டர் பிரமோத் சாவந்தை அவர் பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் தீன்தயாள் சுகாதார திட்டத்தை திரு சி பி ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார். பருத்திக்கான இறக்குமதி வரியை அடுத்த 5 மாதங்களுக்கு மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. ஜவுளித்துறை அமைச்சகம் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வரும் ஜூன் 1 முதல் அக்டோபர் 31 வரை இது நடைமுறையில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜவுளித்துறைக்கு தேவையான பருத்தி குறைந்த விலையில் தடையின்றி கிடைக்க ஏதுவாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்திய ஜவுளி நிறுவனங்கள் உலகளாவிய போட்டியை எதிர்கொள்வதற்கும் இந்த நடவடிக்கை உதவிகரமாக இருக்கும் என மத்திய ஜவுளி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் விவசாய பண்ணை பாதுகாப்பு விழிப்புணர்வு இயக்கம் நாளை முதல் 1 மாத காலம் நடைபெறவுள்ளது. இந்த இயக்கத்திற்கான ஆயத்தப் பணிகள் குறித்து மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தலைமையில் புதுதில்லியில் இன்று உயர்மட்டக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய அமைச்சர், கேத் பச்சாவோ அபியான் என்ற இந்த இயக்கம் பஞ்சாயத்து முதல் அனைத்து பகுதிகளையும் ஒருங்கிணைந்து மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவித்தார். குறைந்த அளவில் சரியான உரங்களை பயன்படுத்தி அறிவியல் பூர்வமான ஆலோசனைகளுடன் வேளாண் பணிகளை சிறப்பாக மேற்கொள்வது குறித்து இந்த திட்டத்தின் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். வானிலை, மண்ணின் தரம், விளைபொருட்களுக்கான சந்தை வாய்ப்புகள் ஆகியவை குறித்து இந்த விழிப்புணர்வு முகாம்களில் விவசாயிகளுக்கு நேரடி ஆலோசனைகள் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில், இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமம் உள்ளிட்ட அமைப்புகள் மூலம் அறிவியல் பூர்வமான ஆலோசனைகள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மாநில முதலமைச்சர்கள், அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் இந்த இயக்கத்தில் பங்கேற்று தேசிய அளவில் இதனை வெற்றி பெறச் செய்ய ஒத்துழைப்பு தருமாறும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் வடிவமைக்கப்பட்ட சமாதான் தீதி பொதுமக்கள் குறைதீர் கட்டமைப்பை இன்று மத்திய பணியாளர் மற்றும் ஓய்வூதியத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், பொதுமக்கள் குறைகளை தங்கள் குரலிலேயே பதிவு செய்து விரைந்து நிவாரணம் பெறுவதற்கு இந்த கட்டமைப்பு உதவிடும் என கூறினார். 22 இந்திய மொழிகளில் குறைகளை தெரிவித்து விரைந்து தகவல் பெறுவதற்கும் வசதி செய்யப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் குறிப்பிட்டார். நாட்டில் அரசியல் சாசனம் மற்றும் சட்ட நெறிமுறைகளுக்கு உட்பட்டு தேர்தல்கள் நடத்தப்படுவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தேசிய மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், தேர்தல் ஆணையத்தின் வெளிப்படையான சட்டங்களுக்கு உட்பட்டு தேர்தல்களை நேர்மையாக நடத்துவதாக கூறினார். மக்களவைத் தேர்தலின்போது 1,80,00,000 பேர் தேர்தல் பணியில் ஈடுபட்டதாகவும் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்தார். தேர்தலை நேர்மையாக நடத்துவதற்கான நெறிமுறைகள் குறித்து இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கர்நாடக முதலமைச்சராக திரு டி கே சிவக்குமார் வரும் 3 பதவியேற்க உள்ளார். பெங்களூருவில் இன்று நடைபெற்ற காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் கட்சியின் சட்டமன்ற கட்சித் தலைவராக அவர் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பின்னர் ஆளுநர் திரு தாவர்சந்த் கெலாட்டை சந்தித்து தாம் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான கடிதத்தை வழங்கி ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்குமாறும் கேட்டுக் கொண்டார். மத்திய பணியாளர் தேர்வாணையம் நடத்திய குடிமைப்பணி தேர்வு முடிவுகள் குறித்து தவறான விளம்பரம்

0: வெளியிட்ட தனியார் பயிற்சி மையம் மீது 7 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நுகர்வோர் விவகாரத்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், 2023 வெளியான தேர்வு முடிவுகள் தொடர்பான விளம்பரத்திற்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக கூறியுள்ளார். பயிற்சி மையங்கள் வெளிப்படைத்தன்மையாகவும் பொறுப்புடனும் நேர்மையாகவும் செயல்படுவதை உறுதிப்படுத்த இத்தகைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் பல்வேறு பயிற்சி மையங்களுக்கு 1,46,00,000 ரூபாய் மதிப்பிலான அபராதம் தொடர்பாக நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாக அவர் கூறியிருக்கிறார். மாணவர்களின் நலனை பாதுகாக்க நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் தொடர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். கேரளத்தின் பல்வேறு இடங்களில் மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை நடத்திய சோதனையில் 24 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருவனந்தபுரம், கொச்சி, மலப்புரம் உள்ளிட்ட நகரங்களில் இந்த சோதனை நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ஈரானுடன் போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்வது குறித்து அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வெள்ளை மாளிகையில் ஆலோசனை நடத்தினார். இக்கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய திரு டிரம்ப், ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் திறந்துவிட்ட பின்புதான் அந்நாட்டுடன் சண்டை நிறுத்தம் குறித்து ஒப்பந்தம் நிறைவு பெறும் என குறிப்பிட்டார். அணு ஆயுதத்தை அந்நாடு முற்றிலுமாக கைவிட வேண்டும் என்றும், அங்குள்ள யுரேனியத்தை முற்றிலுமாக அகற்றுவதற்கு அமெரிக்காவை அனுமதிக்க வேண்டும் என்றும் கூறினார். இருப்பினும் ஈரான் அணுசக்தியை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்வதில் எவ்வித தடையும் இல்லை என்றும் திரு டொனால்டு டிரம்ப் கூறினார். மியான்மர் அதிபர் யூ மிங் ஆங் 5 நாள் பயணமாக புதுதில்லி வந்துள்ளார். வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் விமான நிலையத்தில் அவரை வரவேற்றார். இன்று காலை பீகார் மாநிலம் கயாவில் உள்ள மகாபோதி கோவிலில் அவர் வழிபட்டார். மியான்மர் அதிபர் நாளை மறுநாள் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசவுள்ளார். தென்மேற்கு பருவமழை கேரளம் மற்றும் தமிழகத்தில் வரும் 4 நாட்களில் தொடங்க வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அரபிக்கடல் மற்றும் வங்காள விரிகுடா பகுதியிலும், லட்சத்தீவுகள் மற்றும் கன்னியாகுமரி பகுதியிலும் பருவமழை நெருங்கி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் 8 மாவட்டங்களில் கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கேரளம் மற்றும் லட்சத்தீவு கடலோரப் பகுதிகளில் உள்ள மீனவர்கள் வரும் 3ஆம் தேதி வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி பிரிஸ்டலில் தற்போது நடைபெற்று வருகிறது. டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இங்கிலாந்து சற்று முன்வரை 4.2 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 21 ரன் எடுத்துள்ளது. 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இந்தியா 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை வகிக்கிறது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 21-19, 21-18 என்ற செட் கணக்கில் தென்கொரியாவின் வாங் ஹோ கிம், சுவாங் ஜே சியோ இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. பருத்திக்கான இறக்குமதி வரியை அடுத்த 5 மாதங்களுக்கு மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. கர்நாடக முதலமைச்சராக திரு டி கே சிவக்குமார் வரும் 3ஆம் தேதி பதவியேற்க உள்ளார். தென்மேற்கு பருவமழை கேரளம் மற்றும் தமிழகத்தில் வரும் 4 நாட்களில் தொடங்க வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிரிஸ்டலில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து முதலில் பேட் செய்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு இடம் சில நொடிகளில். நேரம் 7:25. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியாலை 800 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz அலைவரிசைகளில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்வது பண்ணை செய்திகள். கேட்கும் முன்,
2: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது,
3: அந்த பேக் போதும்ல? போன வருஷத்து யூனிஃபார்ம், ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஹே, இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1-800-420-2233.
2: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது,
3: அந்த பேக் போதும்ல? போன வருஷத்து யூனிஃபார்ம், ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஹே, இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1

0: 8800420223.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேக்கே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800420223.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேக்கே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800420223.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேக்கே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800420223.
4: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, கோடைகால பசுந்தாள் உரப்பயிர் சாகுபடி செய்து மண்வளத்தை மேம்படுத்துவீர். கோடைகாலத்தின் தொடக்கத்தில் பெய்யும் மழையை பயன்படுத்தி தக்கை பூண்டு, சணப்பு, கொழிஞ்சி, அகத்தி அல்லது நரிப்பயிறு போன்ற பயிர்களை பசுந்தாள் உரப்பயிராக பயிரிடுவீர். கோடை மழை பெய்து நிலம் ஈரப்பதமாக இருக்கும்போது நிலத்தை சாகுபடிக்கு தயார் செய்து விதைகளை தூவ வேண்டும். ஒரு ஏக்கருக்கு 15 முதல் 20 கிலோ விதைகள் தேவைப்படும். இந்த பயிர்கள் மிக வேகமாக வளரக்கூடியவை. சுமார் 45 முதல் 50 நாட்களில் இவை பூக்கத் தொடங்கும். பயிர்கள் பூக்கத் தொடங்கும் தருணத்தில் அவற்றை அப்படியே நிலத்தில் மடக்கி உழ வேண்டும். பூக்கும் தருணத்தில்தான் செடிகளில் அதிகப்படியான தழைச்சத்து இருக்கும். மடக்கி உழுத பிறகு செடிகள் மண்ணில் மட்குவதற்கு போதுமான ஈரப்பதம் இருக்க வேண்டும். சுமார் 10 முதல் 15 நாட்களில் இவை முழுமையாக மட்கி உரமாக மாறும். நிலத்தின் மண்ணின் தன்மைக்கு ஏற்ப சரியான பசுந்தாள் உரப்பயிரை தேர்ந்தெடுப்பது அதிக பலனை தரும். பொதுவாக தக்கை பூண்டு அனைத்து மண்வகைகளுக்கும் ஏற்றது. அன்பார்ந்த விவசாயிகளே, மண்ணில் கண்ணுக்கு புலப்படக்கூடிய பல வகையான மட்குண்ணிகள் இருந்தாலும் கழிவுப் பொருட்களை மக்க வைப்பதில் மண்புழுக்களே பெரும்பங்கு வகிக்கின்றன. ஆனால் தட்பவெப்பநிலை, இயற்கை எதிரிகள், மண்ணின் குணங்கள், பயிர் சாகுபடி முறைகள், ரசாயன உரங்கள், ஆலைக்கழிவுகள், காடுகள் அழிப்பு, பூச்சிக்கொல்லிகள், பூஞ்சானக்கொல்லிகள் மற்றும் களைக்கொல்லிகள் போன்ற பல காரணிகள் அவற்றை பாதிக்கின்றன. ரசாயன உரங்கள் இட்டு உழவு செய்வதன் மூலம் 5 முதல் 10 விழுக்காடு மண்புழுக்கள் மண்ணின் மேற்புறத்திற்கு கொண்டுவரப்படுவதாகவும், 25 விழுக்காடு மண்புழுக்கள் மிகவும் காயப்படுத்தப்படுவதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. எனவே விவசாயிகள் மண்புழுக்களை பாதிக்கும் காரணிகளை தவிர்க்க வேண்டும். பண்ணை செய்திகள் கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:30. நேர்கள் இனி கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி

0: உழவர் உலகம்.
1: கண்மணி வல்லல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
0: உழவர் பெருமக்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம்.

0: கோடை உழவின் முக்கியத்துவம் குறித்து சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக தோட்டக்கலைத்துறை பேராசிரியர் முனைவர் பி. கருப்பையா அவர்களின் உரையினை கேட்கலாம்.
1: உழவர் பெருமக்களுக்கு வணக்கம். கோடை உழவின் முக்கியத்துவத்தை இந்த கோடை காலத்திலே வேளாண் பெருமக்களாகிய நாம் தெரிந்து கொள்வது மிக மிக அவசியம். பண்டைய காலம் தொட்டே நம்முடைய முன்னோர்கள் கோடை உழவு கோடி நன்மை, சித்திரை உழவு பத்தரை மாற்று தங்கம், சித்திரையிலே பொன்னுயர் ஓட்டி உழுதால் நல்ல மகசூல் கிடைக்கும் என்கின்ற வகையிலே நிறைய சுலவடைகளை நம்முடைய முன்னோர்கள் வகுத்திருக்கிறார்கள். பண்டைய காலம் தொட்டே கோடை உழவு என்பது நம்முடைய வேளாண்மையிலே மிக மிக முக்கியமான இடத்தை வைக்கிறது என்பதில் ஐயமில்லை. ஏனென்றால் நம்முடைய பாரத திருநாடானது, அதிலும் குறிப்பாக தமிழக பாண்டிச்சேரி பகுதியானது பூமத்திய ரேகைக்கு மிக அருகிலே இருக்கக்கூடிய ஒரு நிலப்பரப்பு. இந்த நிலப்பரப்பிலே சூரிய ஒளியினும் அதனுடைய ஆற்றலையும் நம்முடைய வேளாண்மையிலே நல்ல மகசூலுக்காக எங்கனம் பயன்படுத்துவது என்பதை நம்முடைய முன்னோர்கள் நன்கு அறிந்து வைத்திருந்தனர். அந்த வகையிலே பெருவாரியான வேளாண் பெருமக்கள் கோடை உழவை செய்து வந்தாலும் கூட சில பல வேளாண் விவசாயிகள் இந்த கோடை உழவை எதற்காக செய்வோம் என்கின்ற ஒரு அலட்சியத்திலே இந்த கோடை உழவை செய்யாமல் விட்டுவிடக்கூடிய காரணத்தினாலே நாம் இந்த கோடை உழவினுடைய முக்கியத்துவம் என்று சொல்வதை விட கோடை உழவினுடைய மகத்துவத்தை பெரிய அளவிலே எடுத்துச் சொல்லுகின்ற பொழுதும் அரசு அதற்காக பல்வேறு வகையான மானிய உதவி திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய சூழலிலே வேளாண் பெருமக்கள் இந்த கோடை உழவினுடைய மகத்துவத்தை அறிந்து கொள்வது மிக மிக அவசியம். பொதுவாக கோடை உழவு என்றாலே அது மானாவாரி பயிர்களுக்கு ஏற்றது என்பது போன்ற ஒரு நம்பிக்கை இருந்தாலும் கூட பாசன வசதி உள்ள இரவை நிலங்களிலும் கூட கோடை உழவு மிக மிக முக்கியம். அதிலும் குறிப்பாக காவிரி நீர் பாயக்கூடிய இந்த காவிரி டெல்டா பகுதி, காவிரி நீர் பாசன பகுதியில் இருக்கக்கூடிய நெல் சாகுபடி செய்யக்கூடிய வேளாண் பெருமக்கள் கோடை உழவு செய்வது மிக மிக அவசியம். ஏனென்றால் சம்பா பயிர் சாகுபடி காலம் டிசம்பர் ஜனவரியில முடிந்துவிட்டால் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே என்று சொல்லக்கூடிய இந்த பங்குனி சித்திரை வைகாசி ஆணியிலே முதல் ஒன்று இரண்டு வாரம் இந்த காலகட்டத்திலே பெய்யக்கூடிய கோடையிலே பெய்யக்கூடிய மழையினை பயன்படுத்தி கோடை உழவு செய்வது மிக மிக முக்கியம். ஏனென்றால் பொதுவாக இந்த நெல் சாகுபடி செய்யக்கூடிய காவிரியினுடைய பாசன பகுதியினுடைய மண் களிமண், இந்த களிமண் கோடை காலத்திலே அடிக்கக்கூடிய வெப்பத்தின் காரணமாக களிமண்ணிலே இருக்கக்கூடிய மேல் மண்ணில இருக்கக்கூடிய ஈரப்பதம் ஆவியாகக்கூடிய காரணத்தினாலே களிமண் துகள்கள் சுருங்கி சின்ன குழாய் மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி ஆகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, பொதுவாக ஒரு பாத்திரத்துல நீர் பரப்பி அதுல சிறு குழாய்களை நம்ம வச்சோம்னா அந்த நீர் மட்டம் பெரிய அளவுல உயர்றத காணலாம். பெரிய குழாய்களை விட சின்ன சின்ன குழாய்களிலே நீர் மட்டம் மிகப்பெரிய அளவுல உயரும். இதை ஆங்கிலத்திலே கேபிலரி போர்ஸ் சொல்லுவாங்க, தமிழிலே தந்தூரி விசை. இந்த தந்தூரி விசை என்ன செய்யும் அப்படின்னா, இந்த மண் சுருங்கி பெரிய வெடிப்புகள் ஏற்படுகின்ற பொழுது அடி ஈரமானது மெதுவாக மேல் நோக்கி நகர்ந்து அடி ஈரம் காய்ந்து போய்விடும். அடியீரம் காய்கின்றது என்றால் பொதுவாக அங்கே வாழக்கூடிய மண்புழு மற்ற நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்களின் அழிவுக்கு இது வழிவகுத்துவிடும். அதோடு மட்டுமில்லாமல் அடிநீர் இந்த தந்தூரி குழாய்களின் வழியாக கேபிலரி போர்ஸ்ல மேல வரும் பொழுது அடிநீரிலே இருக்கக்கூடிய உப்பு சத்து மேலே வந்துவிட்டால் நிலமானது கலர் உவர் நிலமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதோடு மட்டுமில்லாமல் இந்த களிமண் மிகப்பெரிய அளவிலே உடைந்து ஏறத்தால ஒரு அடி ஒன்றரை அடி ஆழமுள்ள பள்ளங்களாக பிளந்து பிளவுபட்டு போய் இருக்கும். இந்த காலகட்டத்திலே கோடையிலே மிகப்பெரிய ஒரு மழை பெய்யுமே ஆனால் அந்த மழை என்ன செய்யும் என்றால் மேலே இருக்கக்கூடிய அரை அடி உயரத்தில் இருக்கக்கூடிய அதிலும் குறிப்பாக 10-15 சென்டிமீட்டர் மேல் மண் கரைந்து இந்த பள்ளத்திலே விழுவதால் மேல் மண் நல்ல வளமான 400 ஆண்டுகளாக பக்குவப்பட்டு வந்த இந்த மேல் மண்ணானது இந்த பள்ளத்திலே விழுந்து விடக்கூடிய காரணத்தினாலே மேல் மண்ணினுடைய இழப்பு ஏற்படும். நிலம் கொஞ்சம் சீராக சமமாக இல்லாமல் ஒரு மாதிரியாக சரிவாக இருக்குமே ஆனால் சரிவு பகுதியிலே இந்த மண் அரிப்பு வளமான மேல் மண் அரித்து செல்லக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும். இதனால் மண் இழப்பு ஏற்படுவதோடு மட்டுமில்லாமல் வளமான மண் அடிமண்ணாகவோ அல்லது கரைந்தோ போய்விட

கூடிய காரணத்தினால் நமக்கு அதிகமான உரச்செலவு ஏற்படும், இடுபொருள் செலவினுடைய அளவு கூடும். அதோடு மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்திலே உழவு செய்யாமல் விடக்கூடிய காரணங்களினாலே அதிகமான களைப்பெருக்கமும் ஏற்படும். இதனை கட்டுப்படுத்துவதற்கு வேளாண் பெருமக்கள் கோடை காலத்திலே ஒரு உழவு செய்வார்களே, ஆனால் இந்த உழவு மண்ணினுடைய தன்மையை நன்றாக ஒரு காற்றோட்ட வசதியுடைய லூசா, அதாவது பொல பொலன்னு அழைக்கிறதுனால இந்த தந்தூரி கவர்ச்சியின் மூலமாக அடி ஈரம் காய்வது தடுப்பதோடு மட்டும் இல்லாமல் அப்பொழுது கோடைகளை பெய்யக்கூடிய 3-4 மலைகளினுடைய மலை தண்ணீரை நல்ல அளவிலே வயலுக்கு உள்ளே செலுத்துவதோடு மேல் மண்ணையும் நம்மால் நன்கு பாதுகாக்க முடியும். இதில் ஆய்வு முடிவுகள் என்ன செய்கிறது என்றால், கோடை உழவு செய்யாமல் விட்ட நிலத்தினை அடுத்து குறுவை சாகுபடிக்கு பயன்படுத்துகின்ற பொழுது கோடை உழவு செய்யாத நிலத்திலே ஏறத்தாழ 600,000 லிட்டர் கூடுதல் தண்ணீர் தேவைப்படுவதாக ஆய்வு முடிவுகள் கூறுகிறது. ஒரு ஹெக்டேர் அளவுக்கு நெல் பயிர் சாகுபடி செய்ய வேண்டும் என்றால் 1,20,00,000 லிட்டர் தண்ணீர் தேவைப்படும். அதுல இந்த கோடை உழவு செய்யாதனால பயனாகக்கூடிய 600,000 லிட்டர் ஏறத்தாழ நெல் சாகுபடியினுடைய நீர் தேவையினுடைய 5 முதல் 7% ஆகும். இந்த அதிகப்படியான நீர், 5%லிருந்து அதிகமான நீரை பயன்படுத்துவதனால் ஏறத்தாழ இந்த பாசன நீர் தட்டுப்பாடு உள்ள இந்த காலகட்டத்திலே இந்த அளவுக்கு அனைவருமே அதிக அளவு நீரினை பயன்படுத்தினால் நீர் தேவையினுடைய அளவு அதிகமாகும். நீர் தட்டுப்பாடு இருக்கக்கூடிய காலத்திலே நீர் சிக்கனத்திற்கு கோடை உழவு மிக மிக அவசியம். ஆக மேல் மண்ணை பாதுகாத்தல், மண்ணினுடைய தன்மையை அதிகரித்தல், மண்ணில இருக்கக்கூடிய மண்புழு போன்றவைகளை பாதுகாத்தல், இதற்காக மட்டுமில்லாமல் கோடை உழவு களை நிர்வாகத்திலே, பொதுவாக காவிரி பகுதியிலே நெல் சாகுபடி செய்யக்கூடிய விவசாய பெருமக்களுக்கு நன்கு தெரியும், நெல்லிலே இருக்கக்கூடிய நேரடி நெல் விதைப்பாக இருக்கட்டும் அல்லது நடவு நெல் முறையாக இருந்தாலும் கூட நெல்லிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய சங்கடம் என்றால் களை. இந்த களை செடிகளினுடைய தாக்கம் மிகப்பெரிய அளவிலே இருக்கும். அதிலும் குறிப்பாக அருகு கோரை போன்ற களைகள் மட்டுமில்லாமல் சாரணை ஒரு பெரிய களைச்செடி. இந்த களைச்செடி ஏறத்தாழ 50-60 நாட்களுக்குள்ளாகவே தன்னுடைய வாழ்நாளை முடித்து அதிகமான விதைகளை உற்பத்தி செய்து நில மண்ணிலே கலந்துவிடும். அது மோடும் மட்டுமில்லாமல் பாத்தினியம் செடி, பண்ணைக்கீரை, கொய்யாக்கீரை, கண்டங்கத்திரி போன்ற அதிகமான இந்த களைச்செடிகள் பெரிய அளவில் இருக்கும். இந்த களை நிர்வாகத்திலே பொதுவாக ஒரு சொலவடை சொல்வார்கள், 1 வருட களை 7 வருட விதை. அதாவது 1 வருடத்திலே களை செடி வந்து பூத்து காய்த்து விதை மண்ணிலே விழுந்துவிட்டால் 7 ஆண்டுகளுக்கு அந்த மண்ணிலே அந்த விதைகள் தங்கி அடுத்தடுத்த கூடிய காலகட்டங்களிலே இது களையாக முளைத்து பயிருக்கு பெரிய சேதத்தை விளைவிக்கும். இந்த மாதிரி கோடை உழவை முதல் உழவு செய்கின்ற பொழுது என்னாகும் என்றால், கோடை உழவிலே இந்த களைச்செடியினுடைய விதைகள் எல்லாம் மேல் நோக்கி வந்து அந்த ஈரத்தை பயன்படுத்தி இந்த களைச்செடிகள் லேசாக வளரும். அடுத்து ஒரு 15-20 நாட்களில் பெய்யக்கூடிய அடுத்த மழையிலே மடக்கி நாம் இதனை உழவு செய்தோமே ஆனால் இந்த களைச்செடியினுடைய பெருக்கத்தை, இந்த களைச்செடியினுடைய விதை லோடு என்று சொல்லக்கூடிய அந்த மண்ணிலே இருக்கக்கூடிய களைச்செடிகளினுடைய விதையினுடைய அளவை குறைப்பதோடு மட்டுமில்லாமல் இந்த இளம் களைச்செடிகளை நாம் உரமாக கூட மண்ணுக்கு பயன்படுத்த முடியும். அந்த வகையிலே கோடை காலத்திலே 1-2 உழவு நாம் செய்து வைத்தோமே ஆனால் இந்த களையிலே களை விதைகளினுடைய அளவு மண்ணிலே பெரிய அளவு குறையும். இதனால் இடுபொருள் செலவு சிக்கனம் நமக்கு மிகப்பெரிய அளவிலே ஏற்படும். இதோடு மட்டுமில்லாமல் பொதுவாக பயிர் சாகுபடியிலே மிகப்பெரிய ஒரு தொல்லையாக இருக்கக்கூடியது பூச்சி. பூச்சிகளிலே பொதுவாக கம்பளி பூச்சி இருக்கிறது, ஆணிக்கொம்பன் இருக்கிறது, சிவப்பு கம்பளி பூச்சி இருக்கிறது, எல் கொம்பு புழு இருக்கிறது, பூசணி வண்டு இருக்கிறது, வெட்டுப்புழு, வேர்ப்புழு என பல்வேறு வகையான பூச்சிகள் தங்களுடைய முட்டைகளை மண்ணிலே இடுவதாகவும் அந்த முட்டைகள் கூட்டுப்புழுவாக மாறி மண்ணிலே இருக்கும். பொதுவாக இந்த சம்பா சாகுபடி செய்துவிட்டு அந்த அடித்தூரிலே இந்த புழுக்கள் தங்களுடைய முட்டையை இடுவதோடு மண்ணிலும் அந்த முட்டையை இட்டு வைக்கக்கூடிய காரணத்தினாலே மண்ணிலே பூச்சியினுடைய அந்த முட்டைகளும் கூட்டுப்புழுக்களும் பெரிய அளவிலே இருக்கும். நாம் கோடை காலத்திலே கோடை உழவு ஒரு மழை வந்தவுடன் செய்தோமே ஆனால் இந்த கூட்டுப்புழுக்கள் எல்லாம் மண்ணை புரட்டுகின்ற பொழுது மேலே அதிகமாக வரும். கோடை உழவு செய்யக்கூடிய வயலிலே பின்பகுதியிலே பார்த்தோமே ஆனால் அதிகமான பறவைகள் இந்த கூட்டுப்புழுக்களை உண்ணு கொண்டிருப்பதை நாம் கவனிக்கலாம். நன்றாக பார்க்கப்போமே ஆனால் பேரிச்சங்கொட்டை அளவுக்கு கூட கூட்டுப்புழுக்கள் இருப்பதை நாம் நன்கு அறிவோம். இந்த கூட்டுப்புழுக்களை பறவைகள் உண்ணும்.

சிறிய முட்டைகள் வெளியே வருமே ஆனால் அந்த கோடை காலத்தில் அடிக்கக்கூடிய 40 முதல் 45 டிகிரி செல்சியஸ் வெப்பமானது இந்த முட்டைகளை அழிக்கக்கூடியதாக இருக்கும். இதன் மூலமாக மண்ணிலே இருந்து பரவக்கூடிய மண்ணிலே இருக்கக்கூடிய அடித்தூரினை தன்னுடைய மாற்று வாழ்விடமாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பூச்சிகளினுடைய தொல்லையிலே இருந்து பெருமளவு இந்த கோடை உழவின் மூலமாக நாம் நன்மை அடையலாம். அதோடு மட்டுமில்லாமல் நெமட்டோடு என்று சொல்லக்கூடிய நூற்புழுவினுடைய தாக்கத்தையும் நாம் பெரிவாக குறைக்கலாம். பொதுவாக சாகுபடி இல்லாத காலங்களிலே நூற்புழு முட்டையாக முட்டை போன்ற ஒரு அமைப்பாக மாறி மண்ணுக்குள்ளே இருக்கும். நல்ல விவசாயம் செய்யக்கூடிய காலங்களிலே அதில் இருந்து புழுக்கள் வெளிப்பட்டு வேருக்கு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தும். இந்த கோடை உழவு செய்கின்ற பொழுது அந்த நூற்புழுகளினுடைய சிஸ்ட் என்று சொல்வார்கள், அந்த முட்டை போன்ற அமைப்புகள் மேலே சூரிய வெப்பத்திலே 40 முதல் 45 டிகிரி இந்த அக்னி நட்சத்திரத்தில் அடிக்கக்கூடிய வெப்பத்திலே அவைகள் எல்லாம் அந்த நூற்புழுவினுடைய தாக்கத்தை பெரிய அளவிலே கோடை உழவு கட்டுப்படுத்துவதாக ஆய்வு முடிவுகள் கூறுகின்றன. அதோடு மட்டுமில்லாமல் பயிர்களை தாக்கக்கூடிய பல்வேறு வகையான நோய்கள், வேரழுகல் நோயாக இருக்கலாம், அடித்தண்டு அழுகல் நோயாக இருக்கலாம், வாடல் நோயாக இருக்கலாம், இது போன்ற மண் மூலமாக பரவக்கூடிய பல்வேறு வகையான நோய் கிருமிகள் பொதுவாக மேல் மண்ணிலே அதிக அளவிலே இருக்கும். இந்த நோய் கிருமிகளை இந்த கோடை உழவு செய்து மைன் புரட்டல் செய்கின்ற பொழுது இந்த நோய் தாக்கக்கூடிய கிருமிகள் எல்லாம் சூரிய வெளிச்சத்திலே 40-45 டிகிரி செல்சியஸ் வெப்பம் மிகப்பெரிய அளவிலே இருக்கக்கூடிய காரணத்தினாலே நோய் தாக்கத்தையும் பெரிய அளவிலே நாம் குறைக்க முடியும். அந்த வகையிலே ஒரு கோடை உழவு செய்கின்ற பொழுது மண் அரிமானத்தை நாம் பெரிய அளவிலே கட்டுப்படுத்துகிறோம். மேல் மண்ணினுடைய அந்த புரட்டலின் மூலமாகவும் நல்ல காற்றோட்டமும் நல்ல சூரிய வெளிச்சமும் கிடைக்கக்கூடிய காரணத்தினாலே மண்ணிலே இருக்கக்கூடிய தாவரங்களுக்கு பயிர்களுக்கு தேவையான சத்துக்கள் நல்ல முறையிலே பிரிந்து அடுத்து சாகுபடி செய்யக்கூடிய காலகட்டத்திலே மண்ணிலே இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் எளிய முறையிலே பயிர்களுக்கு கிடைக்கத்தக்க வகையிலே இந்த சூரிய ஒளியானது மண்ணிலே வினைபுரிந்து அந்த தாதுக்களையும் தனிமங்களையும் வளரக்கூடிய பயிர்களுக்கு மிக எளிய முறையில் கிடைப்பதற்கு ஏதுவாக மண்ணினுடைய அந்த தன்மையை மாற்றி வைக்கும். களைகளை கட்டுப்படுத்துகிறோம், பூச்சிகளை கட்டுப்படுத்துகிறோம், நோயை கட்டுப்படுத்துகிறோம். இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த கோடை உழவு செய்கின்ற பொழுது கோடை காலத்திலே பெய்யக்கூடிய மழையினுடைய அளவானது ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள்ளாக அதிக அளவு மழை பெய்துவிடும். இங்கனம் அதிக அளவு குறைந்த நேரத்திலே பெய்யக்கூடிய காரணத்தினாலே கோடை உழவு செய்யாமல் விட்டால் மேல்மண் அரிமானம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. அதோடு மட்டுமில்லாமல் இந்த பெய்யக்கூடிய அதிகப்படியான மழை நீரை நம்முடைய மண்ணுக்குள்ளே உள்ளே சேர்ப்பதற்கு மண்ணிலே உறிஞ்ச செய்வதற்கு ஏற்றதாக அது இல்லாமல் போய்விடும். அதற்கு கோடை உழவு செய்து அதிலும் குறிப்பாக கோடை உழவு செய்யக்கூடிய முறைகள் என்னவென்றால் வயல் சரிவாக இருக்கக்கூடிய பகுதியை நோக்கி நம்முடைய சால்கள் இருப்பது போல முதல் 2 உழவுகளில் எந்த பிரச்சனையும் இல்லை. 3வது உழவு சரிவுக்கு குறுக்கு நெடுக்காக அமைய வேண்டும். இங்கனம் சரிவுக்கு குறுக்கு நெடுக்காக அமையக்கூடிய காரணத்தினாலே பெய்யக்கூடிய கனமழையானது இந்த கரைகளிலே தடுக்கப்பட்டு பெருவாரியான நீர் ஆய்வு முடிவுகளிலே 500 mm மழை பெய்யுமே ஆனால் 500 mm இருக்கக்கூடிய அத்துணை நீருமே மண்ணுக்குள்ளே செல்லும். இங்கனம் கோடை உழவு செய்யாத வயலாக இருந்தால் 150 முதல் 200 mm மழை நீர்தான் மண்ணுக்குள்ளே செல்லும். உள்ளே இருக்கக்கூடிய அதிகப்படியான 300 mm நீரானது வெளியே போய்விடும். ஆக நீர் மேலாண்மை, அதிலும் குறிப்பாக மானாவாரி பயிர்களிலே நீர் மேலாண்மை என்பது மிக மிக முக்கியம். அதுவும் அடிமண்ணினுடைய ஈரத்தை பாதுகாப்பது என்பதும் மிக மிக முக்கியமான காரியம். ஆக பெய்யக்கூடிய மழை நீரை நாம் உள்ளே நிறுத்துவதற்கும் மண்ணினுடைய தன்மையை அதிகப்படுத்துவதற்கும் இது மிகப்பெரிய பொன்னான வாய்ப்பாக இருக்கும். அதனால்தான் நம்முடைய முன்னோர்கள் கோடை உழவு கோடி நன்மை என்கின்ற அளவிலே கூறியிருக்கிறார்கள். இதை ஆய்வுகள் செய்கின்ற பொழுது இந்த கோடை உழவு செய்வதன் மூலமாக பெரும்பாலான விவசாய பெருமக்கள் நினைக்கலாம், பயிர் செய்யாத போது கோடையிலே நாம் ஏன் உழவு செய்ய வேண்டும், அது வெறும் வீண் செலவாக போய்விடுமே என்பது போன்ற ஒரு எண்ணம் இருக்கலாம். ஆனால் இந்த கோடை உழவு செய்வதன் மூலமாக பயிர்களுக்கு நாம் தரக்கூடிய உரத்தினுடைய அளவு, பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தக்கூடிய அளவு, களைக்கொல்லிகள் பயன்படுத்தக்கூடிய அளவு, பூஞ்சாணக்கொல்லிகள் பயன்படுத்தக்கூடிய அளவு பெரிய அளவிலே குறைந்து சாகுபடி செலவு ஏறத்தாழ 20

முதல் 25% குறைவதாக ஆய்வு முடிவுகள் கூறுகின்றன. சாகுபடி செலவு 25% குறைவதோடு மட்டுமில்லாமல் மகசூல் 20% அதிகரிப்பதாகவும் ஆய்வு முடிவுகள் கூறுகின்றன. அந்த வகையிலே நல்ல ஒரு மகசூலை பெறுவதற்கும் இந்த சாகுபடி செலவை குறைப்பதற்கும் அதோடு மட்டுமில்லாமல் பல்வேறு வகையான இயற்கை சூழலை கெடுக்கக்கூடிய களைக்கொல்லிகள், பூஞ்சான்கொல்லிகள், பூச்சிக்கொல்லிகளை பெரிய அளவிலே பயன்படுத்தாமல் இருப்பதற்கு ஏற்ற ஒரு ரசாயன உர பயன்பாடு குறைந்த இயற்கை வழி வேளாண்மையிலே மிக மிக முக்கியமான ஒரு அங்கமாக இருப்பது இந்த கோடை உழவு. அதனால்தான் கோடை உழவு முக்கியத்துவம் என்று சொல்வதை விட கோடை உழவு மிகப்பெரிய மகத்துவம் என்று சொல்லலாம். சில பகுதிகளிலே, கோயம்புத்தூர் போன்ற பகுதிகளிலெல்லாம் நாம் கவனிப்பேமையானால், மானாவாரியிலே முன் பருவ விதைப்பு என்று சொல்வார்கள். அதாவது இந்த கோடை உழவு செய்து மிக நன்றாக மண்ணை வைத்திருக்கக்கூடிய விவசாயிகள், மண் எப்படியோ

0: பெரிய மகத்துவம் என்று சொல்லலாம். சில பகுதிகளிலே, கோயம்புத்தூர் போன்ற பகுதிகளிலெல்லாம் நாம் கவனிப்பேமே ஆனால், மானாவாரியிலே முன் பருவ விதைப்பு என்று சொல்வார்கள். அதாவது இந்த கோடை உழவு செய்து மிக நன்றாக மண்ணை வைத்திருக்கக்கூடிய விவசாயிகள், மண் எப்படியோ மகசூல் அப்படி என்று சொல்லக்கூடிய வகையில மிகச் சிறப்பாக கோடை உழவு செய்து நல்ல முறையிலே மண் வைத்திருக்கக்கூடிய வேளாண் பெருமக்கள் சோளம், கம்பு, கேழ்வரகு, மக்காச்சோளம் இது போன்ற பயிர்களை சாகுபடி செய்யக்கூடியவர்கள் முன் பருவ விதைப்பு என்று சொல்வார்கள். அதாவது இன்றைய காலகட்டங்களிலே பொதுவாக ஒன்று சொல்கிறார்கள், செய்க வானிலை சார் வேளாண்மை, செய்யற்க வானிலை சாரா வேளாண்மை என்று சொல்கிறார்கள். பொதுவாக இவ்வானிலை மையத்தினுடைய இந்த காலகட்டத்திலே இவ்வளவு நாளிலே மழை பெய்துவிடும், இந்த அளவுக்கு மழை இருக்கும், மழையினுடைய அளவு இந்த அளவிற்கு இருக்கும் என்று துல்லியமாக கணக்கிடக்கூடிய ஆற்றல் நம்மிடத்திலே இருக்கக்கூடிய காரணத்தினாலே ஒரு 10 நாள் 15 நாள் மழை வருவதற்கு முன்னதாகவே நல்ல கோடை உழவு செய்த நிலத்திலே இந்த விதைகளை எல்லாம் பொட்டாசியம் டைஹைட்ரஜன் பாஸ்பேட், பொட்டாசியம் குளோரைட், ஜிங்க் சல்பேட், மெக்னீசியம் சல்பேட் போன்ற தனித்தனியான தாது உப்புகளில் ஏதாவது ஒன்றை எடுத்து 2% நீர் கரைசலாக தயார் செய்து அதிலே இந்த விதைகளை ஊற வைத்து நிழலிலே காய வைத்து ஏறத்தாழ மழை பெய்வதற்கு 10-15 நாட்களுக்கு முன்னதாகவே விதைத்து விடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த முறைக்கு மானாவாரி பயிரிலே முன்பருவ விதைப்பு என்று சொல்கிறார்கள். இங்கனம் முன் விதைப்பு செய்யக்கூடிய காரணத்தினாலே என்ன நடக்கும் என்றால், கடினப்படுத்தப்பட்ட விதைகள் மெதுவாக முளைத்து இந்த அடியீரத்தை பயன்படுத்தி அல்லது பருகின்ற பொழுது அந்த முளைப்புக்கு தேவையில்லாமல் வளர்ச்சிக்கு தேவையாக, அதாவது அந்த மானாவாரி பயிருக்கு பெய்யக்கூடிய நீரினை நல்ல முறையிலே பயன்படுத்த முடியும். மானாவாரி காலத்திலே 4-5 மழை பெய்தால் கூட இந்த பயிர்கள் சிறப்பான மகசூலை தருவதாக அமைகிறது. அந்த வகையிலே மானாவாரி பயிர் சாகுபடிக்கு இந்த கோடை உழவு என்பது மிக மிக தேவையான ஒன்று. விவசாய பெருமக்கள் இந்த கோடை உழவை செய்ய வேண்டும் என்று வேளாண் துறையும் அனைவருமே இதனை மிகவும் வலியுறுத்தி சொல்வதற்குரிய காரணம் இதுதான். இப்ப சில இடங்கள்ல இந்த கோடை உழவு செய்வதற்கு மானியம் கூட தருவதாக அறியப்படுகிறது. ஆக மானாவாரி பயிராக இருக்கலாம் அல்லது பாசன வசதியுள்ள இரவை பயிர்களாக இருந்தாலும் கூட அந்த நிலத்தினுடைய தன்மையை நன்கு மேம்படுத்துவதற்கும், நிலத்திலே இருக்கக்கூடிய தாது உப்புகளை நல்லமலையிலே பயன்படுத்துவதற்கும், நிலம் உப்பு கலர் தன்மையிலிருந்து பாதுகாத்திடவும், நிலத்திலே பெய்யக்கூடிய மழையை நன்கு பயன்படுத்துவதற்கும், கோடை காலத்திலே இருக்கக்கூடிய சூரிய ஒளியினுடைய வெப்பத்தை பெரிய அளவிலே வேளாண்மைக்கு பயன்படுத்தி அதன் மூலமாக பூச்சி, களை, நோய், நூற்புழு தாக்கத்தை குறைத்து இடுபொருள் செலவை பெரிய அளவிலே குறைத்து நல்ல மகசூல் பெறுவதற்கு மிக மிக முக்கியமான ஒன்று கோடை உழவு. ஆக வேளாண் பெருமக்களாகிய நாம் இந்த கோடை உழவை அரசினுடைய மானியத்தோடு மக்கள் பயன்படுத்தி இரவை பயிராக இருந்தாலும் அல்லது பாசன வசதி உள்ள நிலமாக இருந்தாலும் மானாவாரி நிலமாக இருந்தாலும் இதனை பயன்படுத்துவதன் மூலமாக நல்ல முறையிலே நாம் நிலத்தை பராமரிப்பதோடு மட்டுமில்லாமல் செலவினை குறைத்து நல்ல மகசூல் பெறலாம். ஆக கோடை விளைவு செய்வோம், கூடி நன்மை பெறுவோம்.
1: இதுவரை கோடை விளைவின் முக்கியத்துவம் குறித்து சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக தோட்டக்கலைத்துறை பேராசிரியர் முனைவர் பி. கருப்பையா அவர்களின் உரையினை கேட்டீர்கள். தொடர்வது பலாமரம் பராமரிப்பு குறித்த காக்கமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல்.

0: காய பார்த்தா அதுல ஒண்ணு இதுல ஒண்ணுதாங்க. அதான் எனினுங்கிற ஒன்னு ரெண்டு ஒன்னு ரெண்டுன்னு.
1: எப்பா நீ எத்தனை தர என்னாலும் அந்த ரெண்டு தான் இருக்கும்.
0: ஆமாம்பா நீ சொல்றது கரெக்ட் தான்பா.
1: எப்பா பலாமரம் சரியா பூ வைக்கல,
0: ஆமா
1: சரியா காய்ப்பு இல்ல.
0: ஆமாம்பா.
1: எப்பா இதுக்கு நிறைய தொழில்நுட்பம் எல்லாம் இருக்குப்பா.
0: என்ன தொழில்நுட்பம் வந்து என்னதான் பண்ண போது? இதான் காய்கிது.
1: அப்படிலாம் சொல்லாதப்பா கர்த்தமுத்து. இயற்கையான முறையில பராமரிப்புல நீ கவனம் செலுத்தினா நல்ல காய்ப்பு இருக்கும்பா.
0: நானும் தண்ணி பாய்ச்சறேன், உரமும் வைக்கிறேன், ஒண்ணு காய் காய்ச்ச மாதிரி இல்ல. அந்த ஒன்னு ரெண்டு தான் நினைக்கிறேன்
1: கத்தமுத்து. பலாமரத்துக்கு அதிகமாலாம் தண்ணி தேவையில்லை. நான் சொல்றதெல்லாம் நீ சரியான்னு சொல்லு.
0: சரிப்பா என்னதான் சொல்ற சொல்லு, நான் செய்யறேன்.
1: பலாமரத்துல சரியான அளவு பூ வருதா அப்படின்னு நீ பாக்கணும். அப்படி பூ வரல அப்படின்னா அடுத்த தடவை பூக்கிறதுக்கு முன்னாடி 10 லிட்டர் தண்ணீருக்கு 1/2 லிட்டர் தேமூர் கரைசல் அத கலந்து
0: சரி
1: அடிக்கணும்பா. அதுவும் இல்லன்னா ஈயம் கரைசல் அது வந்து ஒரு 200 மில்லி
0: சரி
1: இத கலந்து மரங்கள்ல 10 நாளைக்கு ஒரு முறை 2 தடவை நல்லா அந்த இலைகளை காம்பு அந்த தண்டு எல்லாத்திலயும் படுற மாதிரி அடிக்கணும்பா.
0: ஓஹோ அப்ப பூ பூத்துதுன்னா அது கொட்டாம இருக்குது, என்ன செய்யணும் கதமுத்த?
1: இப்ப நான் சொன்னதெல்லாம் நீ அடிச்சுனா பூ நல்லா வந்துடும்.
0: ஓஹோ
1: அதுக்கு பிறகு அடுத்த கேள்வி என்ன கேட்ட? வந்த பூ கொட்டாம இருக்கணும்.
0: ஆமா
1: அதுக்கு என்ன செய்யணும்னா 10 நாளைக்கு ஒரு முறை 50 மில்லி மீனமிலம். மீனமிலம் தான் நீனே தயாரிப்பிய.
0: அது சூப்பரா தயாரிப்பா.
1: அத 50 மில்லி ஒரு மரத்துக்கு
0: சரி.
1: அது இல்லாட்டினா 3 லிட்டர் ஜீவாமிர்தம் இத தண்ணியில கலந்து மரத்தோடைய தரப்பகுதியில பாசன ஈரத்துல அதை ஊற்றி விடணும்பா.
0: ஓஹோ
1: இப்ப இது மாதிரி செஞ்சோம்னா பூ கொட்டாம எல்லா பூவும் வராட்டினாலும் அதிகமான பூவுல இருந்து நமக்கு காய் கிடைக்கும். சரியா? இப்ப பூ பூக்கறதுக்கும் உனக்கு வழி சொல்லிட்டேன், பூ கொட்டாம இருக்கிறதுக்கும் வழி சொல்லிட்டேன். அடுத்ததா பலாக்காயில சின்னதா காய் இருக்குல்ல, அந்த நேரத்துல பழையீ தாக்கம் இருக்கும்.
0: ஓ அதுல பழையீ வரதா?
1: ஆமாப்பா பழையீ வந்து ஆரம்பத்திலேயே அந்த பிஞ்சா இருக்கும் போதே அது தொந்தரவு பண்ண வந்துரும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கருவாட்டு பொறி அத
0: சரி
1: 1 ஏக்கருக்கு 10 லிருந்து 20 எண்ணிக்கையில 4 மரத்துக்கு நடுப்புற. மரத்தோடைய உச்சிக்கு கிடையாது, மரத்தோடைய கீழ்பகுதியும் கிடையாது, மரத்துல நடு பகுதியில அதை கட்டி வைக்கணும். அப்ப அந்த கருவாட்டு பொறி அந்த வாடை இருக்குல்ல, அந்த வாடை அந்த பழைய ஈக்களை வரவிடாம தடுத்துரும்பா. பழைய ஈக்கள் நம்ம கொள்ளைய விட்டா ஓடிப்படும். புரியுதா?
0: சரி சரி.
1: அப்புறம் உயிர் வழி தீர்வாக 10 லிட்டர் தண்ணீருக்கு 75 மில்லி பெவேரியா பேசியானா இதெல்லாம் கடையில கிடைக்குதுப்பா. அத வந்து அந்த காய் காய்ச்சிருக்குல்ல அது மேல தெளிக்கணும்பா. இயற்கை வழி தீர்வா 10 லிட்டர் தண்ணீருக்கு 1/2 லிட்டர் அக்னி அஸ்திரமும் தெளிக்கலாம், 100 மில்லி கற்பூர கரைசலும் தெளிக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி இயற்கை முறையில நம்ம பண்ணும் போது நமக்கும் நல்லது, அந்த பழத்தை யாருக்காவது வித்தோம்னா அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. புரியுதா?
0: சரி காதமுத்து.
1: இன்னொன்னு என்னன்னா பழங்கள்ல சொத்த வராம அந்த புழு தாக்கமும் இல்லாம பாத்துக்கிறது தான்ப்பா ரொம்ப முக்கியம்.
0: ஆமா
1: இந்த பழைய தாக்கம் இல்லாம என்ன செய்யணும் அதையும் சொல்லிட்டேன்.
0: சரி.
1: பூ வைத்த காலத்திலிருந்து ஒவ்வொரு 12 நாளுக்கு ஒரு முறை வேப்ப எண்ணெய் கரைசல் இல்லனா 5 இலை கரைசல்.
0: சரி
1: 5 இலை கரைசல் என்னன்னு சொல்லு பாப்போம்
0: கதமுத்து. அதுவா ஆடு தொடா இல வேப்பல புங்க இல எருக்க இல நொச்சி இல இது மாதிரி ஆடு திங்காத இல அப்புறம் பால் உள்ள இல இது மாதிரி 5 இலை எடுத்துக்கிட்டு அதுல இருந்து கரைசல் தயாரிக்கிற மாதிரி அதுதான்பா 5 இலை கரைசல்.
1: கரெக்டா சொன்ன கருத்தமுத்து. இந்த 5 இலை கரைசல் அல்லது அக்னி அஸ்திரம் அத கூட தெளிக்கலாம்பா. இதனால என்னன்னா காய்கள்ல வரக்கூடிய பல்வேறு வகையான நோய் அப்புறம் பூச்சி தாக்குதல்கள் வந்து இல்லாம பண்ணிக்கலாம்பா. சரியா?
0: சரி சரி. கதமுதா நில்லு நில்லு. சூடோமோனஸ் தெரியும், அது ஒரு உயிர் உரம். அது என்னப்பா பேசிலஸ் சப்டிலிஸ்?
1: கருத்தமுத்து அது ஒண்ணு இல்லப்பா, அதுவும் ஒரு பாக்டீரியா தான். அதாவது இந்த வேரழுகள், வாடலு, கிழங்கு அழுகலு, செவ்வழுகளு, தண்டழுகளு, சாம்பல் நோய், இலை கருகளு, இலை உரை கழுகல் நோய், நாற்றழுகள், இப்படி பல்வேறு நோய்கள் பூஞ்சானங்கள்னால மற்றதுனால ஏற்படுது இல்லையா இதெல்லாம்.

0: என்னது கருத்த மூத்த காணோம், வீட்டுல போய் கேட்டா வந்து தென்னந்தோப்புக்கு போயிருக்க சொன்னாங்க. தென்னந்தோப்புல ஆளை காணோம், சரி அந்த இறக்கத்துல ஏதாவது இருக்காரான்னு போய் பாப்போம். ஆமா ஒரு ஆளு நிக்கிறாரு, நம்ம கருத்த முத்து தான். என்ன அப்படி அண்ணாந்து அண்ணாந்து பாத்துட்டு இருக்காரு? எப்பா கருத்த முத்து, எப்பா கருத்த முத்து.
1: ஒரு பாலா ரெண்டு பாலா
0: கருத்த முத்து? ஒண்ணுதான்ப்பா.
1: ஒன்னு ரெண்டு.
0: சரி கிட்ட போய்
1: ரெண்டு.
0: எப்பா கருத்த முத்து,
1: வா கருத்த முத்து, வா வா வா வா.
0: என்னப்பா ஏதோ ஒன்னு ரெண்டு கத்துக்கிட்டு இருக்கிற, ஏன் ஸ்கூலுக்கு போகலையா நீ?
1: அட நீ வேறப்பா, இதோ பாருப்பா மூணு பழமரம் நல்லா கம்பீரமா நிக்குது, ஆனா மரத்துல காய்ச்சி

0: வராம கட்டுப்படுத்துறதுல இந்த பாக்டீரியா, அதாவது பேசில்லஸ் செப்டிலிஸ், இத ஒரு 50 மில்லி கலந்துக்கணும்.
1: சரி சரி சரி.
0: அப்புறம் சூடோமோனஸ் ஒரு 50 மில்லி கலந்துகிட்டு இலைக்கு முன்னாடி பின்னாடி இந்த மாதிரி மரம் முழுக்க படுற மாதிரி நல்லா தெளிக்கணும்பா. தரை வழியாவும் ஒரு மரத்திற்கு 50 மில்லி சூடோமோனஸ் தேவையான தண்ணில கலந்தும் நம்ம கொடுக்கலாம்.
1: சரி சரி சரி.
0: சரியா?
1: சரி.
0: மரம் நல்லா இருக்கும், அதுல பூச்சி நோய் தாக்குதல் வராமல இருக்கும்பா. ஈயம் கரைசல், மீனமிலம், ஜீவாமிர்தம், இது போன்ற இயற்கை இடுபொருட்கள் நாம தான் தயார் பண்றோம் இல்லையா, அத ஏதாவது ஒன்னு ஒன்ன ஒவ்வொரு நாளும் கலந்து தர வழியா கொடுக்கலாம்பா. சரியா?
1: சரி சரி சரி.
0: பலாவுக்கு முக்கியமா இந்த போரான் சக்தி ரொம்ப தேவைப்பா. அந்த போரான சக்தி அது கிடைக்கணும் அப்படின்னா நாம எருக்கு அந்த கரைசல குடுக்கணும்பா. போராக்ஸ் அது கடையிலே விக்குது, அத சரியான அளவுல வாங்கி நம்ம பயன்படுத்தணும். இப்படி பாதுகாப்பான முறையில ஒவ்வொரு மரத்துக்கும் நம்ம அந்த சூடோமோனஸ்ல இருந்து அந்த பேசிலஸ் செப்டிலிஸ் கலந்து இது மாதிரி எல்லாம் நம்ம பயன்படுத்திட்டு வரும்போது மரம் நல்லா காய்ப்பெடுக்கும், காய்களும் நல்லா பெருசா இருக்கும், நமக்கு நல்ல லாபம் தரும்பா.
1: கதமுத, நீ சொன்னதெல்லாம் கடைபிடிச்ச அடுத்த பலா காய்ப்புல ஒன்னு ரெண்டு இல்லாம 1, 2, 3, 4, 5, 6, 8, 9 இது மாதிரி 100 வரைக்கும் என்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டாக்குறமா. பலா சாகுபடியில அதிக மகசூல பார்த்து நிறைய விளைச்சல் பெற்று வண்டி நிறைய விற்பனைக்கு அனுப்புறமா நானு.
0: சரிப்பா சரிப்பா, நீ கட்டாயம் செய்வ, கிளம்பலாம்பா.
1: சரி கதமுத, நீ வீட்டுக்கு போயிட்டே இரு. பலா மரங்களுக்கு நீர் மோட்டர் தண்ணி பாஞ்சுன்னு இருக்கு, நான் நெல்லுக்கு மடைய மாத்திட்டு வரம்பா. நீ முன்னாடி போ, நான் பிரிண்டி வந்துடுறேன். சரியா?
0: சரிப்பா சரிப்பா.
2: இதுவரை பலாமரம் பராமரிப்பு குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்றனர்.

0: உழவர் உலகம் நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் சந்திப்போம் நேயர்களே, வணக்கம்.
1: கண்மணி வள்ளல் மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பு கேட்டிடுவோம்.
0: படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். பிரதமர் திரு நரேந்திரமோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பருத்திக்கான இறக்குமதி வரியை அடுத்த 5 மாதங்களுக்கு மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. ஜவுளித்துறை அமைச்சகம் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வரும் June 1 முதல் October 31 வரை இது நடைமுறையில் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜவுளித்துறைக்கு தேவையான பருத்தி குறைந்த விலையில் தடையின்றி கிடைக்க ஏதுவாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்திய ஜவுளி நிறுவனங்கள் உலகளாவிய போட்டியை எதிர்கொள்வதற்கு இந்த நடவடிக்கை உதவிகரமாக இருக்கும் என்றும் மத்திய ஜவுளி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய கடன்களை வரம்புகள் ஏதுமின்றி முழுமையாக தள்ளுபடி செய்வது குறித்து மாநில அரசு பரிசீலித்து வருவதாக நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். நாகையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாய கடன் தள்ளுபடியில் இந்திய ரிசர்வ் வங்கியின் கட்டுப்பாடுகள் எதுவும் இல்லை என்றும் கூறினார். மகளிருக்கு 2500 ரூபாய் உரிமைத்தொகை குறித்த அறிவிப்பு நிதிநிலை அறிக்கையில் வெளியாகும் என்றும் அவர் தெரிவித்தார். மாநிலத்தின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை 2 வாரங்களுக்குள் வெளியிடப்படும் என்றும் திரு மரிய வில்சன் கூறினார். அரசு கல்லூரி மாணவர் மாணவியர் விடுதிகளில் தரமற்ற உணவு வழங்கினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு எச்சரிக்கை விடுத்துள்ளார். கோவை மாவட்டத்தில் உள்ள சமூக நீதி மற்றும் பழங்குடியினர் நல மாணவியர் விடுதியில் ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உணவின் தரம் குறித்து மாணவியரிடமிருந்து வந்துள்ள புகாரின் அடிப்படையில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தாா்.

0: மாணவியர் விடுதியிலிருந்து கல்லூரிக்கு செல்ல பேருந்து வசதி ஏற்படுத்தி தர வேண்டும், அவர்கள் பயன்படுத்தும் சாலையில் உள்ள டாஸ்மாக் மதுபானக் கடையை அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கைகள் குறித்து பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு வன்னியரசு கூறினார். மாணவர்களின் தனித்திறமையை கண்டறிந்து அவற்றை வெளிக்கொண்டுவதற்கான முயற்சியை மாநில அரசு மேற்கொள்ளும் என்று அமைச்சர் திருமதி கமலி தெரிவித்துள்ளார். திருப்பூரில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான கோடைக்கால சிறப்பு முகாமில் கலந்து கொண்டு பேசிய அவர், கல்வியுடன் ஒழுக்கமும் இணைந்தால் மாணவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது நிச்சயம் என்று குறிப்பிட்டார். இலக்கை நோக்கிய பயணத்தை மாணவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திருமதி கமலி கூறினார். அஇஅதிமுகவின் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா விவகாரத்தில் குதிரை பேரம் நடந்துள்ளதாகவும் இதுகுறித்து ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அக்கட்சி ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரிடம் புகார் மனு அளித்துள்ளது. அஇஅதிமுக சட்டமன்ற கொறடா திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு எம் தனபால் ஆகியோர் சென்னையில் உள்ள மக்கள் மாளிகையில் ஆளுநரை சந்தித்து அளித்த மனுவில் திருமதி மரகதம் குமரவேல், திரு ஜெயக்குமார், திருமதி பி சத்யபாமா, திரு எஸ் கே சுப்பையா ஆகியோர் ராஜினாமா கடிதங்களை சட்டப்பேரவைத் தலைவரிடம் அளித்த உடனேயே அவர்கள் தாவேகாவில் இணைந்ததாக கூறப்பட்டுள்ளது. ஜனநாயக மற்றும் அரசியல் சாசன நடைமுறைகளை பாதுகாக்கும் வகையில் இப்பிரச்சினை தொடர்பாக ஆளுநர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, தாவேக அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பில் கொறடா உத்தரவை மீறி அரசுக்கு ஆதரவாக இந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்களும் வாக்களித்ததாக ஆளுநரிடம் அளிக்கப்பட்ட புகாரில் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளதாகவும் கூறினார். சட்டமன்ற செயலகம் தாவேகாவின் கட்சி அலுவலகமாக மாறி வருவதாகவும் இதனை தடுக்க ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தாங்கள் வலியுறுத்தியிருப்பதாகவும் திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்தார். சென்னை ரயில்வே கோட்டத்தில் உள்ள 37 ரயில் நிலையங்களில் 81 தானியங்கி குடிநீர் வழங்கும் கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அரக்கோணம், தாம்பரம், காட்பாடி, சேப்பாக்கம், பெரம்பூர் உள்ளிட்ட 81 ரயில் நிலையங்களில் குறைந்த விலையில் குடிநீர் வழங்குவதற்கான கருவிகள் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. 5 லிட்டர் குடிநீருக்கு 25 ரூபாயும், 2 லிட்டருக்கு 12 ரூபாயும், 1 லிட்டருக்கு 8 ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இங்கிலாந்து சற்று முன் வரை 13 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 88 ரன் எடுத்துள்ளது. பிரிஸ்டாலில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 21-19, 21-18 என்ற செட் கணக்கில் தென்கொரியாவின் வான் ஹோ கிம் ஜிங் ஜே சியூ இணையை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 8:05. ஆகாஷ்வாணி சென்னை மதியலை 700 கிலோ ஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகா ஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகா ஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்வது திரைகானம். கிளின்டன் சாதனா சர்க்கம் அனுராதா ஸ்ரீராம் குரல்களில் ஒலிக்கிறது வில்லன் படப்பாடல்.
2: He's hot, isn't he cute?
3: He's a gorgeous man.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து

0: அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம், நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.
1: திரைக்காணம் தனும் அடுத்த பாடல் ஒலிக்கிறது. ஏய் நீ ரொம்ப அழகா இருக்க படத்திலிருந்து ஒலித்த குரல் மீண்டும் ஒலிக்கிறது.

திரைகாணம் நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கிறோம் நேர்களே. நேரம் 8:33. வசீகரா படத்திற்காக ஸ்ரீனிவாஸ் மகாலட்சுமி பாடிய பாடல் ஒலிபரப்பாகின்றது.

0: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026 பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://awards.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31 தேதி.
2: திரைக்காணம் தரும் அடுத்த பாடல் சிவா மனசில சக்தி படத்திலிருந்து யுவன் குரலில்.

திரைகாணம் கேட்டீர்கள். மீண்டும் திரைகாணம் 9:15. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: நேரம் 8:45.
1: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி சென்னை. குட் ஈவினிங் லிசனர்ஸ், வி வெல்கம் யூ டு அவர் வீக்லி ப்ரோக்ராம் இன் இங்கிலீஷ். வி பிரிங் டு யூ அ லிட்டரரி டாக் டைட்டில்ட் அண்ட் எக்ஸிஜீசஸ் ஆன் ஷெல்லிஸ் தி ஓட் டு த வெஸ்ட் விண்ட். Percy Bysshe Shelley's Ode to the West Wind is the tempestuous tapestry of emotion. Percy Bysshe Shelley's Ode to the West Wind, a sublime and a majestic poem, weaves a rich tapestry of emotions, imagery and ideas, showcasing the poet's unparalleled mastery over language and form. Composed in 1819, this ode is a testament to Shelley's unyielding passion for the transformative power of poetry and the natural world. The Ode to the West Wind is a 5-stanza poem, with each stanza comprising 5 lines, employing the terza rima rhyme scheme. This intricate structure, borrowed from the Dante's Divine Comedy, allows Shelley to explore the intricate relationships between nature, humanity, and the divine. The poem's style is characterized by Shelley's signature lyricism, which is both expressive and introspective, creating a sense of urgency and spontaneity. The terza rima rhyme scheme, with its interlocking rhymes, mirrors the interconnectedness of the natural world and the poet's own creative process. Shelley's use of enjambment and caesura adds to the poem's sense of urgency, as if the words are being spoken.

0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: இலவசமாக கண்டுகளிப்போம்.

0: அம்மாடியோ.
1: ஹதயம் நாடும் அழகிலாடும் கண்கள்,
2: சபாஷ்.
1: கவிதை

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.

0: உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா, என் கண்ண போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க.
1: என் கண்ண போல பாத்துக்க போறேன்.
0: ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன், கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன், கம்ப்யூட்டர் பயன்பாட குறைச்சுக்கிறது மட்டும் இல்லாம, கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்களை மட்டும் இல்ல, உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.

ஆகாஷ்வாணி நேரம் 9:30. சென்னை வானொலியின் மத்திய 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் நேயர்கள் திரைகாணம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

திரைக்கானத்தில் அடுத்து ஒழிக்கவிருப்பது மஞ்சள் குங்குமம் படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல்.

நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 35.7 டிகிரி செல்சியஸ், குறைந்தளவு வெப்பநிலை 28.7 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 75%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 37.1 டிகிரி செல்சியஸ், குறைந்தளவு வெப்பநிலை 28.5 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 72%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளது. அதிக அளவு வெப்பநிலை 38 முதல் 39 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்த அளவு வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் பதிவாகக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி தொடர்வது இதே அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. பிரதமர் நரேந்திரமோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சியினை நாளை காலை 10:55 டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். இந்நிகழ்ச்சியை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வானொலி நிலையங்களின் அனைத்து அலைவரிசைகள் டிடிஎச் மற்றும் டிஆர்எம் அலைவரிசைகளில் கேட்கலாம். மனதின் குரல் மீண்டும் 8:00 ஒலிபரப்பாகும். இனி மற்ற நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் கிருஷ்ணவேணி அவர்கள். 6:15 வழிபாடு. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவும் தொடர்ந்து வானிலை. நாளை காலை 7 முதல் 9 வரை புத்தம்பது காலை. இதில் உரிமை குரல். அறிந்திரு விழித்திரு நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் எல் சரத்பாண்டியன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளின் 4 பகுதி இடம்பெறும். தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் ச செந்திலாண்டவன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு வாய் தாடை முக அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கார்த்திக் பாலாஜி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளின் 7 பகுதி இடம்பெறும். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 உங்கள் கவனத்திற்கு உலக புகையிலை ஒழிப்பு நாள் சிற்றுரை இடம்பெறும். 7:55 தம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:02 8:30 திரைகாணம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. நாளை காலை 9 மணிக்கு இசைப்பெட்டகத்தில் டி ஆர் மகாலிங்கம் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். என் கே சி அவர்கள் உடன் புல்லாங்குழல் வாசித்துள்ளார். சித்தூர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வயலின், பாலக்காடு கே குஞ்சுமணி அவர்கள் மிருதங்கம், ஆர் எஸ் கிருஷ்ணமூர்த்தி ராவ் அவர்கள் கட்டம். இந்நிகழ்ச்சி 100.1 FM Gold அலைவரிசையிலும் இடம்பெறும். நண்பகல் 12:10 சங்கீத சாரலில் திருத்தணி சி எஸ் வெங்கடேசலு அவர்களின் நாகசுர இசை கேட்கலாம். உத்தரமேரூர் டி பாலசுப்ரமணியம் அவர்கள் தவில். 12:50 வானிலை தொடர்ந்து மெல்லிசை. பிற்பகல் 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பெண் குழந்தைகளின் நலனை பாதுகாப்பதற்கான திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். பிற்பகல் 1:10 கனிந்த வாழ்வு, இதில் ஓய்வு பெற்ற முதுநிலை ஆங்கில ஆசிரியை ரெஜினா பால் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். நேர்முகம் காண்பவர் இரா தியாகராஜன் அவர்கள். 2:15 திரைக்காணம். 2:40 இசைப்பயிற்சி மாமவ ஆசிரித்த சுவாதி திருநாள் கீர்த்தனை பவப்பிரியா ராகம் ஆதித்தாளத்தின் 5 பகுதி. ஆசிரியர் சீதா நாராயணன் அவர்கள், மாணவர்கள் எஸ் வர்ஷினி விஸ்ருதி கிரீஷ் ஆகியோர். 2:55 வானிலை. 3 மணிக்கு விடுமுறை விருப்பம் நேயர் விருப்பம். மாலை 4 மணிக்கு காவியா எங்கே நாடகம். எழுதியவர் பி கலைமதி அவர்கள். அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். மாலை 5 மணிக்கு குட்டீஸ் நேரம் ஆத்யா வெங்கடேஷ் அவர்களுடன் நேர்முகம். 5:30 கிராமிய தென்றல் வி எஸ் சுந்தரமூர்த்தி குழுவினர் வழங்கும் வானொலிக்கு 90 கைச்சிலம்பு பாடல்கள் நிகழ்ச்சியின் 1 பகுதி. மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. 7 மணிக்கு பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியத்தின் 363 பகுதி. 7:10 திண்டுக்கல் மாவட்ட செய்திகள் எழுதியவர் எஸ் ராஜசேகரன். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கடல் மீன் வளர்ப்பில் உயிர் உணவுகளின் முக்கியத்துவம் குறித்து பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் ரா தினேஷ் அவர்களின் உரை மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும்.

0: There is 1-1 tonight. England have set a target of 169 runs for India. In reply, India could score only 142 runs for 9 in 20 overs. And in badminton, Indian men's doubles pair of Sattvik Sairaj Ranki Reddy and Chirag Shetty advanced to the finals of the Singapore Open. The Indian pair defeated world number 1 South Korea's duo Seo Sang-jae and Kim Won-ho in the semi-finals today. And that is the end of this news bulletin.
1: நேரம் 11:10 ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் நேர்களே, 101.4 MHz FM ரெயின்போ, 100.1 MHz FM கோல்டு மற்றும் 102.3 MHz விவித் பாரதி பண்பலை வரிசைகளில் தற்போது நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றன. சென்னை மத்தியில் 720 KHz இன்றைய ஒலிபரப்பு இத்துடன் நிறைவுபெறுகிறது. மீண்டும் ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:45 ஆரம்பமாகும். வணக்கம் நேர்களே, ஜெய்ஹிந்த்.